நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே தொடங்குகின்றன. கேட்கலாம் மங்கள இசை.

நாளொரு குரல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல். அதிகாரம் மக்கட்பேறு. விளக்கம். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு. இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழிசை மரபுகள் வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். சூழல் அறிவோம், சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள், வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை, வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு

மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். பன்னிரண்டு 30 திரை இசை. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள்.

6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை மீண்டும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்.

11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை. எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நாதஸ்வரம் இசை கேட்கலாம். மேல்சனாக்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்களின் தவில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம். ஒப்பீடு நோக்கில் திருப்பாவையும் திருவெம்பாவையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் சா முத்துமாரி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

12/2 வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற கார எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கும் சிறப்பு நாட்டுப்புற பாடல்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ விநாயக முதலியார் அவர்கள் பாடிய சுந்தரர் தேவாரம். 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம் எழுத்தாளர் திருமதி வாசுகி ராஜாராம் அவர்களுண்டான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை, 2:30 சேர்ந்திசை பாடப்பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பராமரிப்பு பணிகள் காரணமாக 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகம் நிறுத்தப்படும். மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் தொடங்கும். ஐந்து மணிக்கு பொன்மாலை பொழுது ரோஜா எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடனான நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல்.

பதினொன்று பத்துக்கு முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8, 10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு இந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். சேவை செய்திகள். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருள்மிகு மழுவேந்திய விநாயகர் திருக்கோயில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 11ஆம் ஆண்டு தீமிதி விழாவில் இன்று காலை அபிஷேகம் உற்சவம், மாலை தீமிதி திருவிழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து கரகம் அம்மன் மாடவீதி புறப்பாடு நடைபெறும். கடலூர் மாவட்டம் பில்லாளி கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவில் இன்று காலை கொடியேற்றுதல் நடைபெறும்.

0: இணைத்தாலும் நல்லவை கேட்க தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: கலைக்குள்தான் ஒரு இனத்தின் பண்பாடு பொதிந்து வைக்கப்படுகிறது. அப்பண்பாடு காக்கப்பட அம்மொழியை பேசும் மக்கள் அதை உயிர்த்துடிப்போடு வைத்தல் அவசியம். தமிழ் மொழியில் பேசுவதும் அன்றாட வாழ்வில் தமிழுக்கும் கலைக்கும் சிறப்பிடம் தருவதும் தமிழின் சிறப்பை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லி அவர்களை தமிழ் படிக்க வைப்பதும் இன்றைய காலகட்டத்தின் இனிமையான தேவையாகும். சொல்லுதல் எனும் சொல்லுக்கு தமிழிலே செப்புதல், நவிழுதல், இயம்புதல், மொழிதல், பறைதல், கூறுதல், சாற்றுதல், கழறுதல், உரைத்தல், கிளத்தல் எனும் பல சொற்கள் உண்டு. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. கலை என்றால் இனிமை, கலை என்றால் அழகு. பேசவும் கேட்கவும் நடிக்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் மொழி என்று சொன்னவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கரும்பு சாற்றில் தேன் கலந்தது போல, பலாச்சுளையில் இன்சுவை நீர் கலந்தது போல, அழகான தமிழ் பாடல்களோடு இசை கலந்து வருவதையே நாம் தமிழ் இசை என்று சொல்கிறோம். தமிழ் இசை பேராற்றலை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. சங்க இலக்கியத்திலே தமிழ் பண்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நற்றமிழ் பணுவல்களை பண்களோடு இணைத்து சுவடிகளில் எழுதியவர்கள் சங்க தமிழர்கள். முத்தமிழின் இரண்டாம் தமிழான இசைத்தமிழ் சங்ககாலம் தொட்டே தமிழரின் தொன்மையான சொத்தாக இயைந்து வருகிறது, இசைந்து வருகிறது. ஒலகா புகழ் பெற்ற தொல்காப்பியம் ஐவகை நிலங்களுக்கும் குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், செவ்வழிப்பண், பாலைப்பண் என்று ஐவகை பண்களை வகுத்து தந்து யாழையையும் பறையையும் பண்பாட்டு கருப்பொருளாக்கி தமிழிசையின் அருஞ்சான்றாக திகழ்கிறது. இசைப்பு இசையாகும் என்று தொல்காப்பியம் இலக்கணம் வகுக்கிறது. அதாவது யாழ், பறை போன்ற இசைக்கருவிகளை இசைத்து அழகான தமிழ் பாடல் வரிகளோடு பாடிய பாடல்களை பழந்தமிழர்கள் தமிழ் இசை என்று வகுத்தார்கள். கன்றும் உண்ணாது கலத்தினும் படாது, நல்லான் தீம்பால் நிலத்து உட்காங்கு, எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது, பசலை உணியர் வேண்டும் என்று சொல்லப்படுகிற குறுந்தொகை பாடலை இன்றைக்கு இசையாக்கி திரைப்பட பாடல்கள் வெளியே கேட்கும்போது நமக்கு தமிழ் இசையினுடைய அழகு நமக்கு புலப்படுகிறது. தமிழரின் பண்பாட்டு கருவூலமாக திகழக்கூடிய சிலப்பதிகாரம் மிக அழகான இசைத்தமிழ் இலக்கியமாக திகழ்கிறது. ஏழிசை பற்றியும் 30 வகை தோல் கருவிகள் பற்றியும் நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் விளக்குகிறது. தமிழ் மாமறையாக விளங்கும் திருக்குறளிலே பண், குழல், யாழ் போன்ற தமிழ் இசை கருவிகள் அற்புதமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நம்முடைய தமிழிலே அருணாசல கவிராயரையும் முத்துத்தாண்டவரையும் மாரிமுத்தா பிள்ளையையும் தமிழிசை மும்மூர்த்திகள் என்று இசைத்தமிழ் இன்றைக்கும் போற்றி பரவிக்கொண்டிருக்கிறது. அப்பர் பெருமானின் தமிழிசை ஈசனுக்கு பிடித்தமானது. ஆளுடைய பிள்ளையின் நற்றமிழ் பாடல்கள் அம்மைக்கே பிடித்தமானது. 4000 திவ்ய பிரபந்தமும் திருப்புகழும் திருமந்திரமும் இன்றும் பக்தர்களின் மனக்கதவை திறந்து உள்நுழைய காரணம் அவற்றின் உள்ளாக இளையோடும் இசையும் அருமையான தமிழும் தான். எப்படி இருந்தாலும் கலையாலும் தமிழாலும் இந்த உலகம் சிறந்து நிற்கிறது. தமிழால் கலையும் கலையால் தமிழும் ஒன்றை ஒன்று வளர்க்கத்தான் செய்கின்றன.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: தொடர்வது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் நித்யா.

0: தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் நாகூர் எம் ஹனிஃபா குரலில்.
1: பாத்தி முத்து

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 6:35. வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். உழவர்கான செய்திகளில் வெள்ளாடு வளர்ப்புக்கான கொட்டகை அமைத்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவாக, மயிலாடுதுறை செந்தில்குமார் கருத்தமுத்துவாக, சீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கருத்தமுத்து ஏப்பா, கருத்தமுத்து
2: வா வா. கருத்தமுத்து
1: என்னப்பா ஆட்டு எல்லாம் ஓட்டிக்கிட்டு எங்க போற?
2: கொலைக்கு போயிட்டு கட்டலான்னு போறான்.
1: ஏப்பா கொட்டைகளை தானே கட்டிருப்ப, என்னாச்சு?
2: நேத்து பெஞ்ச மழையில கொட்டகை உள்ளெல்லாம் தண்ணி உடைந்துட்டு ஒரே சேரு சகதியமா இருக்குது.
1: ஏப்பா கொட்டகைய பார்த்து அமைக்க வேண்டாமாப்பா?
2: பார்த்துதான் அமைச்சேன். சரி கதமுத்த, நீதான் சொல்லாம் இந்த வெள்ளாடு வளர்ப்புல கொட்டகை எப்படி அமைக்கலான்னு.
1: ஒண்ணு இல்லப்பா, பொதுவா கொட்டகைய நல்லா மேட்டுப்பாங்கான இடத்துலதான்ப்பா கட்டணும். அப்பதான்ப்பா மழை தண்ணினால அது பாதிக்கப்படாம பிரச்சனை நம்ம கொட்டைக்குள்ள வராம இருக்கும். சரியா?
2: சரியா.
1: அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தரை வந்து கொஞ்சம் நல்லா உறுதியா இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல ஈரம் உறிஞ்சக்கூடிய தன்மை உடையதா மண் இருக்கணும். அதெல்லாம் நம்ம பார்த்து செய்யணும்ப்பா. ஏன்னா தரை வந்து கட்டாந்தரையா இருக்குன்னு வச்சுக்க, சிறுநீர் கழிக்கும் போது அது அப்படியே மேலேயே தங்கி நினைச்சுன்னா அது மூலயமா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். ஆடுகள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். அதனால நல்லா ஈரம் உறிஞ்சும் தன்மையுடையதா தரம் இருக்கணும்ப்பா.
2: ஈரம் உறிஞ்சுன்னா என்ன பஞ்சா வைக்க முடியும்?
1: மண் அதை மாதிரி பார்த்து நம்ம போடணும்ப்பா. கொஞ்சம் மணல் கூட கலந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொலபொலப்பான மண்ணை வந்து கொட்டிக்கிட்டோம்னா அந்த சிறுநீர் கழிக்கும் போது அப்படியே மண்ணில் உள்ள வாங்கிடும்.
2: நல்ல ஐடியா தான். ஆனா எப்படி அமைக்கலாம்னு சொல்லுப்பா. காற்று வசதிகள்லாம் என்னப்பா பண்ணலாம்?
1: ஒண்ணு இல்லப்பா, இந்த வெயில்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும்னா ஆடு வளர்ப்புல முக்கியமா கவனிக்க வேண்டியது கொட்டகைய சுத்தி மரங்களை வளர்க்கணும். அதுவும் குறிப்பா இந்த தீவன மரங்களை நம்ம வளர்த்தோம்னு வச்சுங்க.
2: சரி,
1: ஆடுகளுக்கு தீவனமும் மரத்தழையில இருந்து வெட்டி போட்டுடலாம். அந்த நல்ல குளுமையும் கிடைக்கும், காற்றோட்டமும் நல்லா இருக்கும். மற்றபடி சீதோஷ்ண நிலை கரெக்டாக இருக்கிறதுனால ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா.
2: காத்தமுத்து, வெள்ளாடு வளர்ப்பில் கொட்டகை அமைக்கும் போது தண்ணீர் வசதி, தொட்டில் அமைக்கிறது, வேற என்னென்ன வசதியெல்லாம் அமைக்கலாம்ப்பா?
1: தண்ணி ரொம்ப முக்கியம். ஆடுகளுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்க நம்ம வழிவகை வச்சுக்கணும். அது போர்வெல் வாட்டராகவும் இருக்கலாம், அல்லது நம்ம வந்து அடிபம்பாகவும் இருக்கலாம். தண்ணி எந்த நேரத்துலையும் தொட்டியில் நிரப்பி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும்ப்பா. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, மின்சார இணைப்பு நம்ம வாங்கிடணும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு பின்புறமாவோ இல்லை தோட்டத்திலேயோ இல்லை வயக்காட்டுலேயோ நம்ம வந்து ஆடுகளுக்கு கொட்டகை அமைக்கிறப்ப மின்சார வசதி இல்லாமல் இருந்துடக்கூடாது.
2: ஏற்கனவே நான் வீட்டுக்கு மின்சாரம் கட்டணம் கட்டினுக்கிறேன், இதுவரை கட்டணுமா?
1: எப்போ வேற வழி இல்லைப்பா. கொல்ல பக்கமா கொட்டில் அமைக்கும் போது வீட்டோட சேர்த்து நம்ம பின்னாடியும் ஒரு கொட்டைக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு நம்ம அனுமதி வாங்கி செஞ்சுக்க வேண்டியதுதான்.
2: சரி சரி, அப்படியே பண்றோம்ப்பா. வெள்ளாடு தானே முக்கியம்.
1: ஆமாப்பா. இன்னொன்னு, தீவனம் கொடுக்கறப்ப அடர் தீவனம் கொடுக்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி தொட்டி வச்சுக்கணும். அதுலதான் நம்ம அடர் தீவனம் போடணும்.
2: சரி.
1: அப்புறம் புல்லு மரத்தழை இதெல்லாம் போடுறதுக்கு தனியா இன்னொரு தொட்டி வச்சுக்கணும். மரப்பலகையில அல்லது இரும்பு தகட்டில் வந்து இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு உழைக்கும்ப்பா. ஒன்னுல இருந்து 1.5 அடி விட்டமுள்ள இந்த பிறை வடிவ PVC குழாய் இருக்குல்ல, தீவன மற்றும் தண்ணீர் தொட்டியா நம்ம அதை பயன்படுத்தலாம்ப்பா. அதுல அப்படியே போட்டோம்னா பரவலா இருக்கும் இல்லையா? அப்ப ஆடுகள் இருந்து எண்ணிக்கைகள் அதிகமா வந்து ஒரே நேரத்திலேயே அந்த உணவை சாப்பிடுறதோ இல்ல தண்ணியை குடிக்கிறதுக்கோ அது வசதியா இருக்கும்.
2: சரி சரி,
1: அது மாதிரி பாத்துக்கப்பா.
2: கதமுத, கொட்டகை வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி இருக்கலாமா இல்ல கிழக்கு மேற்கு பார்த்த மாதிரி இருக்கலாமா? கொட்டகையினுடைய உயரம் அகலம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்.
1: சரிப்பா சரிப்பா, சொல்றேன்ப்பா கதமுத்து. ஒண்ணு இல்லப்பா, கிழக்கு மேற்கா நம்ம கொட்டகை அமைக்கிறதாப்பா நல்லது. ஏன்னா சூரியன் கிழக்குல தோன்றி மேற்குல மறையுது.
2: ஆமா.
1: அப்ப கிழக்கு மேற்குல வந்து நம்ம கட்டினோம்னா நல்ல சூரிய வெளிச்சமும் உள்ள வரும், காற்றோட்டமாவும் இருக்கும்ப்பா. இன்னொன்னு என்னன்னா, உயரத்தை கேட்ட இல்லையா, கொட்டகையோடைய உயரம் 9 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் உயரம் இருக்கணும்ப்பா.
2: ஓஹோ, ஏன் கதை முத்து அவ்வளவு உயரம்? ஆடு இருக்கிறதே குட்டியா இருக்குது, இதுக்கு இவ்வளவு உயரமா கட்டணும்?
1: ஆமாப்பா, 9 அடியிலிருந்து 12 அடி உயரம் வரைக்கும் அமைக்கிறது தான் நல்லது. என்ன காரணம்னா, உயரம் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா ஆட்டுடைய அந்த சிறுநீர், அந்த ஆட்டு சாணம் இருக்குல்ல, இதுல அம்மோனியா வாயு வந்து உற்பத்தி ஆகும்.
2: ஓஹோ,
1: அந்த அம்மோனியா வாயு வந்து ஒரு நச்சு வாயு. அப்ப அந்த அம்மோனியா வாயு உடனே கொட்டகையை விட்டு வெளியேறாம அந்த கொட்டையைக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆடுகள் வந்து அதை சுவாசிக்கும் போது மூச்சு பிரச்சனை வரும், சுவாச கோளாறு வரும்.
2: ஓஹோ, ஆமா ஆமா.
1: அதனாலதான் அந்த கொட்டகையோட உயரத்தை ஒரு 12 அடி வரைக்கும் நம்ம வச்சிட்டோம்னா இந்த அம்மோனியா வாயு அப்படியே வெளியில போயிடும்பா.
2: ஓ சரிதான்.
1: அப்ப நம்ம ஆடுகளுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, இந்த மூச்சு தொந்தரவு இல்லாம இருக்கும்பா.
2: ஆமா
1: சரியா?
2: சரி சரி.
1: அதனாலதான் நல்ல காற்றோட்ட வசதியோட உயரமாவும் நம்ம கட்டினோம்னா ஆடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
2: நீ சொல்றதுதான் கரெக்ட்.
1: ஆமாப்பா. இன்னொன்னு, சைடுல அந்த சுவர் கட்டுறோம்ல, அது ஒரு 2 லிருந்து 2.5 அடி உயரம், அது கட்டிக்கணும்னா சாரல் அடிக்காம இருக்கிறதுக்கு. அதுக்கு மேல வந்து நம்ம என்ன செய்யணும், 6 லிருந்து 8 அடி வரைக்கும் கம்பி வலை. ஏன்னா வந்து ஒரு பாம்பு வரலாம், ஒரு பூச்சி போட்டு வரலாம். இதெல்லாம் நம்ம ஆட்டு கொட்டகைக்குள்ள வந்துடாம பாதுகாப்பா வச்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நமக்கு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமா மூங்கில் தட்டி செஞ்சு கூட நம்ம வச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, ஆடுகள் உறங்கறதுக்கு நம்ம தரையிலேருந்து நல்லா உயரமா ஒரு மரசட்டம் போட்டு கொஞ்சம் அந்த பறன் அமைச்சு அதுல தூங்க விட்டோம்னா நமக்கு நல்லது. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி ஆடுகள் வந்து உணவு திங்கிறது, தண்ணி வைக்கிறது, தரையில கட்டி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து தரப்பகுதியில வச்சுக்கலாம். தூங்கும் போது மட்டும் கொஞ்சம் மேட்டு பங்கான பகுதி, அந்த கொட்டகையோட இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் உயரமா மரசட்டம் அடிச்சு அதுல போய் படுத்துக்கிச்சுன்னா ஆடு சிறுநீர் விட்டாலும் சரி, ஆடு புழுக்க போட்டாலும் சரி, அங்க தங்காது. அந்த மர சட்டை அந்த கேப் இருக்குல்ல, அது வழி அப்படியெல்லாம் கீழே விழுந்துரும்,
2: நிலத்துல விழும்.
1: ஆமா, அதை நம்ம வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கலெக்ட் பண்ணி அது ஒரு உரமா கூட ஆக்கிக்கலாம்.
2: சரி சரி, நல்ல ஐடியா இது.
1: ஆமாப்பா, இந்த மாதிரி கொட்டகை அமைக்கணும். ஆடு வளர்ப்புல ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. மழை காலத்துல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இதெல்லாம் நீ கவனத்துல வச்சுக்க. ஆட்டு கொட்டகை போடும் போது என்னையும் கூப்பிடு, நானும் வரேன்.
2: சரி சரி. காத்துமுத்தா, 2 நாளுக்குள்ள வெள்ளாடு வளர்ப்புக்கான ஆட்டு கொட்டகை நாம அமைக்கிறோம், நீ கிட்ட இருக்கிற.
1: சரிப்பா சரிப்பா, கிட்ட
2: இருக்கிறேன்ப்பா.
1: கருத்தமுத்த, வேலி ஓரமா கிடைக்குது இல்லப்பா இந்த செடி.
2: ஆமா,
1: இது ரணகல்லிப்பா.
2: இதான் ரணகல்லியா? இதான் டெய்லியும் பாக்குறப்பா இந்த செடியா? ஆனா ரணகல்லி தானே எனக்கு தெரியல.
1: பல வகை மருத்துவம் இதுல இருக்குதுப்பா.
2: என்னென்னலாம் இருக்குது காத்தமுத்த?
1: இப்ப நமக்கு காயம் பட்டு போச்சுன்னா
2: சரி,
1: இந்த ரணகல்லி இலை இருக்குல்ல,
2: ஆமா,
1: இதை எடுத்து அதை அப்படியே நம்ம பிசைஞ்சு இல்ல நம்ம அமுக்கி அப்படியே கையாலேயே நசுக்கணும்னாவே தண்ணி மாதிரி வரும். அந்த வந்து லேசா சூடு காட்டி நம்ம காயம் பட்ட இடத்துல அப்படியே தடவுனோம்னா எவ்வளவு சீக்கிரமா அந்த காயம் ஆறிடுந்துருமா? எங்க வீட்டுல நான்
2: வச்சிருக்கேன்ப்பா,
1: பார்த்தோன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுப்பா.
2: ஓஹோ, பரவாயில்லையா, மருந்தோட இது சீக்கிரமா ஆயிடும் இல்ல?
1: ஆமாப்பா, இதெல்லாம் வந்து ஒரு பச்சளை வைத்தியம் பா இது.
2: ஓஹோ, காத்துமுத்த, ரணகலில இன்னும் என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் இருக்குதா?
1: எப்பா, இந்த இலையோடைய நசுக்கி சார் எடுத்து கண்ணை வந்து அப்படியே சுத்தி நம்ம தடவுனோம்னா இந்த கண்ணு வலி இருக்குல்ல, அதெல்லாம் குறைஞ்சிரும்பா. இதனுடைய சாறு மஞ்சள் காமால நோயை கூட குணப்படுத்த வல்லது. இந்த ரணகல்லி இலைகளை நல்லா உலர வச்சு அதுல இருந்து நம்ம தேநீர் தயாரிச்சு நம்ம குடிச்சிட்டு வரலாம். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு நல்ல நிவாரணமா இருக்கும்பா. வயிற்றுப்போக்குல இருந்து நிவாரணம் பெற இந்த இலையில இருந்து சாறு எடுத்து கொஞ்சம் தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நல்ல குணமடையும்பா.
2: இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுல?
1: ஆமாப்பா, நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த இலையில இருந்து தயாரிக்கப்படும் சார தினமும் 2 முறை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சர்க்கரை அளவு கட்டாயம் கட்டுப்படும்பா. நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உடையது. சின்ன தொட்டில வச்சு கூட வளர்க்கலாம், தேவைக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் சொல்லுப்பா, உன் நண்பர்கிட்ட சொல்லு, நானும் என் நண்பர்கிட்ட எல்லாம் சொல்றேன்ப்பா.
2: நான் வீட்லயும் வளர்க்கறேன்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்து, அப்ப நான் கிளம்பட்டுமா?
2: சரி சரி, பாத்து போயிட்டு வாப்பா.
0: பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வளரும் நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பதில் பிரிக்ஸ் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலகளாவிய தென்பகுதி நாடுகளின் தேவைகள் தொடர்பாக குரல் கொடுப்பதற்கும் பிரிக்ஸ் கட்டமைப்பு முக்கிய தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து பணியாற்றும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோள்களை செயல்படுத்துவது குறித்து புதுதில்லியில் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகாரிகள் தேவையற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பணித்திறன் பாதிக்கப்படாமல் வீட்டிலிருந்தே பணி செய்யும் நடைமுறைகளை பின்பற்றலாம் என்று அவர் ஆலோசனை தெரிவித்தார். உரங்கள் போதுமான அளவு கையிருப்பில் இருந்தாலும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். சமச்சீர் உர பயன்பாடு குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நாடு முழுவதும் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் 1657 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் தற்போது 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் 1,800,000 விவசாயிகள் இயற்கை வேளாண் நடைமுறைகளை பின்பற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த வேளாண் நிலப்பரப்பில் குறைந்தது 25% இயற்கை வேளாண் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எழுதியுள்ள கடிதத்தில், நாட்டில் மிகப்பெரிய ஜவுளி மற்றும் ஏற்றுமதி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். பருத்தியின் விலை கடந்த 2 மாதங்களில் 25% உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இறக்குமதியின் மூலமாக மட்டுமே மூலப்பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் பருத்தி இறக்குமதி மதிக்கு விதிக்கப்பட்டுள்ள 11% வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படுவதாக தெரிவித்தார். அதில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சனாதனம் தொடர்பான அவதூறு பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முன்பு இதுபோல் பேசியவர்களை மக்கள் ஆட்சியை விட்டு அகற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது தாவேகவின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களை தொடக்கத்திலேயே தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற நோக்கத்தில் சனாதனம் குறித்து தாம் பேசவில்லை என்றும், அனைவருக்கும் சம உரிமை வேண்டும் என்ற கருத்திலேயே பேசியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி மாதா பேராலய தேர் பவனி நேற்றிரவு நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதும் வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டு

0: பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேற்று இரவு மல்லிகைப்பூ மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா சுரூபம் வைக்கப்பட்டு கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் மரிய வாழ்க என பக்தி முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். இந்த விழாவில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. நகரில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள மாவட்டமாகும். மேலும் இந்த பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டெரித்த கோடை வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்ததோடு குற்றால அருவிகளிலெல்லாம் தண்ணீரின்றி வறண்டு காணப்பட்டது. மேலும் அணைகள் உள்ள இங்குள்ள அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட அனைத்து அணைகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்டது. இந்த சூழலில் வானிலை மையம் தென்காசி மாவட்டம் உட்பட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என அறிவித்த நிலையில் திடீரென தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, இளஞ்சி, வல்லம், சாம்பர் உலகரை, புளியன்குடி, வாசுதேவநல்லூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இருவரிச் செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 7 பேர் உயிரிழந்ததாக யுக்ரைன் கூறியுள்ளது. அரிவாள் செல் இரத்த சோகை நோயை ஒழிப்பது குறித்து மத்திய பழங்குடியினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று பயிலரங்கம் நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு அடிப்படையில் நலத்திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து சிறுபான்மையினர் நல அமைச்சகத்தின் சார்பில் புதுதில்லியில் நேற்று தேசிய மாநாடு நடைபெற்றது. பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகள் குறித்து தருமபுரியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி இயக்குநர் தலைமையில் அரசு அலுவலர்கள் பங்கேற்ற பயிலரங்கம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு செய்தார். மருத்துவ தொழில்நுட்ப ஜவுளிப் பொருட்களின் தரநிலைகள் தொடர்பான விழிப்புணர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சி தர நிர்ணய அமைப்பின் சார்பில் கோவையில் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் திருத்தேர் வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாடுகளில் குடியுரிமை பெற்று அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தது தொடர்பாக 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 200 ரன் எடுத்தது. 201 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 205 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் போதுமான உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக

0: வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: காலநிலை மாற்றங்கள், பயோடைவர்சிட்டி லாஸஸ், ரிசோர்ஸஸ் டிப்ளீஷன், இன்இக்வாலிட்டி, இதை வந்து எப்படி நம்ம அளவிடுறது, இது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு செயல்பாடை செய்தாலும் அதை அளக்கிறதுங்கிறது வந்து அதற்கான ஒரு தீர்வை வந்து நம்ம முன்வைக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோ பாதிப்பு நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஒரு கணக்கிடுவதற்காக லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனமும் சுவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன், இவங்க ரெண்டு பேருமே வந்து முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா உயிருடன் வாழும் பூமி குறியீடு அப்படிங்கிறத தமிழாக்கம் பண்ணிக்கலாம். லிவிங் பிளானட் இண்டெக்ஸ், LPI அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸினுடைய முழு ஆக்கம். இப்போ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு காரணங்களை எடுத்துக்கிறாங்க. அதாவது நமக்கு என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் தேவைப்படும், அதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1970 2020 வரைக்கும் விலங்குகளினுடைய தொகையை சரியாக பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சராசரியாக 73% வந்து குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபாயகரமான ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் வந்து 2024 வெளியிட்ட ரிப்போர்ட்டு. இதில் வந்து 73% குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்க அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணங்களாக அவைகள் சொல்வது என்னென்னா வாழ்விட அழிவு, ஹேபிடன்ட் லாஸ், காடு அழிப்பு, அதாவது காடினுடைய நிலங்கள் வந்து மற்ற செயல்பாட்டுக்காக மாற்றப்படுதல், மூன்றாவதாக அதிகப்படியான வளங்கள் சுரண்டப்படுவது, நான்காவதாக மாசு, ஐந்தாவதாக காலநிலை மாற்றம். அப்போது லிவிங் பிளானட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய பூமியானது ஒரு வாழ்விடத்தை வாழ்வதற்கு ஏதுவான ஒரு இடமாக இருந்து இப்போ வந்து அது மாறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயமாக அவங்க சொல்கிறாங்க. பர்டிகுலராக வந்து லத்தீன் அமெரிக்கா அண்ட் கரீபியன் அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா 95% வீழ்ச்சியாக சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகளில் 76%, ஆசிய பசிபிக் ரீஜனில் வந்து 60%, நன்னீர் உயிரியல் அமைப்புகள் அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கனிசம்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு 85% வீழ்ச்சியை வந்து அவங்களால கணிக்க முடியுது. இது வந்து ஒரு கணிப்பாக இருந்தாலும் நம்மளை வந்து வெகுவாக பாதிக்கிற ஒரு நம்பராக தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு தெரியுது எத்தனையோ வகைகளான உயிரினங்கள் நம்ம பார்க்க முடியல. புதுச்சேரியிலேயே நம்ம எத்தனையோ சிறு சிறு உயிரினங்கள் அதாவது குருவிகளோ பறவைகளோ நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், இப்போ அவைகளெலாம் நம்ம பார்க்க முடியல. இன்னும் எத்தனைலாம் நம்ம இழக்க போகிறோமோ தெரியல. ஏன்னா நம்மளுடைய நீர்நிலைகள்லாம் நம்ம வந்து கட்டடங்களாக ஆக்கிரமித்து விட்டுட்டோம், அப்புறம் நிறைய மரங்களை நம்ம இழந்துட்டோம். இது மாதிரி இழப்புகள் ரொம்ப பெருசு. இந்த இழப்புகளை வந்து சரியான குறியீடுகளோ இல்லை சரியான கணக்கீடல்கள் இல்லாமல் நம்ம என்ன இழந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாமல் போயிட்டுருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த நிறுவனமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டிப்பிங் பாயிண்டை தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பவும் வந்து நம்மளால் மறுசீரமைக்க முடியாத ஒரு எல்லையை தாண்டி தான் நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் IPCCங்கிற ஒரு நிறுவனம், இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறவங்க வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நிறைய சினாரியோஸ், நிறைய சயின்டிஸ்டோடைய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை பொலிட்டிக்கலாக மாற்றி பொதுமக்களுக்கும் அதை ரீச் பண்ணுற மாதிரியான வகையில் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல 1000 கோடிகளை வந்து செலவழித்து பொதுமக்களுக்கான அவங்களுக்கான புரிதல்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அரசாங்கம் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள். வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி சென்று சேரும் அவர், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மை உறவுகளை மேலும் விரிவாக்கம் செய்வது குறித்து யுஏஇ தலைவர்களுடன் விவாதிக்கிறார். வரவிருக்கும் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நேற்று மாலை உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீட் தேர்வை எவ்வித சிக்கலும் இன்றி மற்றும் திறம்பட நடத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் நேற்று முதல் தொடங்கியுள்ளன. இதற்கான சென்டாக் விளக்க குறிப்பீட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். மானிய விலையில் விதைகள், உரங்கள் மற்றும் பயிர் காப்பீடு உள்ளிட்ட மத்திய அரசின் உதவிகளை பெற தேவையான உழவர் அடையாள எண் பெற விவசாயிகள் பொது சேவை மையம் அல்லது மொபைல் செயலி மூலமாக விண்ணப்பிக்கலாம் என விழுப்புரம் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் திரு ரா சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் போட்டியில் தர்மசலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:02.
2: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: இந்திய சமூகத்தினிடம் கட்டணம் வாங்கும் வக்கீல் என்ற முறையில் மட்டுமன்றி அச்சமூகத்தின் உண்மையான நண்பர் என்ற முறையிலும் அவர்களுக்கு அவர் ஆலோசனை கூறி வந்தார். இவ்வாறு சமபலம் இல்லாத இரு கட்சியினரின் போர்க்களமாக டர்பன் ஆயிற்று. ஒரு பக்கத்தில் ஒரு சிலரேயான ஏழை இந்தியரும் அவர்களுடைய ஆங்கில நண்பர்கள் சிலரும், மற்றொரு பக்கத்திலோ ஆயுதங்களிலும் எண்ணிக்கையிலும் படிப்பிலும் செல்வத்திலும் பலம் படைத்திருந்த வெள்ளையர்கள். நேட்டால் அரசாங்கமும் அவர்களுக்கு பகிரங்கமாக உதவி செய்து வந்ததால் அரசாங்கத்தின் பக்க பலமும் அவர்களுக்கு இருந்தது. மந்திரி சபையில் அதிக செல்வாக்கு வாய்ந்த அங்கத்தினராயிருந்த ஹாரி எஸ்கோம்பு வெள்ளையரின் பொதுக்கூட்டங்களில் பகிரங்கமாக கலந்து கொண்டார். கப்பல் பிரயாணிகளை அல்லது கப்பல் ஏஜென்ட்டுகளான கம்பெனியை எப்படியாவது மிரட்டி பிரயாணிகள் இந்தியாவுக்கு திரும்பி போய்விடுமாறு பலவந்தப்படுத்திவிட வேண்டும் என்பதே கப்பல் கரைக்கு வராமல் நிறுத்தி வைத்ததன் உண்மையான நோக்கம். இப்பொழுது எங்களை நோக்கியும் மிரட்டல்களை ஆரம்பித்து விட்டார்கள். திரும்பி போய்விடாவிட்டால் நீங்கள் நிச்சயம் கடலில் தள்ளப்படுவீர்கள். திரும்பிவிட ஒப்புக்கொள்ளுவீர்களாயின் உங்கள் கப்பல் கட்டணத்தையும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று மிரட்டினர். இதற்கெல்லாம் நாங்கள் மசியவில்லை. என்னுடைய சக பிரயாணிகளிடம் சதா போய் அவர்களை நான் உற்சாகப்படுத்தி வந்தேன். நாதேரி கப்பலில் இருந்த பிரயாணிகளுக்கும் ஆறுதலான செய்திகளை அனுப்பி கொண்டு வந்தேன். அவர்கள் எல்லோருமே அமைதியாகவும் தைரியமாகவும் இருந்து வந்தனர். பிரயாணிகளின் பொழுதுபோக்குக்காக எல்லா வகையான விளையாட்டுகளுக்கும் ஏற்பாடு செய்தோம். கிறிஸ்துமஸ் தினத்தன்று கேப்டன் மேல் வகுப்பு பிரயாணிகளுக்கு விருந்தளித்தார். விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தவர்களில் முக்கியமானவர்கள் நானும் என் குடும்பத்தினரும். விருந்து முடிந்த பிறகு பிரசங்கங்களும் நடந்தன. அப்பொழுது நான் மேற்கத்திய நாகரிகத்தை பற்றி பேசினேன். பெரிய விஷயங்களை குறித்து பேச அது சமயம் அல்ல என்பதை நான் அறிவேன். ஆனால் என் பேச்சு வேறு விதமாக இருப்பதற்கில்லை. பிறகு நடந்த களியாட்டங்களில் நானும் பங்கெடுத்து கொண்டேன். ஆனால் என் மனமெல்லாம் டர்பனில் நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்திலேயே ஈடுபட்டிருந்தது.

0: உண்மையில் அப்போர் என்னை எதிர்த்து நடந்ததேயாகும். என் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இரண்டு. ஒன்று, நான் இந்தியாவில் இருந்தபோது நேட்டால் வெள்ளைக்காரர்களை அக்கிரமாக கண்டித்தேன் என்பது. இரண்டு, நேட்டாலை இந்திய மயம் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அங்கே குடியேறுவதற்கு இரு கப்பல்கள் நிறைய பிரயாணிகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்பது. என் பொறுப்பை நான் அறிவேன். என்னால் தாதா அப்துல்லா கம்பெனியார் பெரிய ஆபத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். பிரயாணிகளின் உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறது. என் குடும்பத்தினரையும் அழைத்து வந்ததால் அவர்களையும் ஆபத்தில் வைத்து விட்டேன் என்பவற்றை எல்லாம் அறிவேன். ஆனால் நான் முற்றும் குற்றமற்றவன். நேட்டாளுக்கு போகுமாறு நான் எவரையும் தூண்டவில்லை. பிரயாணிகள் கப்பலில் ஏறிய போது அவர்கள் யார் என்பதே எனக்கு தெரியாது. என் உறவினர் இருவரை தவிர கப்பலில் இருந்த பிரயாணிகளில் ஒருவருடைய பெயர் விலாசம் கூட எனக்கு தெரியாது. நேட்டாளில் நான் இருந்தபோது வெள்ளைக்காரர்களை குறித்து நான் கூறாத வார்த்தை ஒன்றையேனும் இந்தியாவில் இருந்தபோது நான் சொன்னதே இல்லை. மேலும் நான் சொன்னது இன்னது என்பதற்கு ஏராளமான சாட்சியங்களும் இருக்கின்றன. நேட்டால் வெள்ளைக்காரர்கள் எந்த நாகரிகத்தின் கனிகளோ, எந்த நாகரிகத்தின் பிரதிநிதிகளாக இருந்து அதை ஆதரிக்கிறார்களோ அந்த நாகரிகத்திற்காக நான் வருந்தினேன். அந்த நாகரிகம் எப்பொழுதும் என் மனத்தில் இருந்து வந்தது. ஆகவே அச்சிறு கூட்டத்தில் நான் பேசிய போது அந்த நாகரிகத்தை பற்றிய என் கருத்தை எடுத்து கூறினேன். கேப்டனும் மற்ற நண்பர்களும் பொறுமையுடன் கேட்டனர். எந்த உணர்ச்சியுடன் நான் பேசினேனோ அதே உணர்ச்சியுடன் என் பிரசங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் வாழ்க்கையின் போக்கை அப்பேச்சு எந்த வகையிலாவது மாற்றியதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அதற்கு பின்னர் கேப்டனுடனும் மற்ற அதிகாரிகளோடும் மேனாட்டு நாகரிகத்தை குறித்து நீண்ட நேரம் நான் பேசிக்கொண்டிருந்தேன். கிழக்கிந்திய நாகரிகத்தைப் போல் அல்லாமல் மேற்கத்திய நாகரிகம் முக்கியமாக பலாத்காரத்தையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று என் பிரசங்கத்தில் விவரித்தேன். என் கொள்கையை நானே நிறைவேற்ற முடியுமா என்று சிலர் கேள்வி கேட்டனர். அவர்களில் ஒருவர், கேப்டன் என்பது எனக்கு ஞாபகம். அவர் என்னை நோக்கி, வெள்ளைக்காரர்கள் தங்கள் மிரட்டலை நிறைவேற்றுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம், அப்பொழுது உங்களுடைய அகிம்சை கொள்கையை எப்படி கடைபிடிப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான், அவர்களை மன்னித்து அவர்கள் மீது வழக்கு தொடராமல் இருந்துவிடும் தீரத்தையும் நற்புத்தியையும் கடவுள் எனக்கு அளிப்பார் என்றே நம்புகிறேன். அவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை. அவர்களுடைய அறியாமைக்கும் குறுகிய புத்திக்கும் வருத்தமே கொள்ளுகிறேன். தாங்கள் இன்று செய்து கொண்டிருப்பது சரியானது நியாயமானது என்று அவர்கள் உண்மையாகவே நம்புகிறார்கள் என்பதை அறிவேன். ஆகையால் அவர்கள் மீது நான் கோபம் கொள்ளுவதற்கு எந்த காரணமும் இல்லை. கேள்வி கேட்டவர் சிரித்தார். ஒருவேளை நான் சொன்னதில் நம்பிக்கை ஏற்படாமல் அவர் சிரித்திருக்கலாம். இப்படியாக நாட்கள் ஆயாசத்தை உண்டு பண்ணிய வண்ணம் நீண்டு கொண்டு இருந்தன. இப்படி கப்பல் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பது எப்பொழுது ரத்தாகும் என்பது நிச்சயம் இல்லாமல் இருந்தது. இப்படி கப்பலை நிறுத்தி வைக்க உத்தரவிட்ட அதிகாரியோ விஷயம் தம் கையை விட்டு கடந்து விட்டது என்றும், அரசாங்கத்தின் உத்தரவு வந்ததுமே கப்பலிலிருந்து இறங்க எங்களை அனுமதித்து விடுவதாகவும் கூறினார். கடைசியாக எனக்கும் பிரயாணிகளுக்கும் இறுதி எச்சரிக்கைகள் வந்து சேர்ந்தன. உயிரோடு நாங்கள் தப்பி போய்விட வேண்டுமானால் பணிந்து விடுமாறு எங்களுக்கு கூறப்பட்டது. எங்கள் பதிலில், பிரயாணிகளும் நானும் நேட்டால் துறைமுகத்தில் இறங்குவதற்கு எங்களுக்கு உள்ள உரிமையை வற்புறுத்தினோம். என்ன கஷ்டம் நேருவதாயினும் நேட்டாலில் பிரவேசித்தே தீருவது என்று நாங்கள் கொண்டிருந்த உறுதியையும் தெரிவித்தோம். 23 நாட்கள் கழித்து எங்கள் கப்பல்கள் துறைமுகத்திற்கு வர அனுமதித்தார்கள். பிரயாணிகள் இறங்குவதை அனுமதிக்கும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டன. கப்பல்களை கரையோரமாக கொண்டு போய் நிறுத்தினர். பிரயாணிகளும் இறங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது எஸ்கோம்பு கேப்டனுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்லி அனுப்பியிருந்தார். வெள்ளைக்காரர்கள் என் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள் என்றும், அதனால் என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்றும், நானும் என் குடும்பத்தினரும் இருட்டிய பிறகு கப்பலிலிருந்து இறங்கும்படி சொல்லுமாறும், அப்பொழுது துறைமுக சூப்பரிண்டென்டென்ட் டாட்டம் எங்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பார் என்றும் சொல்லி எச்சரித்தார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாட்கள் அரசுமுறை பயணத்தை இன்று தொடங்குகிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக இன்று அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு விவகாரங்கள், எரிசக்தி துறையில் ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணத்தை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக அந்நாட்டு சர்வதேச விவகாரங்கள் துறை இணையமைச்சர் ரீம் பின் இப்ராஹிம் அல் ஹாஷ்மி கூறியுள்ளார். இரு நாடுகளும் நீண்டகாலமாக நல்லுறவை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை தொடர்ந்து 2 கட்டமாக பிரதமர் நெதர்லாந்து செல்ல உள்ளார். அங்கு அந்நாட்டின் பிரதமர் திரு ராப் குட்டனுடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 கட்டமாக 17 தேதி ஸ்வீடன் செல்லும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டர்சனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அங்கு ஐரோப்பிய தொழில்துறை வட்டமேசை கூட்டத்திலும் இரு தலைவர்களும் உரையாற்ற உள்ளனர். 4வது கட்டமாக 18ஆம் தேதி நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஜோன்ஸ் கஹாருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 5ஆம் கட்டமாக 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் இத்தாலியில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலானியுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இத்தாலி அதிபர் திரு செர்ஜியா மேட்ரல்லாவுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளாா்.

0: நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் நாக்பூரில் சிலை திறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா சமரசமற்ற கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார். 2016 ஆம் ஆண்டில் துல்லிய தாக்குதல், 2019 ஆம் ஆண்டில் பாலாகோட் தாக்குதல், கடந்த ஆண்டில் ஆபரேஷன் சிந்தூர் போன்றவை நமது பாதுகாப்பு படைகளின் திறனை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியா அமைதியையே விரும்புவதாகவும், ஆனால் அத்துமீறலில் ஈடுபடுவோருக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதாகவும் அவர் கூறினார். பாரம்பரியத்துடன் வளர்ச்சி என்ற நோக்கத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் முக்கிய தலைவர்களுக்கு சிலைகளும் நினைவு சின்னங்களும் அமைக்கப்படுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மீன்வளத்துறையில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், மீன்வளத்துறையில் ஏற்றுமதியை அதிகரிக்க அத்துறையும் வர்த்தகத்துறையும் இணைந்து பணியாற்றி வருவதாக கூறினார். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன்வள ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், ஏற்றுமதியை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் தமது அமைச்சகம் இணைந்து செயல்படுவதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபர் மற்றும் லட்சத்தீவுகளில் உள்ள சூறை மீன் போன்ற அதிக மதிப்புள்ள மீன்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறினார். சிங்கம் மற்றும் புலிகளை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். குஜராத்தில் கிர் பகுதியில் சிங்கங்கள் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச புலிகள் கூட்டமைப்பின் மாநாடு புதுதில்லியில் June 1 மற்றும் 2 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 95 நாடுகளைச் சேர்ந்த 400 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். சிங்கம், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, சிவிங்கி புலி உள்ளிட்ட விலங்குகளின் பாதுகாப்பு தொடர்பாக இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சிங்கங்களின் எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். லேயில் இது தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்த அவர், இத்துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க அரசு பல்வேறு கடன் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உணவு பதப்படுத்துதல் துறை மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவு இந்தியா மாநாடு மூலம் அதிக அளவில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் மத்திய மின்னணுவியல் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் சூரிய மின்சக்தி ஆலையை நேற்று அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பசுமை எரிசக்தி தொடர்பான இலக்குகளை அடைவதில் சூரிய மின்சக்தி, காற்றாலை மின்சக்தி, அணுசக்தி மற்றும் கடல்சார் எரிசக்தி அமைப்புகள் முக்கிய பங்காற்றும் என்று அவர் கூறினார். புதை படிவமற்ற மின்சக்தி உற்பத்தியில் நாடு தொடர்ந்து முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி சூழலில் மத்திய மின்னணுவியல் நிறுவனம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். 1979 ஆம் ஆண்டிலேயே இந்த நிறுவனம் முதலாவது சூரிய மின் உற்பத்தி அமைப்பை நிறுவியதை அவர் சுட்டிக்காட்டினார். அணுசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் அணு மின்சக்தியை மேலும் அதிகரிக்கும் என்று திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். நீட் தேர்வு தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதில் தேசிய தேர்வு முகமை, CBSE உள்ளிட்டவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர். எந்தவித சிக்கலுமின்றி நீட் மறுதேர்வை நடத்த

0: நடத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 அதிகரித்துள்ளது. 200 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் சம்பவ இடங்களுக்கு சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவின் கடலோரப் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தில்லியின் சில இடங்களில் இன்று அதிகாலை பலத்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நகரின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தஹியா தங்கப்பதக்கம் வென்றார். மகாவில் நடைபெற்ற போட்டியில் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் வியட்நாமின் தை புவாங்கை வென்று அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்புக்கு 200 எடுத்தது. 201 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 19.5 4 விக்கெட் இழப்புக்கு 205 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 பயணத்தின் முதல் கட்டமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டின் பாதுகாப்பு கொள்கை கடந்த 12 வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்களை கண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கடல்சார் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 72,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சூரிய சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான தொழில்நுட்பங்களில் நாடு விரைவான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக உஷு சாண்டா சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபர்ணா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நலமாய் வாழ.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நம்ம இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஏற்படுற வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். குழந்தைங்களுக்கு ஏற்படுற காமனான பிரச்சனைகள் வந்து சளி, இருமல் மற்றும் வயிற்றுப்போக்கு. உங்களுக்கே தெரியும், அதுல வயிற்றுப்போக்குனால குழந்தைங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதனால ஏற்படுற காம்ப்ளிகேஷன்ஸ், அதை எப்படி நம்ம தீர்வு காணிக்கலாம் அப்படின்ற
5: வெளி உணவு சாப்பிடுறாங்க, ஹோட்டல் உணவை நைட்ல வாங்கிருந்து அடுத்த நாள் சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி உணவை சாப்பிடும் போது அதுல இருக்கும் கிருமிகள் மூலமா வைரஸ்னாலயோ இல்ல பாக்டீரியா காய்ச்சல்னாலயோ குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து குழந்தைங்களுக்கு ரோட்டா வைரஸ்னால ஏற்படுற டயரியா ரொம்ப சிவியரா இருக்கலாம். அவங்களுடைய உடம்புல இருந்து நீர் சத்தெல்லாம் உறிஞ்சி குழந்தைங்க சீக்கிரமா டயர்டாயி அவங்களுடைய உயிர்க்கே கூட ஆபத்தா ஏற்படுற மாதிரி டீஹைட்ரேஷனை காஸ் பண்ணலாம். ரோட்டா வைரஸ் மாதிரி பல வைரஸ்கள் டயரியாக்கு காரணங்களா இருக்கு. பாக்டீரியாக்களும் டயரியாக்கு சில காரணங்களா கருதப்படுது. முக்கியமா ஹோட்டல் ஃபுட்ஸ்ல அந்த பாக்டீரியாவோட குரோத் இருக்கும் போது ஒழுங்கா சமைக்காம அவங்க அந்த ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது அதனால பாக்டீரியல் டயரியா டிசென்ட்ரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ஒருவேளை வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம வீட்டிலேயே சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணலாம். சிகிச்சைன்னு சொல்லும் போது வீட்டில் இருக்கிற முக்கியமான ஆகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம நீர் ஆகாரம் தான். குழந்தைங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது நிறைய நீர் ஆகாரம் கொடுத்துட்டே இருக்கணும். குழந்தைகள் வந்து வாந்தி எடுத்தாலோ இல்லை வயிற்று

0: போக்கு போனாலோ உடம்புல நீர் சத்து குறையாத மாதிரி பார்த்துக்கிறது. முக்கியமாக அந்த உப்பு நீர் கரைசல் நம்ம வீட்டில் வச்சுருந்தா ஓஆர்எஸ் பாக்கெட்டில் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த உப்பு நீர் கரைசலை எப்பப்பெல்லாம் குழந்தைகள் வாந்தி எடுக்கிறாங்களோ இல்லை வயிற்று போக்கும் போகும்போதோ நம்ம அந்த உப்பு நீர் கரைசல் தண்ணியை கொடுக்கலாம். அதில் உப்பு சத்துக்கள் நிறையா இருக்கிறதுனால குழந்தைங்களுடைய வாந்தி மூலயமா வயிற்றுப்போக்கு மூலயமா ஏற்படுற அந்த உப்பு சத்துக்கள் குறைபாடை அது கரெக்ட் பண்ணும். அதனால டீஹைட்ரேஷனை கரெக்ட் பண்ணலாம். ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன் ஏற்படுறதை நம்ம தடுக்கலாம். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுற சாதம் வடித்த தண்ணி, வீட்டில் தயார் பண்ண மோர் அதை கொடுத்துட்டே இருக்கலாம். வீட்டிலே தயார் பண்ண தயிர் சாதம் அதை ஆகாரமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி நீர் ஆகாரம் வீட்டிலே செஞ்ச சாப்பாடுகளும் உப்பு கரைசலும் கொடுக்கும் போதே முக்காவாசியான டயரியாவுடைய பிரச்சனைகள் சரியாயிடும். ஒருவேளை அதை மீறி குழந்தைகள் டயரியா பிரச்சனை சரியாகலை, அவங்களுடைய ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கு, குழந்தைகள் வந்து ஆகாரம் எடுக்கவே மாட்டுறாங்க, அவங்களுடைய யூரினே வந்து 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை குழந்தை யூரினே சரியாக போகலை, குழந்தை ரொம்ப டல்லாக இருக்கிறாங்க அப்படின்ற டவுட் எப்போ இருந்தாலும் உடனே பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார மையத்தையோ இல்லை அரசு மருத்துவமனையோ நம்ம அணுகணும். குழந்தைங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலாக நம்ம அசஸ் பண்ணாதான் தெரியும். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு வயிற்றுப்போக்குள்ள குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனையோட கூட்டு வராங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து டீஹைட்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷனா கண்ணு சொருகி போயிருக்கிறது, நாக்கெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கிறது, யூரினே 6 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் போகாம இருக்கிறது, குழந்தைங்களோட ஸ்கின்னை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப ட்ரையா இருக்கிறது, ஸ்கின் டர்கர் அப்படின்றது ரொம்ப டிலேவா போறது, கை கால்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு நீர்ப்போக்கு அதிகமா ஏற்படுறதுனால டீஹைட்ரேஷன் இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு உதவு. அப்படி டீஹைட்ரேஷன் இருக்குன்னா குழந்தைங்களுக்கு ஓஆர்எஸ் அதுலயும் சரியாகணும்னா அட்மிட் பண்ணி ஐவி ஃப்ளூயிட்ஸா போடும்போது டீஹைட்ரேஷன் நம்ம கரெக்ட் பண்ணலாம். அது ஒரு பாக்டீரியல் தொத்தா இருக்குதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணனா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படலாம். பட் முக்காவாசி டயரியாக்கள் வைரஸ்னால ஏற்படுறதுனால ஆன்டிபயோட்டிக்கின் அவசியம் தேவையில்லை. ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட், அந்த ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் ஓஆர்எஸ் மூலியமாகவும் இல்ல ஆஸ்பத்திரியில கொடுக்கற நம்மளுடைய ஐவி ஃப்ளூயிட்ஸ் மூலியமாவே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ குழந்தைகளை சுத்தமா வச்சுக்கிறதும் டயரியாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்றதும் ரொம்ப அவசியம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன்.

நேரம் 7:30 28 நொடிகள். இந்த உற்சாகமான காலையை உங்க கூட பகிர்ந்துக்காக நான் உங்கள் அன்பான ஆர்ஜே ஆர்ஜே மேக்ஸ். இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. இந்த நிகழ்ச்சியில நான் ஒரு சூப்பரான கேள்வியை எங்களோட முகநூல் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நமது இந்தியாவில் தான் அமைந்துள்ளது. பொறியியல் சாதனையாக கருதப்படும் இந்த பிரம்மாண்டமான பாலம் எந்த ஆண்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்வியை தான் நான் எங்களோட முகநூல் பக்கத்துல கேட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணும். யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்றீங்களோ அவங்களோட சூப்பரான பேரை நான் எங்க நிலையத்திலிருந்து இங்க உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நமது இந்தியாவில் தான் அமைந்துள்ளது. பொறியியல் சாதனையாக கருதப்படும் இந்த பிரம்மாண்டமான பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்விக்கு எங்களோட முகநூல் பக்கத்துல போயிட்டு வேற லெவல்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில உங்களோட கமெண்ட்ஸை பக்காவா யார் யார் சொல்றீங்களோ அவங்க எல்லாரோட நேமையும் நான் சொல்லுவேன். சூப்பரான பாட்டு வருது, பாட்டை கேட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியா 7:38 20 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில நான் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நம்ம இந்தியாவில தான் அமைஞ்சிருக்கு. பொறியியல் சாதனையாக கருதப்படும் இந்த பிரம்மாண்டமான பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எங்களோட ஆகாஷ்வாணி அப்படின்ற முகநூல் பக்கத்துல போயிட்டு, ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற முகநூல் பக்கத்தில் போயிட்டு சூப்பரான கமெண்ட்ஸை கரெக்டாக அதில் டைப் பண்ணிவிடுங்க. யார் யார் கரெக்டாக டைப் பண்ணுறீங்க அப்படின்றவங்களோட நேமை எங்களோட நிலையத்திலேருந்து நான் சொல்லுவேன். இப்போ ஆல்ரெடி 5-6 பேர் டைப் பண்ணிட்டாங்கப்பா, இன்னும் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேற லெவலில் டைப் பண்ணுங்கள், சூப்பரான பாட்டு வருது, கேட்டுட்டு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 இது வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நம்ம இந்தியாவில்தான்ப்பா இருக்குது. இந்த பிரம்மாண்டமான பாலம் பொறியியல் சாதனையா கருதப்பட்டுகிட்டு இருக்கு. இது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இதுதான் நம்மளோட கேள்வி. இதுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற முகநூல் பக்கத்துல போயிட்டு உங்களோட ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். சூப்பரா கமெண்ட் பண்றவங்களோட பேரை நிலையத்திலிருந்து நான் சொல்லுவேன். ஓகே, மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு. இந்திய ரிசர்வ் வங்கியில் அதிகாரி பணி காலி இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்தம் 60 இடங்கள் காலியாக உள்ளது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது 21 முதல் 30 வரை. 1/4/2020 படி 21 முதல் 30 வரையுள்ள வயதினர்கள் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, மதுரை, கோவை உட்பட 17 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹100. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 20/5/2026. விவரங்களுக்கு opportunities.sbi.org.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நமது இந்தியாவின் அமைந்துள்ளது. பொறியியல் சாதனையாக கருதப்படும் இந்த பிரம்மாண்ட பாலம் எந்த நாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்றதான் கேள்வி. கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சில மணி நேரத்தில், இன்னும் சில மணி துளிகளில் உங்களுக்கு யார் யார் சூப்பராக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்ற பேரை நான் சொல்ல போறேன். சூப்பரான பாடல் வருது.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: கட்லாட்டோம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்த

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு, தலையில்

வணக்கம் மக்களை, இல்ல சூப்பரா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான சூப்பரான ஆன்சரை நிறைய பேர் எங்களோட முகநூல் பக்கத்தில் போய் சொல்லியிருந்தீங்க. அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, இந்தியாவிலேயே பொறியாளரின் சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய பாலம் நம்ம நாட்டில் தான் கட்டப்பட்டிருக்கு. அந்த பாலம் எங்க கட்டப்பட்டிருக்கு, எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது அந்த கேள்வி. அதுக்கு யார் யார் சரியா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எரவாஞ்சேரி ஷாகுல் அமீத், பொமிநாயக்கன் பட்டி செல்வம், அந்தோனிராஜ் சென்னை, அன்பு கெடார், வேலுமணி தனலட்சுமி பெங்களூர், செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, பிரபு வீரா ராஜபாளையம், ஆனந்த முருகன் பூலுவாபாளையம், பாபு முள்ளக்காடு, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், ஐயப்பன் அறந்தாங்கி, இவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, அந்த கேள்வியோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படி இல்லையா, நான் மறுபடியும் கேள்வி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு அதோட ஆன்சரை சொல்றேன். உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நமது இந்தியாவில் தான் அமைந்துள்ளது. பொறியியல் சாதனையாக கருதப்படும் இந்த பிரம்மாண்ட பாலம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் இந்த க்வெஸ்சன். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் கரெக்டா கமெண்ட் பண்ண மாதிரி செனப் ஆறு அப்படின்றதான் இதோட கரெக்டான ஆன்சர். இந்த ஆறு எங்கப்பா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ஆறு வந்து நம்மளோட ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பாலத்தோட உயரம் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஈஃபில் டவரை விட உயரமான பாலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம நாட்டில் சொல்ற மாதிரி பொறியியலோட சாதனையா கருதுறாங்க. அந்த அளவுக்கு பிரமிப்பு மிக்க ஒரு விஷயம் நம்ம நாட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த ஆண்டின் இந்தியாவின் தலைமையில் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் நிலையான வளர்ச்சியை முன்னெடுக்கவும் பொருளாதார மேல்திறனை மேம்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு தற்காப்பு மற்றும் விண்வெளி திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தியில் மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாராவில் இன்று பிரதம மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா பயனாளிகள் மாநாடு மற்றும் மகா ஆவாஸ் அபியான் திட்டத்தின் மாநில அளவிலான விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளன. இதில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு எக்னாஸ் ஷிண்டே மற்றும் திருமதி சுனேத்ரா பவார் ஆகியோர் பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட 5 லட்சம் வீடுகளை ஒப்படைக்க உள்ளனர். உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் உயர்வின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. புதுச்சேரி காஞ்சிமாமி முனைவர் முதுகலை படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் பசுமை பூங்கா அமைக்கும் வகையில் 1 செடி 1 உறுதிமொழி என்னும் புதிய முன்னெடுப்பை வணிக வரித்துறை ஆணையர் திரு சௌத்ரி முகமது யாசின் மரக்கன்று நட்டு தொடக்கி வைத்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. முன்னதாக நேற்று தரம்சாலாவில் நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி பஞ்சாப் அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: வணக்கம் மக்களே, நேரம் 8:03:24 FM பிரைன் போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் அஜய் ஆனந்த். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஜிஸ் புதுவை இருக்கிற ஒவ்வொரு பகுதிக்கு போயிட்டு அந்த பகுதியை பற்றின நிறைய விஷயங்கள் ஒரு அலசு அலசுவாங்க. அந்த வகையில் இருக்கு எந்த ஆஜை எந்த ஊருக்கு போய் ஒரு அலசு அலசுறாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம்
1: ஹாய் வணக்கம் வணக்கம் ஆர்ஜே ஆனந்த், தேங்க் யூ சோ மச். குட் மார்னிங் எவ்ரிவன். ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான அழகான இதமான காலை வணக்கம். அது என்னன்னு தெரியல, நான் ஷோ பண்ணும்போதெல்லாம் மட்டும் அப்படியே பயங்கர கிளவுடியா கிளைமேட் வேற மாதிரி இருக்குது. சோ மழை வருமா வராதா அப்படின்ற ஒரு இதுலயே வந்து வானம் இருந்துட்டு இருக்கு. சோ ரொம்பவே அழகான ஒரு கிளைமேட்டா இருக்கு. இந்த கிளைமேட் டைம்ல நம்ம பேச போற இடம், நம்ம பேச போற மக்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன் கூலிமொடக்கு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஊர்ல இருந்துதான் இன்னைக்கு நம்ம லைவ் ஷோ பண்ண போறோம். சோ இந்த ஊரை பத்தி தான் நிறைய விஷயங்கள் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். சோ ஒரு ஜங்ஷன், ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஊராதான் வந்து பாத்தீங்கன்னா கூலி முடக்கு இருந்துட்டு இருக்கு. சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி வீக்கெண்ட் மக்களே. சோ ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சம்மர் வேற போயிட்டு இருக்கு. சோ குட்டீஸ் எல்லாம் வந்து உங்க வீட்டுல இருப்பாங்க, கண்டிப்பா அவங்களை பாத்துக்கிறதே ரொம்ப பெரிய வேலையா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அண்ட் வெக்கேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற இதே என்ஜாய்மெண்டோட நாம இப்போ இங்க இருக்கிற ஒரு சார் கிட்ட பேசிடலாம். சோ வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்.
1: உங்க பேரு?
2: என் பேர் பாலச்சந்திரன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் மாடு கறவை வச்சிருக்கேன், 4-5 மாடு வச்சிருக்கேன்.
1: ஓகே. சோ எஸ் மக்களே, நம்ம இப்ப நின்னுட்டு இருக்க இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூனி மொடக்குல வந்து பால் சொசைட்டில இருந்து நின்னுட்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க சொல்லுங்க சார், உங்களோட ரொட்டீன் வந்து எப்படி ஆரம்பிக்கும், அடுத்தது உங்க ஊரை பத்தி?
2: எங்க ஊருன்னு பாத்தோம்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஊரு, ஊருன்னு சொல்லலாம். இப்ப வந்து கிளைமேட்டு, மானம் வந்து கிளைமேட்டு நல்லா கொடைக்கானல் கிளைமேட்டு நிறைய இருக்கு.
1: நானும் அதான் யோசிச்சேன்,
2: கொடைக்கானல் கிளைமேட்டு நிறைய இருக்குது, ரொம்ப மழையும் வரல, அதே ஒரு மானம் வந்து கிரௌடா அப்படியே மூடிங்கன்னு அதே என்ஜாய்மெண்ட் தான் இருக்குது. எல்லா மக்கள் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறாங்க, வெயில் இருந்து கொஞ்சம் ஆனந்தமா இருக்கிறாங்க.
1: ஆமா, அக்னி வெயில் அப்போ அதுவும் கொஞ்சம் மழை பெய்யுது அப்பாட அப்படின்னு இருக்கு இல்லையா. ஓகே ஓகே. சோ நீங்க சொல்லுங்க சார், இப்ப உங்க ஊர்ல வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு, உங்க ஊர்ல வேற என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: எங்க ஊர்லன்னு பாத்தீங்கன்னா ஊரே இங்க ஃபுல்லா ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லா வெளிச்சத்துல கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பெட்ரோல் பேங்க், கோயில் எல்லாமே இந்த ஊர்ல எல்லாமே இருந்தது, எல்லாமே இப்ப நம்ம இருக்குது. பாத்தனா ஒரு டவுன் சிட்டி போல
1: இருக்குது,
2: எல்லாமே இருக்கு.
1: ஓகே ஓகே. சோ இப்போ நீங்க எத்தனை வருஷமா இதுதான் உங்க சொந்த ஊருங்களா? சோ சின்ன வயசுல நீங்க பார்த்த உங்க ஊருக்கும் இந்த ஊருக்கும் இப்போ இப்போ இருக்கிற ஊருக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
2: ரொம்ப வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஒன்வே ஒரு சாலையா தான் இருந்தது, ரெண்டு பக்கமும் காட்டாமணி செடி
1: மொழின்னு.
2: அதுல ஃபுல்லாவே ஸ்கூலுக்கு போறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம். பாத்தீங்கன்னா பைபாஸ் ரோடு மாதிரி நல்லா அழகா.
1: எத்தனை வருஷம் ஆகுது இந்த மாற்றம் வந்து?
2: இந்த மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது.
1: 15 வருஷம் வரைக்கும்
2: 50 வயசு ஆகுது. ஒரு 15 வருஷத்துக்கு மேல இந்த மாற்றம் வந்து போச்சு.
1: ஓகே ஓகே. சோ இப்போ இங்க வந்து ஸ்கூல்ஸ் அப்புறம் கோவில் அதெல்லாம் எப்படி இருக்கு?
2: போனா இங்க வந்து பிள்ளையார் கோயில், பாலவிநாயகர்
1: கோயில்
2: வந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டு ஒரு ஆட்சி போல ரவுண்டு கோயிலா தான் இருந்தது. பாத்தீங்கன்னா அந்த காட்டியத்து ரோடு அந்த பக்கம் தாண்டிங்க திரும்பதுனால அந்த கோயிலை எடுக்கணும்ன்ற முடிவு ஆகி போச்சு. ஒரு ஆலமரமும் நல்லா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆலமரம் தான் ரொம்ப மெயினா இருந்தது. சரி, அந்த கோயிலுக்காக அந்த ரோட்டை வந்து அந்த மாலை மட்டும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்ப கோயில வந்து நல்ல பெருசாக்கி நல்ல ஜம்மும் இருக்குது கோயில். நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணிங்களா அழகா இருக்கும், பாலவிநாயகர் கோயில்.
1: திருவிழாக்கள் அங்க பண்றீங்க?
2: கண்டிப்பா.
1: ஓகே, எப்போல்லாம் திருவிழா நடக்கும்?
2: வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு நாள்ல மே மாசத்துல நடக்கும், அந்த மாசத்துல நடக்கும். ரெண்டு நாள் நடக்கும் டிராமா, ரெண்டு நாள் டிராமா வைப்போம், அது நல்லாவே நடக்கும்.
1: வேற என்னென்ன இங்க வந்து இப்போ பால் சொசைட்டி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க, வேற என்னென்ன

0: எங்களுக்கு பார்த்தோம்னா சுசைட்டு சக்கரை சுசைட்டு எல்லாமே நாங்க பிள்ளையார் பண்ண போகணும். இப்ப பாத்தீங்கன்னா பால் சுசைட்டு இங்க வந்து போச்சு, குனிமுடுக்கு வந்து போச்சு, சக்கரை சுசைட்டு இங்க வந்து போச்சு. இப்ப எதுவுமே நாங்க
1: பிள்ளையார்
0: இங்க இருக்கு, குனி பிள்ளையார் பம்பம் போகணும்னு அவசியமே கிடையாது. இங்கேயே வந்து எல்லாமே பால்
1: உற்பத்தி
0: பெரிய ஒரு ஆயின்னு இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நாங்க இந்த ஊர்ல இருந்த பார்த்து 13 வீடு தான்
1: இருந்தது.
0: இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 மேல இருக்குது, 150 வீடுக்கு மேல இருக்குது. நல்லாவே கன்னியாதுரைக்கே நல்லா நல்ல டெவலப்மெண்ட் இதாவது.
1: இப்ப வந்து திருவிழாக்கள் பார்த்தா அந்த கோவில் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அப்ப இங்க வந்து பெட்ரோல் பங்க் இருக்கு, இந்த கடைகள்லாம் நிறையவே வந்துருச்சு, எல்லா பொருளும் இங்க வந்து கிடைக்குதுங்களா? அத்தியாவசிய பொருள் எல்லாமே இங்க வாங்க முடியுதா, இல்ல வேற ஏதாவது வாங்கணும்னா நீங்க வேற எந்த ஊருக்கு போவீங்க?
0: எல்லாமே இங்கே கிடைக்குது, ஏ டு சேட் வரைக்கும் இங்கே கிடைக்குது. அதுக்கு முன்னா நாங்க பாண்டிச்சேரி பிள்ளையார போய் இப்படி போயின்னு இருப்போம். எங்களுக்கு எல்லாமே கடை தெருவுல இருந்து எல்லாமே இங்கே கிடைக்கிறதுனால நாங்க எங்கேயுமே பாண்டி கூட போகிறது கிடையாது. இப்ப துணி கடை கூட இங்க வந்து போச்சு, இப்ப எல்லாமே இங்க வந்து போச்சு. அதனால வந்து நாங்க எங்கேயுமே போகணும்னு அவசியமே
1: இல்லை. வேலைகள்
0: எடுத்துக்க போனீங்கன்னா எல்லாமே இங்க கொத்தனார் வேலை தான் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாடு, மாடு அவங்க வீட்டுக்கு 3 ரெண்டு மாடு அவங்க வச்சிருப்பாங்க, நம்பி இருக்கிறாங்க. கறவை மாடு அவங்க வீட்லயும் இருக்குது. மத்தபடி பாத்தோம்னா யாருமே இதாயிதான் வேலை எடுத்துக்க போகணும். இது பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா ஆகுது. இது வந்து இப்பதான் வந்தது, அதுக்கு முன்னே இல்ல. நாங்க பிள்ளையார் பந்தம் போகணும், இப்பதான் பிள்ளையார் பந்தம் போகணும், அதனால வந்து இப்பதான் வந்தது. இது இது வந்ததுனால எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நாய விலை கடையும் வந்ததுனால ஒரு 2 போனோம், 6
1: கொத்தனார்
0: வேலைக்கு போறவங்க பல வருஷமாவே எல்லாமே கொத்தனார் வேலை தான்.
1: சரி, இப்ப வந்து உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்க. உங்க ஊரை சுத்தி வேற என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்காங்க?
0: எங்க ஊரை சுத்தி பாத்தீங்கன்னா பிள்ளையாரத்துல கூத்தாண்டகுடி அழகு கோயில், உங்களுக்கே தெரியும் கூத்தாண்ட கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்.
1: இப்ப கூட திருவிழா
0: வந்தது, கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்டி வச்சிருக்கிறோம் அந்த அந்த சாமிக்கு. இப்படி பாத்தீங்கன்னா
1: அந்த ஏரியாவே ரொம்ப ரொம்ப அழகா ஒரு அமைதியா இருக்கும், ஏற்கனவே ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த ஒரு ரோடு தவிர அந்த இடத்துக்கு போனா இன்னும் அழகா இருக்கும்,
0: அழகாவே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கு முன்ன வந்து கூத்தாண்ட கோயிலுக்கு வந்து கோவாகம்தான் போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப பாக்குறதுக்குன்னே அழகா இருக்கிறதுனால கோயிலுக்கு ரொம்ப அழகமா வராங்க. பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியா தான், எங்க குனிமுடுக்கு வழியா தான் அவங்க உள்ளே போய் ஆகணும். அதனால பைபாஸ் ரோடு மாதிரி அழகா ஜம்முன்னு இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு குண்டு குழி எதுவுமே இல்ல, நல்லா அழகாவே நீட்னஸா அழகா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். சோ இப்ப வந்து உங்க ஊருக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டி, அப்புறம் வேற என்னென்ன ஊர்லாம் இருக்கு?
0: எங்க ஊருக்கு சுத்தி வந்து பிள்ளையாரப்பம் இருக்குது, பத்துக்கண்ணு இருக்குது, வழுதாவூர் இருக்குது, செல்லிப்பட்டு எல்லாமே எங்க சுத்தி, தொண்டமானத்தம், ராமநாதபுரம் எல்லாமே சுத்தி இருக்குது. இன்னும் சொல்லணும்னா ராமநாதபுரம் எங்க ஹாஸ்பிட்டல் கூட எங்களுக்கு கிட்டே தான் இருக்குது.
1: காய்கறி இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? இப்ப இதுக்கான கடைகள் இங்கவே நீங்க வாங்கிப்பீங்களா, இல்ல விவசாயம் தான் ஏதாவது நடக்குதா?
0: இங்க வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாமே போடுறாங்க, எல்லாமே போட்டுதான் இங்க காய்கறி. இங்க வச்சு கீரை வாழைத்தண்டு வாழைக்காய் எல்லாமே, வாழை உற்பத்தி எல்லாமே இங்கே பண்றாங்க. பண்ணதுனால எங்களுக்கு காய்கறி ஃப்ரீயாவே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும்,
1: ஈஸியா வந்து இங்க வாங்கிக்க முடியுது. அப்ப விவசாயமும் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. விவசாயம் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன, நீங்க இப்ப சொன்ன இந்த பொருட்கள் மட்டும் தான் பண்ணாங்களா, இல்ல வேற
0: என்னென்ன விவசாயம் பண்றாங்க?
2: இனிப்பில் துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலுக்கு அப்புறம் நிமிஷம் கேட்கலாம்.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஹோம் ரெயின்போ. நம்ம புதுவை நேரம் 8:32 நிமிடம் ஆயிட்டு இருக்கு மக்களே. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே அன்பரசி கனமயிலும் கடமை தவறாம கூடி முனுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசலாம்.
5: கொடைக்கானல் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.

வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், தொடர்ந்து இணைந்திருந்தால் எனக்கு ரெயின்போ புதுவை 102.8 ஓட

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை நேரம் 8:42 நிமிடம் மக்களை. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே அன்பரசி கூணி முடுக்க போய் என்ன பேசிட்டு இருக்காங்க பேசலாம்.
3: நாகராஜன்,
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: விவசாயத்தான், கல்லு சூழல் சூழல் நடுவோம்.

இணைந்திருங்கள் ரெயின்போ புதுவை 102.8 ஓடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதிய நேரம் 8:41 மக்களே, இன்னைக்கு நம்ம புதிய ஷோக்காக நம்ம ஆர்ஜே அன்பரசி கூணி முடுக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைவா என்ன பேசுறாங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: கன்னட தேசத்துல ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் வேறு நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை. அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சாரம் லட்சுமி அம்மாள். அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க. இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்ல. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்து ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார். வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிறேன், எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணும், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தையும் காணும். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தையும் மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான், உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படியே சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்,

0: அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க, மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ அப்புறம் என்ன ஆச்சுன்னே, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னே. அதே மாதிரி செஞ்சாங்க, ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கே என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன், அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே, தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி சென்று சேரும் அவர் வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் கூட்டாண்மை உறவுகளை மேலும் விரிவாக்கம் செய்வது குறித்து யுஏஇ தலைவர்களுடன் விவாதிக்கிறார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் உயர்வின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. தங்க நகை ஏற்றுமதியாளர்கள் வரியின்றி ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக இனி 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத தொழில்முறை படிப்புகள், இளநிலை கலை அறிவியல் படிப்புகள் மற்றும் நுண்கலை படிப்புகளில் மொத்தம் 10,810 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நடைமுறைகள் நேற்று முதல் தொடங்கியுள்ளன. இதற்கான சென்டாக் விளக்க குறிப்பேட்டை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று வெளியிட்டார். புதுச்சேரியில் வீரதீர செயல், விளையாட்டு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மத்திய அரசின் தேசிய பால் புரஸ்கார் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என மாநில அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் நாளை முதல் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடியுடன் கூடிய மின்னல் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

நேரம் 9:12. FM ரெயின்போ புதுவை 102.8 இல் இது இணைய வழி

நேர் விருப்பம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்ககிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல கேட்டீங்கன்னா சூப்பரான பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான நிலையத்துல இருந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் யாரு? ஆர்ஜே மேக்ஸ் பாரு. நிகழ்ச்சியில் முதலாவதாக அன்பே ஆறு திரைப்படத்திலிருந்து மதீஷ் என்றவங்க பாட்டு கேட்டிருக்காங்க.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் பாடல் செல்வம் பொம்மி நாயக்கப்பட்டிலிருந்து கேட்டிருக்காரு, தாந்தும் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 9:15:24. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து திட்டக்குடி செல்வராசு அவர்களின்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேர் விருப்பம் கேட்டுருக்கீங்க. நீங்களும் இந்த மாதிரி பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எடுங்க. வாட்ஸ்அப்பில் 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட விருப்பமான பாடலை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அந்த பாடலை நான் இங்கேருந்து உங்களுக்காக பிளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து கேட்டிருக்காங்க, மரியான் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புது 102.8 நேயர் விருப்பம் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரம் மணிநகரம் மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி அவர்கள் கேட்ட பாடல். என்ன பாடல்? தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து கருப்பான கையாலே என்ன போடிச்சா அப்படின்ற பாட்டு தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேரம் 9:31, 34 நொடிகள்ல இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் எங்க கிட்ட பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா என்னப்பா பண்ணணும், வாட்ஸ்அப் எடுக்கணும்ப்பா. எடுத்துட்டு 7598510505, மறுபடியும் சொல்றேன், 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்களுக்கு பிடித்தமான பாட்டை எங்களுக்கு டைப் பண்ணி அனுப்பி விடுங்க. அந்த பாட்டை நிலையத்திலிருந்து நான் உங்களுக்காக போடுவேன். இப்போ அடுத்ததாக வரப்போற பாட்டு யாருக்காக போட போறேன், ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து நியூயார்க் நகரம் அப்படின்ற பாட்டு தான் போட போறேன். லூயிஸ் செல்வராஜ் அவர்களுக்காக கோவை வடவள்ளியிலிருந்து கேட்டிருக்காரு, அவர்களுக்கு தான் இந்த பாட்டு வருது.

நேரம் 9:38 23 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. இணைய வழி நேர் விருப்பம் கேட்டுட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கேட்டிருக்காங்க. நெஞ்சிருக்கும் முறை திரைப்படத்திலிருந்து ஒரு முறை பிறந்தேன் ஒரு முறை பிறந்தேன். நான் பிறந்த பாடதான் போட போறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்ததா பாட்டு கேட்டிருக்காங்க. கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா இவங்க எல்லாரும் கேட்டுக்கிற பாடல் என்ன பாடல்னு பாத்தீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளுன்ற படத்துல இருந்து தொடு தொடு நிலாவே அப்படின்ற படத்தை கேட்டிருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க கேட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 92.8 நேர் விருப்பம் கேட்டு

நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை எங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணணும். எந்த நம்பருக்கு? 7598510505. திருப்பி சொல்றேன், 7598510505 அப்படின்ற நம்பருக்கு உங்களோட விருப்பமான பாடலை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த பாடலை நிலையத்திலிருந்து நான் உங்களுக்காக போடுறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து. காரைக்குடி கனகவள்ளி, நாச்சியார்புரம் நாகவள்ளி, நன்னிலம் நாராயணன், யாவா இவங்க மூணு பேரும் அந்த பாடம் கேட்டிருக்காங்க.

நேகலே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி முருங்கப்பாக்கம் சுகாதார நல்வாழ்வு மையத்தின் மருத்துவர் டாக்டர் கே மேனகா அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சியினை கேட்க தவறாதீர்கள்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி செல்லும் அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள் எனவும், எரிசக்தி பாதுகாப்பு இந்த சந்திப்பின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் குறைந்த காலத்திலேயே நாட்டு மக்களிடம் முழு நம்பிக்கை பெற்றுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டியுள்ளார். இந்தியாவில் உள்நாட்டு தற்காப்பு மற்றும் விண்வெளி திறன்களை வலுப்படுத்தும் வகையில் ஆந்திர பிரதேசத்தின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ள புட்டபர்த்தியில் மேம்பட்ட நடுத்தர போர் விமான திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற உள்ளது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். வரவிருக்கும் நீட் தேர்வுக்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நேற்று மாலை உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நீட் தேர்வை எவ்வித சிக்கலுமின்றி மற்றும் திறம்பட நடத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான கலந்தாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. நேற்று சீனா சென்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் நடந்த இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்த்து ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தங்க நகை ஏற்றுமதியாளர்கள் வரியின்றி ஒரு உரிமத்திற்கு அதிகபட்சமாக இனி 100 கிலோ தங்கம் மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

வணக்கம் மக்களே, நேரம் 10:24 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்களா அஜய் ஆனந்த். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளை நம்ம விளையாடுவோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் ஆனந்த் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, புரியுது. இன்றைக்கி நம்ம விளையாட போகிற விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு நடனம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து டான்ஸ் ஆட போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான மாநிலங்கள் அதனுடைய முக்கியமான நடனங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறோம்னு சொல்லக்கூடாது, விளையாட போகிறோம்.

மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோல வந்து இந்திய மாநிலங்களும் அதனுடைய முக்கியமான திருவிழாக்களும் இதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஷோல நம்ம பேச போறோம். சோ இந்த ஷோல நீங்களும் உங்களுக்கு பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 0413 மறக்காம போட்டு 2271760 மற்றும் 2275230 இந்த நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி என் கூட பேசி நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஓகே, கேள்வி என்னன்னு கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி இதோ உங்களுக்காக. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ

ஃபர்ஸ்ட் கேள்வி தான் உங்களுக்காக. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்பது எந்த மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு பஞ்சிமிட்டா சீலகட்டி.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பேசிட்டு இருக்கோம்? இந்திய மாநிலங்களும் அவற்றின் திருவிழாக்களும், இந்த தலைப்பில் தான் பேசிட்டு இருக்கோம். முதல் கேள்வி என்னன்னா, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழான்னு கேள்வி கேட்டிருந்தேன். இதற்காக ஒரு விடை சொல்ல ஒரு ரொம்ப நேரமா கால் கடுக்க காத்துட்டு இருக்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுது யாருங்க இருந்து? யாருங்க? நானே சொல்லவா? கொஞ்ச நேரம் கழிச்சு போனா நானே யாருன்னு தெரியாது எனக்கு. நீங்க சொல்லிடுங்க, யாருக்கு இருந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், நீங்களா?
1: ஆமா.
0: இந்த காந்த கோளுக்கு சொந்தக்காரர் நீங்களா?
1: நான் தான்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? பாண்டிச்சேரியில மழையெல்லாம் இருக்கா?
0: பாண்டிச்சேரியில மழையா? சூறாவளியே போயிட்டு இருக்கு, வேற மாதிரி இருக்கு. நாங்க இப்ப வந்து கொடைக்கானல்ல இருக்கோம், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கு.
1: இங்க எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு.
0: அப்படிங்களா? ஒரு வாரம் கழிச்சு பாருங்க, எல்லாம் எங்க இருப்போம்.
1: கேள்விப்பட்டதுக்கு
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான், ஒன்னும் இல்ல. ராக்கா டும்னி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், ராக்கா டும்னி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? அதுக்கான விட தெரிஞ்ச கால் பண்ணுங்க ரெயின்போக்கு. நம்பர் அதே தான், 2275230 2271760. மறக்காம 04133 போட்டு கால் பண்ணுங்க மக்களே. கால் பண்ணி கூட பேசுங்க மக்களே.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 10:17 இந்த ஷோ என்ன ஷோ இது? ஹே கெட் செட் கோ மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வின்னு நினைச்சேன், பட் ரொம்ப டஃப்பான கேள்வி தான். ராக்கா டும்னி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்கான விடை சொல்லுவார் நேரம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, கனமயிலும் காத்துட்டு இருக்காங்க. பேசல வணக்கம்.
1: வணக்கம் சார், சென்னையில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: ஏதோ நலமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்ல விஷயம் தான். சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடணும் சார், இனிமேல் தான்.
0: பரவாயில்ல, என்ன மாதிரி டயட்ல இருக்கீங்க சொல்லுங்க. ஆன்சர் என்ன? ராக்கா டும்னி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா?
1: இமாச்சல பிரதேசமா?
0: பிரதேசமா என்ன கேட்டா எப்படி? நான் கேள்வி மட்டும் தான் கேட்ப, பதில் சொல்ல மாட்டேன். இமாச்சல பிரதேசம்னா இமாச்சல பிரதேசம் சொல்லுங்க. பிரதேசமான என்ன சொல்லுங்க?
1: இமாச்சல பிரதேசம்.
0: கரெக்டா?
1: கரெக்ட்.
0: லாக் பண்ணிடலாமா?
1: லாக் பண்ணிடலாம் சார்.
0: கரெக்டான விடை இதுதான், இமாச்சல பிரதேசம் தான். ஓகேங்களா?
1: ஓகேங்க சார்.
0: எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: கண்டுபிடிச்சது சார், தேடி கண்டுபிடிச்சேன்.
0: இல்ல, தெரியாம கேட்டேன் இந்த கேள்வி. சூப்பர் மேம், அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. கிச்சடி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், கிச்சடி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதுதான், 2271760 மற்றும் 2275230. மறக்காம 0413 போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இதோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, வா வா என் தலைவா.

0: பத்து மணி 24:55. வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஹோம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நான் உங்க ஆஜன பேசிட்டு மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. கிச்சடி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? அதுக்காக விடை சொல்ல ஒரு நேர் காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்க பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சொல்லுது, ஆதி மாதத்தில் இருந்து பலராமன் பேசுறேன் சார்.
0: சொல்லி முடிச்சிட்டீங்க சார்? பலராமன் சார்
1: சொல்லி முடிச்சேன் சார்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் சார். நீ எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரோ சூப்பர். ஓகே, ஆன்சர் என்ன? கிச்சடி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா?
1: கர்நாடகா. பெங்களூர் சார்.
0: கர்நாடகா வேற, பெங்களூர் வேறயா?
1: ரெண்டு ஒண்ணுதான்.
0: சரி, ஆன்சர் என்ன? அதாவது ஆரியப்பாளையமா இருக்குமோ? சொல்லுங்க.
1: உத்தரப்பிரதேசம்.
0: உத்தரப்பிரதேசம் சம் கரெக்ட் தான். ஓகேங்களா, உத்தரப்பிரதேசம் தான் சரியான விடை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? சரியான விடைய சொல்லிருக்கீங்க. அழைப்பிற்கு நன்றி. நல்லா சொன்னீங்க. அழைப்புக்கு நன்றி சார்.
1: அழைப்புக்கு நன்றி சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்விதான். வங்களா என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், வங்களா என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? அதுக்கு விட தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போவுக்கு நம்பர் 2717760 மற்றும் 2275230 04133 கோட் நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே.

0: புகழ்பெற்ற திருவிழான்றீங்க.
1: ஆமாங்க சார்.
0: இல்ல தப்பு.
1: மனசு
0: ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழைப்பிற்கு நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சூப்பர் சில் கிளைமேட்ல சில்லான பாட்டு கேட்டுட்டு சில்லான டாபிக்.
0: டெஃபினெட்லி என் தெய்வத்துக்காக நான் போடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க.
1: தேங்க்யூ சார், தெய்வமே. தேங்க்யூ.
0: தேங்க்யூ மேம்.
1: நன்றிங்க சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரான கேள்விதான் இது. அம்புபாச்சி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? கேள்வி திரும்பவும், அம்புபாச்சி என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்கான விடை தெரிஞ்சவனை கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதுதான் 2271760 மற்றும் 2275230. மறக்காம 04133 போட்டு கால் பண்ணுங்க மக்களே.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: புகழ் பெற்ற திருவிழா இதற்கான விடை சொல்வதை காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார் இங்கிருந்து?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
2: பாபு சார், ஹவ் ஆர் யூ?
3: நல்லா இருக்கேன்
2: சார், நீ நல்லா இருக்கீங்களா? யா யா, இட்ஸ் ஃபைன்.
3: கொடைக்கானல்
2: ஊட்டியா மாதிரி. கேக்கவே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாள வந்து இந்த வெயில் போட்டு வாட்டி வதச்சது. பரவாயில்ல,
3: முன்னாடி
2: வெயில் அதிகமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வெயில் அதிகமா இருக்கு. ஓகேவா? அம்புபாச்சின்றது கொண்டாடப்படக்கூடிய ஒரு புகழ்பெற்ற திருவிழா. சூப்பர் சார், அழைப்பிற்கு நன்றி சார்.
3: நன்றி நன்றி நன்றி சார்.
2: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ரொம்ப டஃபான கேள்வி. சோ மக்கள்லாம் வந்து சீக்கிரமா ரெடியா இருங்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்றதுக்கு. பொங்கல் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? ரொம்ப டஃபான கேள்வி, கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் கொடுக்குறேன். பொங்கல் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் புகழ்பெற்ற திருவிழா? அதுக்கான கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2275230 மறக்காம 0413 நம்பரை போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இதை உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, மணக்கும் சந்தனமே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கேட் செட் கோ. நேரம் 10:48 ஆயிடுச்சு. மக்களை நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கடினமான கேள்வி கேட்டேன். இன்னைக்கு மனசு கஷ்டமா இருந்தது, இருந்தாலும் அந்த கேள்வி கேட்டுட்டேன். பொங்கல் என்பது எந்த இந்திய மனத்தின் புகழ்பெற்ற திருவிழா? இதற்காக ஒரு நேயர் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு நோட்ஸ் எடுத்து வந்து ஆன்சர் சொல்ல காத்துட்டு பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா கேசேகர் சார், ஹவ் ஆர் யூ?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். என்ன சார் இவ்வளவு கஷ்டமான கேள்வி
0: இல்ல? எனக்கு எடுக்கும் போதே மனசுல இருந்து லைட்டா கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. நீங்க சொல்லுங்க ஆன்சர் என்ன?
1: வேற என்ன, நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு.
0: ஓகே, நிறைய பொங்கல் சாப்பிடுங்க போல இருக்கு.
1: ஆமா ஆமா, சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படின்னா

0: பொங்கி வழிதல் அப்படின்ட்டு பொருள்படுமா, அதனாலதான் அந்த பொங்கி வழிதல் அப்படிங்கறத சுருக்கி பொங்கல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க.
1: நீங்க
0: பொங்கலை பத்தி பேசு அப்படின்னா நான் பேசுவேன், இருந்தாலும் பாவம் நீங்க அடுத்த பட்டு போடணும் இல்ல, அதனால பெரிய
2: பரவாயில்ல, பெரிய மனசு பண்ணி காப்பாத்துங்க என்ன, ஓகேங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, பெரிய மனசு பண்ணி நன்றி வணக்கம் சொல்றேன்,
2: காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திருக்கீங்க. சூப்பர் சார், ஹாப்பி நன்றி சார்,
0: தேங்க்யூ ஆனந்த் சார், பை பை.
2: மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணமா வந்துட்டோம் சொல்ல மாட்டேன். கடைசி கேள்வி என்னன்னா, சகாதவா என்பது எந்த இந்திய மனத்தின் புகழ்பெற்ற நடனம், ஓகேங்களா? சகாதவா என்பது எந்த இந்திய மனத்தின் புகழ்பெற்ற நடனம், இதற்கான விடை தெரிஞ்சவனை கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ நேரம் 10:56 நிமிடங்கள் நிமிடங்கள் நிமிடங்கள் வணக்கம்
1: வணக்கம். புதுவையில இருந்து ஆசி தம்பி, நலமா இருக்கீங்களா சார்?
0: சூப்பரா ஆசி தம்பி சார், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன் சார்.
0: சொல்லுங்க, சகாதவா என்பது எந்த இந்திய மதத்தின் புகழ்பெற்ற திருவிழா?
1: சகாதவா என்பது ஒரு சிக்கிம்
0: சிக்கிம். எப்படி சொல்றீங்க
1: சார்? அதாவது இப்ப நிறைய ரேடியோவை கேட்டிருக்கோமா, இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய ரிப்பீட்டடா வந்திருக்கும் போது மனசில் ஆயிடும்
0: குறைச்சு குறைச்சு அறியும் தெரியாது, விட்டுருங்க.
1: அப்புறம் வந்து வானம் இடி இடிக்க, மேகம் நீர் தெளிக்க, நீங்கள் இசையை இசைக்க, நாங்கள் வந்து உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்க, இன்று நடந்த இந்த
0: உங்கள் மனதுடன் நான் உலாஜ் ஆனந்த்.

0: நேர்லே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026க்கான மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ தகவல் வழிமுறைகளை மட்டுமே நம்புமாறு தேர்வர்கள் மற்றும் பெற்றோர்களை இந்த ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் நேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இல்லத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இத்தேர்வை எவ்வித சிக்கலுமின்றி திறம்பட நடத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் சத்தாராவில் இன்று பிரதம மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா பயனாளிகள் மாநாடு மற்றும் மகா ஆவாஸ் அபியான் திட்டத்தின் மாநில அளவிலான விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளன. இதில் மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ், துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே மற்றும் திருமதி சுனேத்ரா பவார் ஆகியோர் பயனாளிகளுக்கு கட்டப்பட்ட 500,000 வீடுகளை ஒப்படைக்க உள்ளனர். எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் பொது போக்குவரத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடன் இணைந்து தேசிய தலைநகரான புதுடெல்லியில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய பேருந்து சேவையை இன்று அறிமுகப்படுத்தியது. இந்த பேருந்தில் நிகழ்நேர கண்காணிப்பு, பாதுகாப்பு, நேரந்தவறாமை மற்றும் வழித்தடத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்காக GPS அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் CCTV அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. நேற்று சீனா சென்ற அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்தார். பெய்ஜிங்கில் நடந்த இந்த சந்திப்பின் போது வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆகியவற்றில் பதற்றம் நிலவினாலும் மோதலை தவிர்த்து ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 7 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை வென்று முதலிடத்தை பெற்றுள்ளது. ஆடவர் பிரிவில் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கல பதக்கங்களை வென்று 3வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03:20. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். 11 ஆகும் போது மெலடி கேட்கறதே ஒரு இன்பங்க. அதுலயும் ஆர்ஜே மேக்ஸ் கூட கேட்டா இன்பமோ இன்பம். மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில முதலாவதாக வரும் பாடல் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து. செம்பி திரைப்படத்திலிருந்து வரும் பாடல்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் ஹரிச்சரன் குரலில் அதாகப்பட்டது மகாஜனங்களை திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:14, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புது 102.8 மெலடி மேஜிக் கேட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ் கூட. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு பாட்டு தான் மெலடி மேஜிக்ல வரப்போது. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வெயில் திரைப்படத்திலிருந்து ஷங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரலில்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் உன்னாலே திரைப்படத்திலிருந்து, கிரிஷ் கார்த்திக் ஹரிணி குரலில்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:29 45 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் மதராசி திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே மேக்ஸ். கூட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 11:43, 22 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் லாடம் திரைப்படத்திலிருந்து.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, கேட்ட பாடலோடு மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow 102.8.

0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026க்கான மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ தகவல் வழிமுறைகளை மட்டுமே நம்புமாறு

0: தேர்வர்கள் மற்றும் பெற்றோர்களை இந்த ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கவும் பொது போக்குவரத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்கவும் டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்துடன் இணைந்து தேசிய தலைநகரான புதுடெல்லியில் நைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய பேருந்து சேவையை இன்று அறிமுகப்படுத்தியது. இந்த பேருந்தில் நிகழ்நேர கண்காணிப்பு, பாதுகாப்பு, நேரந்தவறாமை மற்றும் வழித்தடத்தை கடைபிடிப்பதை உறுதி செய்வதற்கான GPS அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் CCTV அமைப்புகள் பொருத்தப்பட்டுள்ளன. உலகளாவிய எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள கடும் உயர்வின் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு தலா 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான திரு அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநல சேவை இயக்குநரகத்தின் கீழ் இயங்கும் செவிலியர் தேர்வுகள் வாரியம் BSc நர்சிங் சென்டாக் அரசு ஒதுக்கீட்டு சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வை நடத்த உள்ளது. இந்த பொது நுழைவுத் தேர்வு June 14 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பதிவு விண்ணப்பங்கள் www.sentacpuducherry.in என்ற சென்டாக் இணையதளத்தில் வரும் 18 காலை 10 முதல் June 1 மாலை 5:45 வரை விண்ணப்பிக்கலாம். BSc நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் சென்டாக் இணையதளத்தில் 2 முறை விண்ணப்பிக்க வேண்டும். முதலில் நீட் அல்லாது படிப்புகளுக்கு, பின்னர் பிரத்யேகமாக BSc நர்சிங் படிப்புக்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு.
1: நேரம் 12:02. FM ரெயின்போவில் தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கிய சிறப்பு நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

நம்ம நாட்டோட உயிர் நாடி விவசாயம், உன்னத விவசாயத்தை அந்த காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட நாம் எல்லாம் குழந்தையாக இருந்த இன்றைக்கு காலையும் கட்டம் வரை விவசாயத்திற்கென்று ஒரு நிகழ்ச்சி ஒதுக்கி, அதற்கென்று ஒரு பிரிவு ஒதுக்கி, அந்த நிகழ்ச்சியை இன்று வரை, அன்று சிறு சிறு நிகழ்ச்சிகளாக இருந்தது, இன்றைக்கு மொபைல் போனிலே மேலும் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு விவசாயத்தை செம்மையாக்கி மகசூலை பெருக்குகின்ற சூழ்நிலை இன்றைக்கு நாம் உணர்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் வானொலியிலே விவசாய நிகழ்ச்சிகள் போகும்பொழுது கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, இறால் பண்ணை வளர்ப்பு மற்றும் நெல் சாகுபடி போன்ற உன்னத முறைகளை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சிறப்பாக அளித்து விவசாயத்தில் எந்த நிலையாக இருந்தாலும் அத்தத்த நிலைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஒதுக்கி அதற்கென்ற சிறப்பு வல்லுநர்களை கொண்டு வந்து தங்களுடைய அனுபவங்களை ஷேர் செய்து மக்களுக்கு தகவலை அவ்வப்போது கொடுத்து கொண்டிருக்கின்ற வானொலியை நாம் மறக்கலாமா?

வானொலியோட புகழை சொல்வதற்கு வரிகள் இல்லை, வார்த்தைகளே இல்லை. அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவெனில், பேரிடர்கள் நாட்டிலே எவ்வளவோ பேரிடர்கள் நடக்குது. புயல், வெள்ளம், சுனாமி, சூறாவளி போன்ற பல்வேறிடர்கள், இன்னும் சொல்ல போனால் சமீப காலமாக வந்த கொரோனா கூட, எப்படிப்பட்ட பேரிடர்கள் வந்தாலும் நாம் எல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அந்த வானொலி நிலையத்தைச் சேர்ந்த கலைஞர்கள், நிலைய அதிகாரிகள் எந்த சூழ்நிலையிலும் வானொலி நிலையத்திற்கு வந்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அவ்வப்போது வழங்கி கொண்டு, எனவே அத்தகைய வானொலியை நாம் எல்லாம் ஒன்று கூடி வாழ்த்த வேண்டாமா? ஆடி பாடி வாழ்த்த வேண்டாமா? ஆம்.

ஒரு நாள் காலையில் மணி 7 மணி இருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓடுறாங்க, எல்லாம் எங்கடா ஓடுறாங்க எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா குளம், அவனு அந்த குளத்தை பார்க்குறதுக்கு ஓடுறாங்க. சரி நாமளும் கிளம்பி ஓடுறோம். அந்த குளத்தை போய் பார்த்தா அந்த குளத்தில் உள்ள தண்ணி அப்படி ஏறுது, கொஞ்ச நேரம் பார்த்தா இப்படி ஏறுது, யாரோ அசைக்கிற மாதிரி இருக்கு, இந்த பக்கம் ஏறுது, இந்த பக்கம் ஏறுது, இந்த பக்கம் ஏறுது. இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது. மக்கள் எல்லாம் கூடி ஒன்று திரண்டு அதை யோசனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது மீனவர் ஏரியாவிலேருந்து மக்கள்லாம் ஓடியாராங்க. இந்த பக்கம் குழந்தைகளை தூக்கிட்டு அதை தூக்கிட்டு ஓடியாராங்க. என்ன எங்கே ஓடியாராங்க, என்ன வேணா கடல் பொங்கி வருதியா, கடல் பொங்கி வருதியான்னு ஓடியாராங்க. அடடா என்னடா செய்யுதுன்னு நாங்கள்லாம் பயந்து போனது. அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பயந்து போய் அவரவர்கள் கிடைத்த வண்டியிலே புறப்பட்டு விட்டார்கள். மேற்கு நோக்கி, கிழக்கு நோக்கி சுனாமி வருகிறது, மேற்கு நோக்கி எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். நான் என்ன செஞ்சேன், அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு சின்னோண்டு ரேடியோ இருந்தது, அதை தூக்கிக்கிட்டு அதில் பேட்டரி போட்டால் பாடும். நாங்களும் ஒரு வண்டியிலே குடும்பத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் தாண்டி அந்தானம் கடற்கரை வரல மக்கள்லாம் அங்கே தங்கி அந்தான பக்கம் வந்துட்டாங்க. எங்களுக்கு எப்படி செய்தி தெரியும், தண்ணி வரும் வரும்னு எல்லாம் மிரண்டு போய் நிற்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் எஃப்எம் ஆன் பண்ணேன். அப்பொழுது உடனுக்குடன் கருத்து தெரிவிக்கப்பட்டது, சுனாமி அலையானது 1 கிலோமீட்டர் தூரம் வந்து மீண்டும் பின்வாங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது. அதுக்கு மேலே நாங்கள் ஓடுவோமா, அது வரைக்கும் ஓடணும். ரேடியோவை கேட்டோம், கேட்ட உடனே அப்படியே நின்னோம். சரி திரும்பி மேலே மேலே கேட்க ஆரம்பித்தோம். உள்வாங்கிய கடலானது முழுமையாக உள்வாங்கி விட்டது என்று சொன்னார்கள். அப்படி என்று பெருமிட்டு விட்டுவிட்டு அங்கேயே அப்படியே அனைத்து மக்களும் அங்கேயே அமர்ந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி மேம்படுத்தப்பட்ட செய்திகள் முழுமையாக அந்த அலையானது கடலில் இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது என்று சொன்னவுடன் மக்கள் அனைவரும் நிதானமாக சென்ற வண்டியிலே திரும்பி மீண்டும் வீடு பக்கம் திரும்புகின்றார்கள். இது வேற யாராவது சொல்ல முடியுமா, யோசனை பண்ணி பார்த்தீங்க, டிவியை தூக்கிட்டு ஓட முடியுமா, செல்லில் யாராவது சொல்லுவாங்களா, எல்லாமே ஓடியாந்துக்கிட்டாங்க. ஆனால் இதை யார் சொன்னது, வானொலிக்காரவங்க கடல்லேருந்து 6 கிலோமீட்டர் வரலாம், ஏன் இவங்களும் ஓடி இருக்கக்கூடாதா, நம்மளும் அழிய போகிறோன்னு ஓடி இருக்கக்கூடாதா. ஆனாலும் அந்த வேளையிலும் நினைச்சு பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் அப்படியே புள்ள இருக்கிறது. அப்போது இந்த நேரத்தில் எது உங்களுக்கு உதவுனது, உங்கள் அண்ணன் உதவுனாங்களா, தம்பி உதவுனாங்களா, அப்பா உதவுனாங்களா, இல்லை ஆத்தா உதவுனாங்களா, யாருமே உதவணும். டிவி உதவுனதா, இல்லை அந்த வானொலி தான் உதவியது. அதை நாம் இன்றும் நாம் நினைவு கூற வேண்டும். எனவே அந்த வகையிலே

வானொலிக்கு வயசு தாங்க 90. அதை வாழ்த்துகிற மக்களோ எல்லாம் நம்ம ஊர். மாசம் மாசம் வளம் வருது நிகழ்ச்சிகள், பெண்களுக்கு நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், குழந்தைகளை மகிழ்விக்கும் நிகழ்ச்சிகள், மூத்த குடிமக்கள் மகிழ்ந்திடவே நிகழ்ச்சிகள், உழவர் உலகம் விவசாய நிகழ்ச்சிகள், தொழிலாளர் நலம் பெறவே நிகழ்ச்சிகள். நம் தமிழ் மொழியை காக்கும், தமிழின் பெருமையை விளக்கும் நிகழ்ச்சிகள் இவ்வாறாக ஏராளமான ஏராளமான நிகழ்ச்சிகள். அதோடு மட்டுமா, சட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகள் வானொலியில், இளையர்கள் வளம் காணும் நிகழ்ச்சிகள், இளம் தம்பதிகள் நலம் பெறவே நிகழ்ச்சிகள், நினை அலைகள், தகவல் தளம், நகர் உலா, இசை நிகழ்ச்சிகளும் நேர் விருப்ப பாடல்களும் நேர்த்தியுடன் வழங்கிடுதே நம் வானொலி. மாநில செய்திகளும் பன்மொழியில் பாடல்களும் கிராமிய பாடல்களும் வழங்கிடுதே நம் வானொலி. 102.8 ரெயின்போ பண்பலை அலைவரிசை. அந்த வானொலியை பற்றி நாம் பாடுவோமா?

நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 கொண்டாட்டங்களை ஒட்டி புதுச்சேரி வானொலி நிலைய வளாகத்தில் இம்மாதம் 11 தேதி அன்று நேயர்கள் முன்னிலையில் நடைபெற்ற காரை எஸ் கனகராஜ் குழுவினர் வழங்கிய சிறப்பு நாட்டுப்புற பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
2: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: வணக்கம் மக்களே. நேரம் 12:31:54 FM ரெயின்போல நீங்கள் கேட்க போற இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் விக்ராந்த் ரோனா திரைப்படத்திலிருந்து.

0: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: திரையில் வரும் பாடல் மழை திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை

0: உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதீப்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். இப்பயணத்தின் போது நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். தமது பயணத்தின் முதல்கட்டமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். எரிசக்தி ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விஷயங்கள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு ஒட்டுமொத்த பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன. அரசியல், கலாச்சாரம், பொருளாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் எரிசக்தி பாதுகாப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசிக்கவுள்ளனர். பிரதமரின் 6 நாட்கள் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன், எரிசக்தி தொடர்பான இருதரப்பு பேச்சுக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக தெரிவித்தார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வழங்கும் 4வது பெரிய நாடாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள நிலையில் நாட்டின் 11% தேவையை அந்நாடு பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நாட்டிலிருந்து திரவ இயற்கை எரிவாயுவையும் அதிக அளவில் இந்தியா இறக்குமதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். தமது பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்து செல்லும் பிரதமர் அந்நாட்டு அரசர் வில்லியம் அலெக்சாண்டர் மற்றும் அரசியார் மேக்சிமாவையும் சந்திக்க உள்ளார். நெதர்லாந்து பிரதமர் திரு ரோப் ஜெட்டனை சந்தித்து பேசும் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, பசுமை ஹைட்ரஜன், செமி கண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் பேச்சு நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், உறுப்பு நாடுகளின் அனைத்து தலைவர்களுக்கும் வாய்ப்பளித்து பன்முக ஒத்துழைப்புக்கு இந்தியா துணை நிற்கும் என்று கூறினார். மாறிவரும் உலக சூழலுக்கு ஏற்ப ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி கட்டமைப்பில் உடனடி சீர்திருத்தங்கள் கொண்டுவர வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். அனைத்து நாடுகளுக்கும் சமமான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். முன்னதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அபாஸ் அரகாச்சி டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து இருவரும் விரிவாக ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்திருக்கும் திரு அபாஸ் அரகாச்சிக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதை அடுத்து அந்த தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டது. இந்த முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான தகவல்களை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாகவே தேர்வர்களும் அவர்களின் பெற்றோர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வை எவ்வித முறைகேடும் இன்றி வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தும் வகையில் வரும் ஆண்டு முதல் இந்த தேர்வு ஆன்லைனில் நடத்தப்படும் என்று கூறினார். தேசிய தேர்வு முகமையின் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு பிரதான், இதனால் எதிர்காலத்தில் முறைகேடுகள் நிகழாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்வுகளை நடத்துவதற்கான சூழல் உருவாக்கி தரப்படும் என்று தெரிவித்தார். தகுதிமிக்க மாணவர்களுக்கு வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான ஹால் டிக்கெட் 14ஆம் தேதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த மறுதேர்வின்போது ஓஎம்ஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீட் மறுதேர்வுக்கு கட்டணம் ஏதும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த

0: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததை அடுத்து நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் பெட்ரோல் 1 லிட்டர் 103.90 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 95.47 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, தற்போது பெட்ரோல் விலை 3.2% டீசல் விலை 3.4% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக மற்ற உலக நாடுகளில் 20% முதல் 100% வரை பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தையும் மக்கள் நலனையும் பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் வரிகளை குறைத்து பெட்ரோலியப் பொருட்களின் விலையை உயர்த்தாமல் இருந்ததாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விமான போக்குவரத்து திட்டங்கள் குறித்து சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக திரு ராமமோகன் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்று கூறியுள்ளார். இதனால் மாநிலங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து கட்டமைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் உள்ளார்ந்த வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ராமமோகன் நாயுடு கூறியுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் புதிய அமைச்சரவை வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளது. திருவனந்தபுரத்தில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். முதலமைச்சராக திரு வி டி சதீசன் பதவியேற்கவுள்ளார். தில்லியில் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்காக ஹைட்ரஜன் பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் மத்திய அரசின் பெட்ரோலியத்துறையுடன் இணைந்து இந்த திட்டத்தை மேற்கொண்டுள்ளது. பொதுமக்களிடம் எரிபொருள் நுகர்வை குறைப்பது மற்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த புதிய ஹைட்ரஜன் பேருந்து சேவை கொண்டுவரப்பட்டுள்ளதாக தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த பேருந்தில் 35 பேர் பயணம் செய்யலாம். GPS வசதியுடன் கூடிய இந்த பேருந்தில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களும் இடம்பெற்றுள்ளன. வாரத்தின் அனைத்து நாட்களிலும் அலுவலகத்திற்கு செல்லும் நேரங்களில் மக்கள் வசதிக்காக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தில்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் கூறியுள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐஹிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 12-10, 3-11, 12-10 என்ற செட் கணக்கில் தைவானின் சியன் லீ இணையை வென்றது. உலக உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்கள் வென்றுள்ளது. சீனாவின் மெக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவில் கரீனா கௌஷிக்கும் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் சாகர் தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 21-13 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் தகுமி நமூரா யுச்சி சிமோகாமி இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் முகமதன் அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புறப்பட்டுச் சென்றார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டு பன்முகத்தன்மையை கொண்டு வருவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதை அடுத்து நாட்டில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 2 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா முகர்ஜி ஐகிகா முகர்ஜி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. FM ரெயின்போவில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: பணபலம், ஆள்பலம், அதிகார தோரணை எல்லாமே எனக்கு எதிரியாக கச்சை கட்டி கொண்டிருந்தன. மின்மினி உயிர் பூச்சிதான், ஆனால் குழல் விளக்கின் ஒளியில் அது எம்மாத்திரம். நான் தோற்று போனேன். அந்த தோல்வி என்னை நேரடியாக பாதித்ததாக சொல்ல முடியாது, ஆனால் அப்பாவுக்கு அதுவே யமனாயிற்று. என்னுடன் பிறந்த தமக்கை நான் வெற்றி பெற்றிருந்தால் ஓடி வந்திருப்பார். தோல்வி அடைந்ததும் ஆளுங்கட்சியை எதிர்த்து நின்ற முட்டாள்தனத்தை சொல்லி சிரித்தாளாம். நான் ஏதோ தீண்டத்தகாத பாவத்தை செய்துவிட்டார் போல் ஒதுங்கியிருக்கிறார்கள். அப்பாவின் மறைவிற்கு வந்து பார்த்துவிட்டு அடுத்த விமானத்திலேயே கிளம்பிவிட்டாள். செக்ரட்டரியேட்டில் பெரிய பதவி வகிக்கும் ICS வர்க்கமான அவள் கணவர் வரவே இல்லை. தம்பி அப்போது வெளிநாட்டில் இருந்தான். வீட்டின் மீது கடன் வாங்கி அப்பா என் தேர்தலுக்கு செலவழிக்க கொடுத்தார். கடன்காரர்கள் நெருக்கினார்கள். இறுதி நாட்களில் தான் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி உயிரை விடும் கொடுமையை என்னாலேயே அப்போது தாங்கியிருக்க முடியாது. நல்ல காலமாக இறைவன் அந்த நிழலிலேயே அவர் உயிரை பறித்து கொண்டு விட்டான். வீட்டை விற்க தம்பி உடன்பட்டான். விற்றுவிட்டு அவனோடு 6-7 மாதங்கள் ஊர் ஊராக சுற்றினேன். பிறகு இந்த வேலை கிடைத்தது. அவன் மறுபடியும் சிகாகோ போனான். நான் இங்கே வந்து 1.5 வருஷமாகிறது. வெறும் கல்வி மட்டும் இருந்தால் போதும் என்று மைத்ரேயி நினைத்தாள். நீங்கள் தவறாக நினைக்காமல் இருந்தால் நான் ஒன்று கேட்கட்டுமா சிஸ்டர்?
2: என்ன வேணும்?
1: கேள். நீயும் நானும் ஒன்றுன்னு சொன்னீர்கள். நான் எங்கே, நீங்கள் எங்கே? உங்களை அரசியல் ஒதுக்கிவிட்டதாக சொன்னீர்கள். என்னை வாழ்க்கையே ஒதுக்கிவிட்டது. சூடு தெரியாமல் அவசரத்தோடு ருசிக்கப் போய் நாவையே சுவை தெரியாத வண்ணம் கெடுத்து கொண்ட கதை என்னுடையது. பெண் தனித்து நின்று நல் மதிப்பை பெற்று வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி என்னைப் போல் ஆவீர்கள்? ஞானம் சற்றே திடுக்கிட்டார்போல் மைத்ரேயின் கையை பற்றி மெல்ல அழுத்துகிறாள். சில வினாடிகள் அவளுக்கு பேச்சே எழவில்லை. நீ என்ன கேட்கிறாய் என்று எனக்கு புரிகிறது. பெண்ணே, நான் தனித்து நிற்கிறேன் என்றால் அப்படி இயற்கையாகவே நின்றுவிடவில்லை. நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள். இந்த உலகில் எனக்கு தெரிந்தவரை எந்த நாட்டிலும் ஒரு பெண்ணை போகத்துக்குரியவள் என்ற வரையை மறந்து அவளுடைய அறிவுக்காக, குணநலன்களுக்காக, திறமைக்காக சந்தர்ப்பங்களை கொடுத்து மதிப்பதாக தெரியவில்லை. அவளும் முன்னுக்கு வரட்டும் என்று பெண்ணின் பெருமையை பற்றி பேசுபவர்கள் கூட, ஏதோ பாவம் அவளும் வந்துவிட்டு போகட்டும் என்று தர்ம இறக்க பரிவோடு சொன்னாலும் தங்களுக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது என்று முன்னெச்சரிக்கையாக செய்து கொள்கிறார்கள். நான் கல்லூரியில் படித்த காலத்திலும் அரசியலில் புகுந்த காலத்திலும் என்னை விரும்பி, அதாவது மனம் புரிந்து கொள்வதாக சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் சிலர் இருந்தார்கள். ஒரு இளைஞனை நானும் அந்த நாட்களில் விரும்பியிருந்தேன். ஆனால் என் மனசு தன் கருத்தை அவன் பால் சொல்ல விடும் முன்பு அவனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றன என்று அறிந்தேன். என் பேச்சையும் அறிவுத்திறனையும் அவன் புகழ்ந்து போற்றியதெல்லாம் இந்த உடலுக்காகத்தான் என்ற உண்மை எனக்கு மிகவும் பயங்கரமாக, வெறுக்கத்தக்கதாக தோன்றியது. பெயர் கூற விரும்பவில்லை. இப்போது அவன் ஒரு கண்ணியமான பதவியில் இருக்கிறான். அவன் அறநெறி சொற்பொழிவுகள் ஆற்றுவதாக கொட்டை எழுத்து போஸ்டர் ஒன்று அன்று தெரிவித்தது. இந்த சமுதாயத்தை எவ்வளவு எளிதாக வேஷம் போட்டு ஏமாற்றி பெரிய ஆளாக வளர முடிகிறது என்று பார்த்தாயா? பெண்ணுக்கு பொறுப்பு அதிகம், கட்டுப்பாடுகளும் அதிகம் என்றால் ஆணுக்கு மட்டும் பொறுப்பு கொஞ்சமா? தன்னுள் எழும் விலங்கியல் உணர்வுகளுக்காகத்தான் ஒரு ஆண் பெண்ணை மதிக்கிறான். அந்த உணர்வு தனக்கு ஒரு பொறுப்பு கடனை சுமத்தும் வகையில் விளைவு தரும்போது எத்தகைய அறிவாளியும் முதிர்ந்த பண்பாடுகளை உடையவனும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். இது இன்றைய நிகழ்ச்சி மட்டுமில்லை, பண்டைய கால புராண முனிவர்களிலிருந்து தொடர்ந்து வரும் வரலாறுதான், இல்லையா? எனக்கு அந்த இல்லத்து பெண்களிடத்தில் இந்த காரணத்தினாலேயே அனுதாபமும்

0: அறிவும் பெருகுகின்றன. உன் மீது அனுதாபமும் அன்பும் பிறந்ததற்கு அதுதான் காரணம். அந்த தனி ஓட்டு குடிசையில் வெறும் துணியால் மறைக்கப்பட்ட ஜன்னலுக்கு பின் நின்றோ, நன்றாக சாத்தியிராத கதவு இடுக்கு வழியாகவோ பார்த்து கொண்டு நீ நிற்பாய். விரல் வழியே ஒளிரும் விளக்கின் பிழம்பு போல உன் முகம் என் நினைவை விட்டு அகலவில்லை. நீ மாடிமைக்கும் சிறுமியுடன் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தாய். எங்களை கண்டதும் உள்ளே சரக்கென்று தலையை இழுத்து கொண்டாய். உன் தோற்றமே நீ இயல்பாக இல்லை என்று காட்டிக் கொடுத்தது. அன்று அந்த ஓட்டல்காரரிடம் நான் ஏதோ சாதாரணமாக விசாரிப்பது போல் கேட்டேன். மைத்ரேயிக்கு இதழ்கள் துடிக்கின்றன. சினிமாவில் பாட்டெழுதறேன்னு சொல்லும் ஒரு கட்சி பையனை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கு போல இருக்கு. பார்த்தால் நல்ல இடத்து பெண்ணு போல இருக்கு. அவ்வளவுதான் சொன்னாரா சிஸ்டர்? அவர் வேறென்ன பேசினார் என்பதையெல்லாம் அப்போ நான் குறிப்பாக காதில் போட்டுக்கொள்ளவில்லை. ராத்திரி இங்கே தனியாக நான் படுக்கையில் தூக்கம் பிடிக்காமல் விழிக்கும்போது கதவை ஒருக்கழித்து கொண்டு குத்து விளக்குச் சுடர் போல நீ நின்றது மனசில் தோன்றும். அடுத்த வாரம் அங்கே சென்றபோது வீடு பூட்டி கிடந்தது. முன்பு நான் பார்த்திருந்த ஆடுமேய்க்கும் சிறுமி அங்கே நின்றாள். உன்னை பற்றி விசாரித்தேன். அந்த அக்காவா, காரில் ஊருக்கு போயிட்டாங்க என்று சொன்னான். உடனே ஒரு மாசத்துக்குள் உன்னை அந்த விடுதியில் பார்க்க தூக்கி வாரி போட்டது. மைத்ரேயி நெஞ்சத்து நெகிழ்வுக்கு தடை போட இயலாமல் கீழே கோலமிடுகிறாள். நீர் முத்துக்கள் சிந்துகின்றன. எனக்கு கண்ணீர் விடுபவர்களை கண்டால் பிடிக்காது. கண்ணீர் விடுவதனால் பெண் கையாலாகாதவள் என்ற தகுதியை உறுதியாக்கிக் கொள்கிறாள். கண்ணீரை வைத்து ஜோக்குகள் வெளியிடும் பத்திரிகையை நான் கிழித்து கூட எரிந்திருக்கிறேன். மைத்ரேயி பரபரப்பாக கண்களை ஒத்திக்கொள்கிறாள். சிவந்த முகம் மழையில் நனைந்த மலர் போல் ஒளிர புன்னகை செய்கிறாள். என்னிடம் வந்த பிறகு நீ கண்ணீர் விடுவதை நிறுத்தி மறந்து போய்விட வேண்டும். உன்னை போல் எத்தனையோ பெண்கள் அழுபவர்களாக இருக்கும். என் தம்பி கல்கத்தாவில் ஒரு காபரே ஓட்டலுக்கு போய்விட்டு வந்து சொன்னான். அந்த பெண் விழித்து பார்த்து கொண்டு ஒவ்வொரு துணியாக உரிந்து வீசும் பொழுது கூட்டத்தில் இருக்கும் பேய்களை பார்த்து, ஒரு பெண் உடம்புக்கு கழுகுகள் போல் வந்து உட்கார்ந்திருக்கும் பதர்களே, பாருங்கள் பாருங்கள் என்று விருப்புடனும் ஆக்ரோஷத்துடனும் கூறினால் போல் இருந்ததாம் அவள் ஆடிய ஆட்டம். கூட்டுக்குள்ளே சிக்கிய பாம்பு கூண்டை ஓங்கி ஓங்கி அரைந்து கொத்துவதைப் போல் இருந்ததாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி ஆகிய 5 நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பயணத்தின் முதற்கட்டமாக இன்று அபுதாபி செல்லும் அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியானை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள் எனவும், எரிசக்தி பாதுகாப்பு இந்த சந்திப்பின் முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய விமான

போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு புதுடெல்லியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவை சந்திக்கிறார். அம்மாநிலம் சார்ந்த முக்கிய வளர்ச்சி முன்னுரிமைகள் குறித்தும் அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பட்ட விமான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த அமைச்சகம் உறுதி பூண்டுள்ளதாக தமது சமூக ஊடக பதிவில் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சியை சந்தித்தார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் மற்றும் விளைவுகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் இருதரப்பு நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தமது சமூக ஊடக பதிவில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் 2026க்கான மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக உப்பளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான திரு அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்று இரவு 7:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. நம்ம ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம சந்திக்கிற சிறந்த ஆளுமை யார் அப்படின்னா முனைவர் வாசுகி ராஜாராம் அவர்களோடு தாங்க இந்த 1 மணி நேரம் நாம பேச போறோம். என்ன பேசலாமா நேயர்களே, வாங்க. வணக்கம்மா.
3: நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம்.
2: ஒரு படைப்பை படைக்கணும், ஒரு கதை எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு படைப்பானுக்கு அந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கே ஒரு நூலையே படைச்சிடலாம். அந்த நூலுக்கான சரியான தலைப்பிடணும் அப்படின்னா தான் அது மக்களை போய் சேரும் இல்லையா. அந்த வகையில ஒரு நூலின் தலைப்பு அது எவ்வளவு முக்கியம் ஒரு நூலுக்கு நீங்க நினைக்கிறீங்க?
3: கட்டாயமா நூல் உட்கார்ந்து எப்படி ஒன்றுமோ நமக்கு தோன்றுவதையெல்லாம் எழுதிவிடலாம், அதன் பிறகு அதனை வந்து வடிவமைத்துக் கொள்வது என்பது மிகவும் ஒரு எளிதான ஒன்று. ஆனால் நாம் வைக்கின்ற அந்த தலைப்பு தான் மக்களை சென்று மிக அழகாக அடைய வேண்டும் என்பதில் கவனம் கொள்ளுதல் வேண்டும். நான் சொன்ன அந்த கிளி சொல்லும் கதைகள் அது ஏறக்குறைய அந்த தலைப்பு எதனை அடிப்படையாக வைத்து நான் வைத்தேன் என்றால் குயில் பாட்டு என்ற அந்த தலைப்பை அடிப்படையாக வைத்துதான் நான் வைத்தேன். ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கிளியை கத்துவது போலவும் கண்ணை விழித்து அந்த கிளி கத்துவதை பார்த்துவிட்டு இங்க என்ன வந்து என்னை தொந்தரவு செய்கின்ற மாதிரி கத்துகின்றாய் என்பது போலவும், இல்ல நான் உன்னை தொந்தரவு செய்ய வரல, நான் ஒரு கதை சொல்லணும் உனக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த கிளி சொல்வது போலவும் தான் அந்த கதையினுடைய தொடக்கம் இருக்கும். அதனால் தான் 3 நிலையில் இருந்து அந்த கிளி சொல்கின்ற அந்த கதையை தற்கால நிலைக்கும் இறந்த கால நிலைக்கும் எதிர்கால நிலைக்குமாக மாற்றி மாற்றி அந்த கதையினுடைய போக்கு செல்வதால் கிளி சொல்லும் கதைகள் என்ற அந்த தலைப்பை வைத்தேன். கொஞ்சம் இதை 2-3 நண்பர்களிடம் முதன் முதலில் எழுதும் போது அனுப்பி எப்படி உள்ளது என்றும் போது இது என்ன உங்கள் வாழ்க்கை கதையா என்று பலரும் கேட்டார்கள். கதை எப்படி இருக்கின்றது என்று சொல்லுங்கள், பிறகு அது ஏன் வாழ்க்கை கதையா இல்லையா என்பதை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்பது. ஆனால் அதை படிக்கின்ற பொழுது அந்த எழுத்தாளர்களுடைய மனநிலையை உள்ளுணர்வை மிகவும் அழகாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலையை நாம் கொண்டு வருகின்ற பொழுது இது இவர்களுடைய கதையாக இருக்குமோ என்று வாசகன் கண்டுபிடிக்கின்றான் என்றால் நிச்சயமாக நாம் அங்கு வெற்றி அடைகின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஆக தலைப்பு என்பது முக்கியமாக எந்த ஒரு எழுத்திற்கும் எந்த ஒரு நூலிற்கும் எந்த ஒரு

0: விதிக்கும் எந்த ஒரு கதைக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
1: ரொம்ப அழகா ஒரு தலைப்பை தேர்வு செய்யறது எவ்வளவு முக்கியம், அது எப்படி போய் வாசகன் அடையும் அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இனி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஒரு பெண் படைப்பாளரா உங்களுடைய படைப்புகள்ல பெண் பாத்திரங்கள் எப்படி எல்லாம் வெளிப்படும், அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
2: என்னுடைய ஒரு நூல், சங்க இலக்கியங்களில் பெண்கள் மட்டுமில்ல, தற்கால இலக்கியங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு கூட, நிகழ்கால நடைமுறையில் இருக்கின்ற பெண்களில் கூட, பெண்களுடைய மனநிலை என்பது மிகவும் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற, அடுத்தவர்களை பார்த்து கேலி பேசுகின்ற, அடுத்தவர்கள் நன்றாக உழைத்து முன்னேறியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களை பற்றி தவறாக சொல்லுகின்ற மனப்போக்குதான் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் இருக்கின்றார்கள். அதில் கட்டாயமாக மகளிர் மட்டும்தான் மகளிருக்கு எதிரி என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மற்றவர்கள் என்ன கூறிக்கொள்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்களும் பெண்களும் இணைந்து ஒரு நட்பாக அல்லது சக பணியாளர்களாக பணியாற்றுகின்ற பொழுது அங்கு ஏற்படுகின்ற அந்த அனுபவங்களை வைத்து நாம் ஒரு நூலை உருவாக்குகின்றோம் என்றால், அங்கு நாம் யாரால் பெரும்பாலும் பாதிப்பு அடைகின்றோம் என்றால் ஆண்களால் என்றுதான் பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் அதையும் தாண்டி சில இடங்களில் பெண்களாலும் நாம் மிகுதியாக பாதிப்பு அடைகின்றோம்.
1: ஒவ்வொரு படைப்பாளரின் படைப்பிலையும் பெண் பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத தாண்டி, என்னுடைய படைப்புல பெண் பாத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே, நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. பெண் எழுத்தாளரா நீங்க எழுத்துலகத்துக்கு வந்த காலகட்டத்தில இருந்து இன்று வரைக்கும் என்னென்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க, இல்ல பெண் படைப்பாளர்கள் இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களுக்கு.
3: கட்டாயமா இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஒரு பெண் படைப்பாளரா இந்த சமுதாயத்துக்கு நம்ம உள்ள நுழையும் போது முதல்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் வரும். அது மட்டும் இல்ல, என்ன இவங்க பெருசா எழுதிட்டு அப்படின்ற மனநிலை ஆண்களுக்கு இருக்குது. அவர்களை தாண்டி நாம் முன்னேறுகின்ற பொழுது அவர்கள் நம் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் காது கொடுத்தே கேட்க முடியாத அளவுக்கு தான் இரு. பெண் படைப்பாளர் அப்படின்றதை தாண்டி இன்று நான் ஒரு துறையினுடைய தனி அதிகாரியாக இருக்கின்றேன் என்ற பொழுது, உண்மையிலேயே 34 வருடங்கள் நான் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த அந்த காலகட்டம், 2 வருடங்கள் ஆகின்றது இந்த பணிக்கு வந்து, என்னால் சொல்ல முடியாது, சொல்லி மாள முடியாது அந்த அளவிற்கு எனக்கு எந்தெந்த வகையில் மென்டல் டார்ச்சர் தர வேண்டுமோ அந்தந்த வகையிலும் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் தேவையே இல்லை இந்த பணி என்ற ஒரு நிலைக்கு கூட நான் வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பணி. 34 வருடங்கள் என்னதான்

0: ஆண் ஆசிரியராக, நாட்டு நலப்பணித்திட்ட அதிகாரியாக, முத்தமிழ் மன்ற தலைவராக என்று பல நிகழ்வுகளை என் நூல் நான் கொண்டு செயல்படுத்தி இருந்தாலும் கூட, என்னை இந்த 2 வருடங்கள் புதுச்சேரியில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் என்னை கொண்டு சென்றது இந்த துறைதான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய கீழ் பணிபுரிய எனக்கு அமர்த்தப்பட்டவர்கள் அனைவருமே எனக்கு பேராசிரியர்களாக இருந்தவர்களும், என்னை தாண்டி 75 வயதை கடந்தவர்களாக இருந்தவர்கள் தான். நான் எந்த பணியை செய்தாலும் ஒரு பெரிய முட்டுக்கட்டையை அங்கு போடுவார்கள். என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம அதை தாண்டி நம்ம செய்கின்ற போது அதற்கு எந்தெந்த வகையெல்லாம் தொந்தரவு தர முடியுமோ அந்தந்த வகையெல்லாம் கொடுத்தார்கள். ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தேன், அதுக்கப்புறம் தூக்கி அத்தனை பேரையும் போட்டுட்டு தனியாளா நின்றுதான் இன்று என்னுடைய பயணத்தை நோக்கி, என்னுடைய பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். அதனால் தமிழ் துறை மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இந்த சிக்கல்கள் இருக்கின்றது என்றாலும் கூட, இது மிக அதிகமாக தமிழ் சார்ந்த படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் அனைவரிடமும் போட்டி பொறாமை இதெல்லாம் அதிகமாகத்தான் இருக்கின்றது என்பது என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கூறுகின்றேன்.
1: ஒரு பெண் படைப்பாளரா எவ்வளவு சவால்கள் இருக்கு இந்த படைப்புலகத்துல அப்படிங்கறத அனுபவ ரீதியா அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசகி ராஜாரம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஆமா, நிறைய சவால்கள் பத்தி பேசுனீங்க. அந்த வகையில ஒரு பெண்ணுக்கான இண்டிபெண்டன்ஸ், அந்த சுயநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: கட்டாயமா அந்த சுயநிலை இருந்தால்தான் ஒரு பெண் மிக சுதந்திரமாக செயல்பட முடியும். இல்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமைவர்கள் யார் என்றால் குடும்பத்தினர். அவர்கள் நம்மை நம் போக்கில் செயல்பட விட்டால்தான் நாம் சுயநிலையில் செயல்பட முடியுமே தவிர்த்து, நமக்கு நம் குடும்பத்திலேயே ஒரு தடை வந்துவிட்டால் நம்முடைய சுயநிலையை நாம் இழந்துவிட வேண்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல, 100 மடங்கு சுதந்திரத்தை கொடுத்து என்னை செயல்படுத்த விட்டிருக்கின்ற என் குடும்பத்தினருக்கும் இங்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் கடமை உடையவளாக இருக்கின்றேன். அதாவது சொல்வார்கள், கணவன் மனைவி 2 பேர் இருக்கின்றார்கள் என்றால் ஒருவர் ஸ்லோவாக இருந்தால் ஒருவர் மிகவும் வேகமாக இருப்பார் என்று. நான் இங்கு என்னை வேகமானவள் என்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த வகையில் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும், அது சமூகம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, அதில் என்னுடைய பங்கை மிக தள்ளம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுகின்ற சுயம் அந்த சொல்லுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது என் குடும்பத்தினர் தான், என் கணவர் தான் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
3: பெண்ணின் பார்வையில் சுயநிலை என்பது அவர்கள் குடும்பம் அவர்களை கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் அப்படிங்கறது அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். ஒரு பெண் எழுத்தாளரா நீங்க எழுத்து ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் பெண்களின் குரல் சமுதாயத்துல போதுமான அளவு ஒலிக்குது அப்படின்னு நீங்க
4: நினைக்கிறீங்களா? கட்டாயமா இல்லமா. எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க, பெண் எழுத்தாளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். என் கருத்தாக இதை நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், புது கவிதை மட்டுமே எழுத்தாளராக ஒருவரை காட்ட முடியாது. அதாவது எழுத்துக்களை மடக்கி போட்டு எழுதி தன்னை எழுத்தாளர்கள் என்று கூறிக்கொள்கின்ற நிறைய பெண்மணிகளை நான் பார்த்திருக்கின்றேன். ஒரு கவிதையாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் அதற்கு மைய கருத்து இந்த சமூகம் சார்ந்த மைய கருத்தாகவோ அல்லது குடும்பம் சார்ந்த ஒரு மைய கருத்தாகவோ இருந்து எழுதப்படுகின்ற பொழுதுதான் அது நிச்சயமாக எழுத்தாளர் என்ற ஒரு அங்கீகாரத்தை யாராயிருந்தாலும் தர முடியும். அழகா இல்லாத காரணத்தால் அவள் என் தங்கையாகிவிட்டாள் என்று சொல்வதெல்லாம் கூட இன்றைய சூழ்நிலையில் ஹைக்கு கவிதைகள் என்று கூறுகின்றார்கள். அது மேம்போக்காக பார்க்கும் போது சிரித்து கொண்டே செல்வதற்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, அது எழுதுகின்றவர்கள் அனைவருமே எழுத்தாளர்கள் என்பது என்னுடைய கருத்து கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பெண்கள் புது கவிதைகளை தான் கையில் எடுத்துக்கொண்டு எழுதுகின்றார்களே தவிர, ஒரு மைய கருத்தை சமூகம் சார்ந்து, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு சார்ந்து நூல்கள் எழுதுவது என்பது மிகவும் குறைவாகத்தான் இன்றைய சூழ்நிலையிலும் இருக்கின்றது என்று நான் சொல்வேன். அதனையெல்லாம் நோக்கி செல்கின்ற பொழுதுதான் உண்மையிலேயே பெண்கள் எழுத்தாளர்களாக மிளிர முடியும்.
3: இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசிகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில முனைவர் வாசிகி ராஜாராம் அவர்களோட தாங்க பேசிட்டு இருக்கோம். பேசலாம், வாங்க.
3: சில பெண் எழுத்தாளர்கள் பேரும் புகழும் அடைவதற்கு அவர்கள் கவிதையை மட்டுமே நம்பி இல்லாமல் புதினத்தில் அவர்களுடைய எழுத்து நடையில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தது, கருத்தில் ஒரு வித்தியாசத்தை காண்பித்தது என்ற அந்த போக்கினால் தான் அவர்கள் இன்று கொஞ்சம் உச்சத்தில் இருக்கின்ற அந்த நிலையை அடைந்தார்களே தவிர கவிதையை மட்டுமே எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சொல்லித் தரும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, கவிதையை மட்டுமே வைத்துக் கொண்டு தங்களை எழுத்தாளர்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு இந்த எழுதுகின்ற பயிற்சியை ஏற்படுத்தி தருவது ஆசிரியர்களுடைய கடமை என்று சொல்கின்றோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஆசிரியர்களே எழுதுவதில்லை என்பதுதான் இங்கு பொருத்தமான ஒரு செய்தி. முதுகலை படித்த பெண்ணையோ ஆணையோ இல்ல ஒரு இளங்கலை படித்த பெண்ணையோ கூப்பிட்டு இதை படி என்றும் போது அவர்கள் படிக்கின்ற குரல் ஏற்ற இறக்கமும் அந்த உச்சரிப்பும் அந்த தப்பும் தவறுமான தமிழும் பார்க்கின்ற போது உண்மையிலேயே நமக்கு ஏதாவது செய்து கொள்ளலாமா என்று தோன்றுகின்ற நிலையில்தான் மனநிலை அமைகின்றது. பெண்களுடைய குரல் இன்றைய நிலையில் தமிழை நோக்கி அதனுடைய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதா என்றால் இல்லை. உண்மையிலேயே இப்போது யாருமே படிப்பதில்லை. படித்தால் தானே உங்களுக்கு விதவிதமான கருத்துகள் மனசிலும் மூளையிலும் ஊறும். அது இரண்டுமே இல்லை. ஒரு சில பெண் படைப்பாளர்களை தவிர்த்து பெரும்பாலும் பெண்கள் படிப்பது என்பதே இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு காலத்தில் முதுகலை முடித்துவிட்டு வந்த என்னுடைய ஆசிரியர்கள் அந்த ஒரே முதுகலையை வைத்துக் கொண்டு கடைசி வரை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு பணி ஓய்வு பெற்றவர்கள் இன்றும் நான் ஒருவர் இருவர் இல்ல நூற்றுக்கு மேற்பட்டவர்களை சொல்ல முடியும் என்பதால் பெண்கள் படிப்பது என்பது இன்றைய சூழ்நிலையில் வேலை பார்த்து சம்பாதிக்கத்தானே தவிர யாரும் படித்தவர்கள் தமிழை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பதே இல்லை. அதனால் பெண்களுடைய குரல் சமுதாயத்தில் ஒலிக்கவில்லை என்பது என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தாகவே நான் இங்கு முன்வைக்கின்றேன்.
2: ஒரு பெண் படைப்பாளர்கள் தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்தும் போது அது சரியான வகையில சமுதாயத்தில் கொண்டு போய் இன்னும் சேர்க்கக்கூடிய சூழல் அமையல அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
2: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी

0: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில வாசுகி ராஜாராம் அவர்களோடு தாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிடலாமா? வாங்க. ஆமா, ஒரு படைப்பாளனா அனுபவம், கற்பனை, கல நிகழ்வு அப்படின்னு இந்த மூணையும் ஒவ்வொரு படைப்பாளரும் ஒவ்வொரு விதமா தன்னோட ரைட்டிங்ஸ்ல கொண்டு வருவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்க ரைட்டிங் இது எதை பேஸ் பண்ணிருக்கும்?
1: பெரும்பாலும் நகைச்சுவை அடிப்படையாக வைத்து வரும். இன்றைய சூழலில் இருக்கின்ற சமுதாயத்தில் மக்களுடைய நடை உடை பாவனைகள் எப்படி இருக்கின்றன என்பதை அடிப்படையாக வைத்திருக்கும் என்னுடைய எழுத்துக்கள்.
0: ஆமா, ஒவ்வொரு படைப்பாளனும் படைப்ப படைக்கிறதே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாசகனை கொண்டு போய் அது சேரணும் அப்படிங்கறதுனாலதான். அப்படி வாசகனிடமிருந்து வந்த ஒரு ஃபீட்பேக் ஒவ்வொரு படைப்பாளனுக்கும் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும் இல்லையா? அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: கட்டாயமா வாசகனை சென்றடைந்தால் தான் ஒரு எழுத்தாளனுடைய படைப்பு என்பது முழுமையடைந்ததாகவே இருக்கும். இல்லை என்றால் அது நிச்சயமாக ஒரு படைப்பாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் படித்தவர்கள் பெரும்பாலும் எப்படி இந்த ஆய்வை மேற்கொண்டாய், எப்படி ஆனந்தரங்க பிள்ளை, என ஏறக்குறைய 4800 பக்கங்கள் கொண்ட நாட்குறிப்பு அது. ஆற்காட்டு நவாப்புகள், ஹைதராபாத் நிஜாம்கள், டெல்லி சுல்தான்கள் போன்ற அடிப்படை போர்கள் அதில் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்ற அந்த போர்கள், சண்டைகள், அவர்கள் நாட்டிற்காக அடித்து கொண்ட நிகழ்வுகள் அனைத்தும் அந்த நாட்குறிப்பு தாங்கி இருக்கின்றது. தமிழ் மக்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள், இருவரும் கலந்து எப்படி இந்த மண்ணில் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை மிக துல்லியமாக அந்த நாட்குறிப்பு ஏறக்குறைய 1736 1761 ஆண்டு வரை நாட்குறிப்பு செய்திகளை தாங்கி இருக்கின்றது. அந்த நூலை எழுதுகின்ற பொழுது அவரும் நானும் உட்கார்ந்து நிறைய தொடர்பாக விவாதித்து இருக்கின்றோம். அப்போ எனக்கு பிரபஞ்சனால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்னுடைய இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்காக கொடுத்தார். அது 1000 அவார்டுகள் வாங்கியிருந்தாலும் இது போன்ற எழுத்தாளர்களால் நாம் பெறுகின்ற அந்த வார்த்தை பாராட்டு என்பது பாராட்டிற்குரியது. அதே போன்று மறைந்த காப்பா அரவாணன் என்னுடைய பேராசிரியர் துணைவேந்தராகவும் இருந்தவர், அவர் பாராட்டியது, அதாவது இதனை இதன்கண் செயல் செய்ய விடுதல் என்ற அந்த

0: அடிப்படையில் நீ நிச்சயமாக இந்த நூலை படித்து மிக ஒரு சிறந்த ஆய்வேட்டை உருவாக்குவாய் என்று அவர் எனக்கு அளித்த ஊக்கமும் ஆக்கமும் பின்னாளில் நாட்குறிப்பை அடிப்படையாக வைத்து 7-8 நூல்களுக்கு மேல் நான் எழுதி இந்த புதுச்சேரியில் ஆனந்தரங்கப்பிள்ளை நாட்குறிப்பை முழுமையாக ஆய்வு செய்தவள் என்ற பாராட்டு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நான் கருதுகின்றேன்.
1: ஒவ்வொரு விமர்சனமும் ஒவ்வொரு வகையில நம்மளை வழி நடத்தும். அந்த வகையில் என்னுடைய விமர்சனங்கள் என்னுடைய வழி நடத்தக்கூடிய ஆசிரியரிடமிருந்தே கிடைச்சது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துகிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆமா, ஒரு படைப்பாளன் தனிமை, இதை ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்லையா? அந்த வகையில உங்களுடைய படைப்பு நேரம் அது எப்படி இருக்கும்? அது எந்தெந்த வகையிலாம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால தடைபடுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைகள் சிறுவர்களாக இருந்த பொழுது எழுதுவது என்பதே வந்து ஒரு குதிரை கொம்பான ஒரு நிகழ்ச்சி தான். இப்போது கூட என்னால் பகலில் எழுத முடியாது, பெரும்பாலும் இரவில் தான் எழுத முடியும். அதற்கே என்னதாமா நீ சும்மா எழுதிட்டே இருக்கிற அப்படி என்ற அந்த ஒரு கேள்வி குழந்தைகளிடம் இருந்து. இப்போது அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி விட்டாலும் இன்றைக்கும் அவர்கள் நமக்கு குழந்தைதானே, அந்த கேள்வி அவர்களிடம் இருந்து வரும். தனிமை என்பது நான் தொடர்ந்து ஒரு 5 நிமிடங்களோ 10 நிமிடங்களோ தனிமையில் இருந்தால் தூங்கி விடுவேன். யாருடனும் பேசாமல் அல்லது எதையும் படிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. தனிமை என்பதை பெரும்பாலும் விரும்பாத, இன்றளவும் தனிமையை பற்றி சிந்திக்காத ஒரு நபராகத்தான் இன்றும் நான் இருக்கின்றேன். தடைபடுதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயமா குடும்பத்தை தான் முக்கியமாக சொல்ல வேண்டும். ஏன்னா சமூகம் என்பது நம்மை எந்த விதத்திலும் தடைப்படுத்துவதும் இல்லை, நாம் அந்த சமூகத்திற்கு கட்டுப்படுத்த தடைபடுதலும் இல்லை. மிகவும் தடைப்படுத்தக்கூடியவள் யார் என்றால் என்னுடைய பெண்ணு தான். அட்டவணையை போட்டு வைத்துக் கொண்டு என்னை எழுதுவதற்கே விடாதவள் என் பெண்ணு தான். அதனால பெரும்பாலும் நான் பகலில் எழுதுவதே இல்லை.
1: இவ்வளவு நேரமா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அழகாவும் நிதானமாகவும் நகைச்சுவையாகவும் அனுபவ ரீதியாகவும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்க நிலையத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிமா,
0: இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்த புதுச்சேரி அகில இந்திய வானொலி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து நல் நெஞ்சங்களுக்கும், என்னை மிக அழகாக இன்டர்வியூ எடுத்த ஆர்ஜே அவர்களுக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் ஒரு சிறந்த படைப்பாளரோடு உங்களோடு இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

2:16:16 காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இது எங்களை இதமாக்கும் இசை கானங்களின் வரிசையில் பாடல் கேட்கலாம். வட்டத்துக்குள் சதுரம் படத்திற்காக B.S. சசிரேகா மற்றும் S. ஜானகி குரல்களில்.

24:06 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்து, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல் இதய கணிப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இரண்டு மணி 30 நிமிடம் 4 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானுங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், தீர்க்க சுமங்கலி படத்திற்காக.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருப்பவர் எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசனுடையது. அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து பாடல்.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். உறவாடும் நெஞ்சம் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய ஒரு பாடல்.

காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு விருந்தளித்த பாடல் நினைத்ததை முடிப்பவன். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் உறவாடும் நெஞ்சம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல்.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பு இருக்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீர ஜெயின் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்த நேர்முகத்தில் நீங்க உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவர்கள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.
3: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: மூன்று மணி ஒரு நிமிடம்

0: ஐந்து நொடிகள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேர்களை வரவேற்கும். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரன் ஜெயின் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். இந்த நிகழ்ச்சியில நேர்களாகிய நீங்களும் பங்கேற்று டெங்கு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல. சோ டாக்டர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல எஃப்எம் ரெயின்போ பெருமைப்படுது. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
0: ஓகே டாக்டர், ஸோ நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய டெங்கு தினம் இல்லைங்களா? ஸோ இந்த டெங்கு தினம் அனுசரிக்கப்படுறதுனுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க சார்?
1: முக்கியமான நோக்கம் வந்து நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த வருஷத்தோட நேஷ்னல் டெங்கு டேயோட தீம் வந்து யுனைட் ஆக்ட் எலிமினேட்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வியாதிக்கு எகெயின்ஸ்ட் வேலை செய்யணும். ஒரு தனி டாக்டரோ தனி கவர்மெண்ட்டால் செய்ய முடியாது. இது எல்லாருமே நம்ம சேர்ந்து தான் இந்த வியாதிக்கு எகெயின்ஸ்ட் நம்ம ஆக்ட் பண்ணணும். யுனைட் ஆக்ட், வெறும் நம்ம வெறும் தெரிஞ்சால் போதாது, நம்ம ஆக்ட் பண்ணி ஆகணும். நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு, எதை எலிமினேட் பண்ணணும்னா, நம்ம காரணம் இந்த டெங்கு வரதுக்கு காரணம் வந்து மஸ்கிட்டோ. அந்த அந்த மஸ்கிட்டோ ப்ரீடிங் அந்த ஏரியா அதையே எலிமினேட் பண்ணால் தான் நம்ம இந்த வியாதிக்கு அகேன்ஸ்ட் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு இதுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டெங்கு டே வந்து நம்ம கொண்டாடுறோம்.
0: ஓகே சார். ஸோ மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த டெங்கு கொசு நம்ம வந்து கடிக்கக்கூடாது, நம்ம வந்து எந்த மாதிரியான ப்ரிவென்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் சார்?
1: நம்ம வந்து இந்த மஸ்கிட்டோ பொதுவாக வந்து டே டைம் மஸ்கிட்டோ, இது வந்து உங்களுக்கு பகலில் வந்து கடிக்கிற மஸ்கிட்டோ. ஸோ நம்ம வந்து எந்த டைமில் வந்து நம்ம லீஸ்ட் அவேராக இருப்போம், நம்ம பகலையும் மஸ்கிட்டோ கடிக்குமோன்னு நம்மளுக்கு சில டைம் தெரியாமல் இருக்கும். பட் ஆனால் இந்த மஸ்கிட்டோ வந்து டே டைமில் கடிக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அதுக்கு அவேர்னஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து ஒரு மஸ்கிட்டோ ப்ரீடிங் சைட்ஸ் அது பற்றி அவேர்னஸ் இருக்கணும்.
0: இருக்கக்கூடிய இடங்களை வந்து சுத்தமாக
1: க்ளீனாக வச்சுருக்கணும்.
0: ஓகேங்க சார். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சீசன், அதாவது கொஞ்சம் மழைக்காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாலே மக்கள் மத்தியில் கொஞ்சம் காய்ச்சல் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் சாதாரண காய்ச்சலையும் எப்படிங்க சார் நம்ம வேறுபடுத்தி பார்க்கறது?
1: இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா, டெங்கு காய்ச்சல் வந்து கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்கும். டெங்கு காய்ச்சலோட சிம்டம்ஸ் வந்து தலைவலி கொஞ்சம் இருக்கும், பேக் பெயின் வந்து சிவியராக இருக்கும். இது பேரே வந்து பிரேக் போன் ஃபீவர்னு சொல்லுவோம். நம்ம எலும்பு வந்து உடைக்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு பேக் பெயின் வந்து சிவியராக இருக்கும். சாதா காய்ச்சலும் சில டைம் வந்து இது டிஸ்டிங்கிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்கும், அதேமாதிரி பேக் பெயின் சிவியராக இருக்கும், கண் சுற்றி வலி வந்து இது வந்து கொஞ்சம் டெங்குவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். பட் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு 2-3 டேஸில் வந்து ரெண்டு டெங்கு காய்ச்சல் வந்து மற்ற வைரல் காய்ச்சல் மாதிரி சேமாக இருக்கலாம். அதனால் வந்து சில டைம் வந்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்.
0: ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் இப்போ நம்ம எப்போவும் டாக்டர்ஸ் கிட்ட போகணும்னா டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது, இது டெங்குவாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஃபீவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டவுட் பண்ணுற டைமில் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த டெங்கு ஃபீவருக்கு எத்தனை நாள்லைங்க சார் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்?
1: முதல் நாள்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து பொதுவாக வந்து எதுவுமே தெரியாது. வெறும் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு 5 days வரைக்கும் பாசிட்டிவ் இருக்கும். அது வந்து டெங்கு NS1 ஆன்டிஜென்னு சொல்லுவோம். அது வந்து வைரஸை டைரெக்டாக பிளட்லேருந்து டிடெக்ட் பண்ணுறது. மற்றது வந்து நம்ம இந்த மாதிரி பிளேட்லெட் கவுண்ட் வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் டே பார்க்குறதோ, இந்த மாதிரி CBCன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் ஃபுல்லாக ரத்த அணுக்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குற அந்த டெஸ்ட்லாம் வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் டேலாம் நார்மலாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு தான் மக்கள் வந்து பண்ணிவிட்டு எனக்கு நார்மலாக இருக்குது, எனக்கு பிளேட்லெட் கவுண்ட் வந்து கம்மியாகலன்னு நினச்சிட்டு அவங்க வந்து சில டைம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆக்சுவலாக டெங்கு இருக்கலாம். ஃபஸ்ட்டு 5 days வந்து அந்த NS1 ஆன்டிஜன் தான் பாசிட்டிவாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட் வந்து ஆரம்பத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காது.
0: ஓகேங்க சார். அப்போ எத்தனை நாள் கழிச்சுங்க சார் செய்யணும்?
1: பொதுவாக வந்து 5th day ஆஃப் இல்னஸ் பண்ணுறது தான் நல்லது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டு தான் வந்து பாசிட்டிவாக வரும். அது வந்து அந்த டெங்கு NS1 அந்த வைரஸ் டிடெக்ட் பண்ணுற டெஸ்ட்டு தான் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும்.
0: ஓகேங்க சார். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெங்கு கொசு வந்து காலையில் தான் கடிக்கும் அப்படின்னு

0: சொல்லியிருந்தீங்க. இந்த டெங்கு கொசு வந்து பரப்புகிற கொசுவுடைய பெயர் என்னங்க சார்?
1: ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து டெங்குவோட சயின்டிஃபிக் நேம். இந்த டெங்கு மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது இதுதான் டெங்கு மஸ்கிட்டோன்ட்டு. கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதேமாதிரி ஒரு ஆங்கிளில் இருக்கும்.
0: ஓகே சார். ஸோ அந்த மாதிரியான கொசுக்களை பார்க்குறப்ப எப்போவுமே வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் ப்ரிவென்ஷன்
1: ஜாக்கிரதையாக இருக்கிறது
0: நல்லது. ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு கொசு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெங்கு கொசு கடிச்சிருச்சு, நமக்கு டெங்கு ஃபீவரும் வந்துருச்சு, காய்ச்சல் அப்படின்றது வந்து பெருசாக இல்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பெருசாக இருக்காது, ஒரு நாள் தான் காய்ச்சல் இருக்கும், மறுநாள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாடி பெயின் மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சாத்தியமாங்க சார் இந்த
1: அந்த மாதிரி? இப்போ அந்த மாதிரி இருக்கும். 90% மக்களுக்கு வந்து சாதாரண ஜுரம் மாதிரி வந்துட்டு அப்படியே நம்ம வந்ததும் தெரியாது, அப்படியே சீக்கிரமாக ரிகவரும் ஆகிடுவோம். பட் ஆனால் இந்த ஒரு 10-20% மக்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃபீவர்ஸ் ஹெவியாக இருக்கும், சிவியராக வரும். ஸோ அது அதை வச்சு நம்ம வந்து

0: 90% மக்களுக்கு வந்து சாதாரண ஜுரம் மாதிரி வந்துட்டு அப்படியே நம்ம வந்ததும் தெரியாது, அப்படியே சீக்கிரமாக ரிக்கவரும் ஆகிடுவோம். பட் ஆனால் இந்த ஒரு 10-20% மக்களுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃபீவர்ஸ் ஹெவியாக இருக்கும், சிவியராக வரும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண் சுற்றி வலி இருக்கிறது, பேக் பெயின் சிவியராக இருக்குது, இல்லை நம்மளுக்கு வந்து ஃபீவர் ரொம்ப தொடர்ச்சியாக இருக்கும் போது தான் நம்ம வந்து டெங்கு சஸ்பெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் டேவே நம்ம வந்து டெங்கு சஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
1: ஓகேங்க சார். ஸோ இப்போ டெங்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம டக்குன்னு வந்து எடுத்துக்கணுங்க சார்? உடனே இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது டெங்கு
0: ரொம்ப ரொம்ப ஹை ஃபீவர், உதாரணத்துக்கு 103, 104, ரொம்ப சிவியர் பேக் ஏக் இருக்குது, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு பேக் ஏக்கு, கண் சுற்றி வலி இருக்கும் போது இது வந்து ஒரு டெங்கு இருக்கலாம். இல்லைன்னா நம்ம உடம்புல வந்து ரேஷ் இருக்கலாம், சிகப்பாக கொஞ்சம் புள்ளி புள்ளியாக வர மாதிரி ரேஷ் எதுவும் இருந்ததுன்னா அது வந்து டெங்கு காய்ச்சலாக இருக்கலான்ட்டு, நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு டெங்கு இருக்கலான்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
1: ஓகேங்க சார். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே கை வைத்தியம் பண்ணிக்கிறாங்க, டெங்கு இல்லை அவங்களுக்கு ஃபீவர்னு தெரிஞ்சிருச்சுனாலே இது டெங்குவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களே அசம்ஷன் பண்ணிக்கிட்டு பப்பாளி அந்த சாறு குடிக்கிறது, மலை நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வீட்லேயே செஞ்சுக்கிறாங்க. இது வந்து முறையான
0: ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது வந்து ரொம்ப அவசியம்னா, நம்ம டெங்கு வரும்போது தண்ணி நிறைய குடிக்கணும், ஹைட்ரேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளால் கஷாயம் குடிக்க முடியல, கஷாயம் குடித்தா வாந்தி வருதுன்னா நம்ம அது நோக்கிட்டு அது குடித்தா தான் நல்லா ஆகும், அந்த மாதிரி இல்லை. தண்ணி தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஓஆர்எஸ்னு வருது, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், அந்த மாதிரி ஓஆர்எஸ் எல்லா இடத்துலையும் விற்குது. அதே தண்ணி வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்ம தண்ணி அளவு வந்து உடம்புல கம்மியானால் தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்.
1: ஓகேங்க சார். ஸோ ஏங்க சார் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும், அதிகமாக ஏன் குடிக்கணும்?
0: ஏன்னா இந்த வைரஸ்னால உடம்புல இருக்க நீர் அளவு வந்து கம்மியாயிடும். இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் அளவுகளை வந்து குறைச்சிரும். அப்போ நம்மளுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸே வருது, ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் எல்லாமே, லிவரோ இல்லை மற்ற ஆர்கன்லாம் அஃபெக்ட் ஆகிறது காரணம் வந்து உடம்புல வந்து நீர் அளவு கம்மியானா. நீர் அளவு மெயின்டைன் ஆச்சுன்னா பிபி மெயின்டைன் ஆகும், நம்ம எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து ரத்தம் கரெக்டாக போகும். ஸோ நம்மளுக்கு இது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கார்னர் ஸ்டோன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் தான் இருக்கும். தண்ணியை வந்து நம்ம நிறைய குடிச்சணும். உதாரணத்துக்கு வந்து எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு கேட்பீங்க, குறைஞ்சது அட்லீஸ்ட் வந்து அடல்ட் குழந்தைகள் இல்லை அடல்ட்டு, அதர்வைஸ் ஹெல்த்தி அடல்ட் இருந்தாங்கன்னா ஒரு 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். 3-4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது நல்லது.
1: ஸோ இப்போ ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட தான்
0: எது வேணால் நம்ம தண்ணி ரூபமாக குடிக்கலாம், கஞ்சி எடுத்துக்கலாம், ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பப்பாயா ஜூஸ் வந்து சில பேரால் அது ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால குடிக்க முடியாது, அதனால் நம்ம வருத்தப்படுவேன் அதை குடிக்க முடியலையே, அதனால் நம்ம நல்ல அந்த மாதிரி கான்செப்ட் இல்லை. பப்பாயா வந்து அதுலேயும் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி தான் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அதுதான் வந்து நம்மளுக்கு சேவியராக இருக்கும்.
1: ஓகே சார். ஸோ எந்த மாதிரியான டைமில் சார் நம்ம உடனே எமர்ஜென்சி இது டாக்டரை போய் அணுகணும், உடனே வந்து மருத்துவமனை?
0: வார்னிங் சைன்ஸ் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து நம்ம இது கொண்டு போகணும். வார்னிங் சைன்ஸ் டெங்குன்னா என்னான்னு வார்னிங் சைன்ஸ், உதாரணத்துக்கு நம்ம வயிற்று வலி சிவியராக இருக்குது, தொடர்ச்சியாக வாமிட்டிங் இருக்குது, நம்மளுக்கு வந்து பிபி குறையுது, ரொம்ப மயக்கமாக இருக்குது, மயக்கம் அடிச்சு கீழே ஊந்துடுறோம், ரொம்ப ரொம்ப வேர்த்து கொட்டுது, ஒரு பயங்கரமாக டயர்டாக இருக்குது, நம்மளால் வந்து நிற்கவே முடியல, நின்னாலே கீழே விழுந்துடுறோம், பிபி லோ ஆகுது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வாயிலேருந்து மூக்குலேருந்து இல்லை மென்சஸ்லேயோ இல்லை யூரின்லேயோ மோஷன்லேயோ ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கும்போது இது வந்து சிவியர் டெங்குவோட அறிகுறிகளாக இருக்கும். வயிற்று வலி, வாந்தி, அதேமாதிரி நம்மளுக்கு மயக்கம் வருது, ரொம்ப அசாதாரணமான டயர்ட்னஸ், நம்மளுக்கு வந்து நிற்கவே முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது இது வார்னிங் சைன்ஸாக இருக்கும். வார்னிங் சைன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா யூஸ்வலாக டெங்குவில் ப்ராப்ளம் வராது.
1: ஓகேங்க சார். ஸோ நேர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்கலாம். டெங்கு பற்றி தாங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ டெங்கு குறித்து தான் டாக்டர் நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெங்கு அப்படின்னு சொன்னாலே இந்த பிளேட்லெட் கவுண்ட்டு இது குறையிறது தாங்க சார் சொல்லுவாங்க மோஸ்ட்லி. இது ஏன் குறையுது, இது வந்து ஏன் ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க?
1: டெங்கு குறையிறதுக்கு, டெங்குல வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு காரணம் வைரஸே டைரெக்டாக போய் பிளேட்லெட்டை அட்டாக் பண்ணிட்டு பிளேட்லெட் அளவுகள் வந்து குறைஞ்சிரும். பட் நம்ம பிளேட்லெட் கவுண்ட்டு வந்து பார்த்துட்டு உடனே பயப்பட வேணாம். ஒரு 50,000 மேலே நார்மலாக பிளேட்லெட் கவுண்ட் இருக்கும். 50,000 கீழே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். நம்ம எல்லாருமே பிளேட்லெட் கவுண்ட்டு பார்த்துட்டு பயந்துடுறோம். 20,000 பிளேட்லெட் கவுண்ட்டு இருக்க வரைக்கும் நம்ம பொதுவாக எதுவுமே பண்ண மாட்டோம். லெஸ் தென் 10,000 வந்தோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பிளேட்லெட்டு ரத்தம் கொடுப்போம். பிளேட்லெட் கவுண்ட்டு கம்மியாகும் போது நம்மளுக்கு வாயிலேருந்து மூக்கிலேருந்து அந்த மாதிரி ரத்தம் வர்றது வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த வார்னிங் சிங்கிள்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிவிட்டு டெய்லி மானிட்டர் பண்ணால் போதும். ரொம்ப

0: இப்போ குறையும் போது உண்டியிருந்தால் நம்ம அதுக்கு பிளேட்லெட் கொடுத்தா போதும். பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்ச உடனே பயம் வந்துடும், பயம் வர வேணாம், அது வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். காம்ப்ளிகேஷன் வந்து டெங்குவில் வர்றது பிளேட்லெட்டு கவுண்ட்டு, அது ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம உடம்புல நீர் அளவு குறையிறது, அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணணும்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த பிளேட்லெட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே வந்து பிளேட்லெட் ஏற்றிக்கணுமாங்க சார்?
0: உடனே ஏற்ற தேவையில்லை. 20,000 கீழே எல்லாம் பெரிய இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கீழே தான் ஏற்றுவாங்க. அதுவும் நம்மளுக்கு ப்ளீடிங் இருந்தால் தான் ஏற்றுவாங்க. சில டைம் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க, ஒரு நாளைக்கு 2 வேலை 3 வேலை பிளேட்லெட் கவுண்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்கு தகுந்தமாக ரத்தம் ஏற்றுவாங்க. ரத்தம் ஏற்றுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லை. பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் போது தான் நம்ம ஏற்றுவோம். 10,000 கீழே இருந்தால் தான் ஏற்றுவோம். அது அதோட இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து நம்ம உடம்புல நீர் அளவு வந்து குறையக்கூடாது. ஸோ பிளேட்லெட் கவுண்ட்டு குறைஞ்சோடனே நம்ம பயப்பட வேணாம். அதுக்குன்ட்டு ட்ரீட்மெண்ட், நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லா ஹாஸ்பிட்டலையும் அவைலபிளாக இருக்கும். பிளேட்லெட் கவுண்ட் 10,000 கீழே இருந்தால் நம்ம ஏற்றலாம்.
1: ஓகே சார். ஸோ இந்த டெங்கு அப்படின்றது பெரியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க, அதுவே இந்த குழந்தைங்களுக்கு வர்றப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்படுறாங்க?
0: குழந்தைங்களுக்கு வந்து வரும்போது வியாதி கொஞ்சம் சிவியராக தான் இருக்கும். குழந்தைங்கள் வந்து நல்லா விளையாடிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா ஹை ஃபீவர் வரும். ஹை ஃபீவர் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடும் குழந்தைகள். குழந்தைங்களுக்கு வந்து இந்த நான் சொன்னேன் இல்லையா, நீர் அளவு வந்து குறையிறது வாய்ப்புகள் சீக்கிரமாக ஆகிடும். டீஹைட்ரேஷன் சீக்கிரமாக ஆகிடும். பிபி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். குழந்தைங்கள் கை காலெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களில் காம்ப்ளிகேஷன் வர்றது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து 5 நாள் வெயிட் பண்ணாத முன்னாடியே வந்து 2வது நாள் 3வது நாளே வந்து சீக்கிரம் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் நல்லது. 1 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு பிபி குறையிறது.
1: ஓகே ஓகே சார். ஸோ இதையும் தாண்டி கர்ப்பிணி பெண்களுக்கு டெங்கு வந்துருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆபத்து, அது மாதிரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படிங்க சார் இருக்கும்?
0: ட்ரீட்மெண்ட் வந்து அதே தான். ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாறாது. நம்ம வந்து நீர் அளவு வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கும் அதே அளவுக்கு வாட்டர் இன்டேக் வந்து கொடுக்கணும். ஆனால் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தாய்க்கு வந்து சில காம்ப்ளிகேஷன் வந்து வர்றது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங், ரத்தப்போக்கு வந்து ரத்தம் கசிகிறது வந்து அதிகமாக ஆகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களையும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு வந்து குழந்தையோட வெயிட்டு கம்மியாகலாம், லோ பர்த் வெயிட்டு, பேபியோட வெயிட்டு குறையலாம். அதேமாதிரி சீக்கிரமாக வந்து லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகலாம், ப்ரீமெச்சுவர் டெலிவரி வந்து ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி வந்து ஹைரிஸ்க் கேட்டகரியில் தான் வரும். ப்ரெக்னென்ட் தாய்க்கு வந்து டெங்கு வருதுன்னா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு பாதிப்பு குழந்தைய எந்த அளவுக்குங்க சார் பாதிக்கும், இல்லை பாதிப்பு எதுவும் ஏற்படுத்த?
0: பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதேமாதிரி குழந்தைக்கு வந்து வெயிட்டு, குழந்தையோட வெயிட்டு கம்மியாக வரலாம், குழந்தைக்கு சில காம்ப்ளிகேஷன் வரலாம். உதாரணத்துக்கு குழந்தைக்கு மூச்சு வாங்குறது கொஞ்சம் அதிகமாகலாம். இப்போ தாய்க்கு டெங்கு இருக்கும்போது குழந்தைக்கு லேசாக பாதிப்புகள் வரலாம். வைரஸ் ஃபீவர் ஹையாக இருக்கும்போது சில டைம் வந்து குழந்தை உள்ளாரையே, தாய் உள்ளாரையே சில டைம் இறந்து கூட போகலாம். ஸ்டில் பர்த் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகேங்க சார். காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ மேம் வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேடம்.
1: ஓகே சார், உங்களுடைய டவுட் வந்து நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க சார்.
2: டாக்டர், எனக்கு என்ன கேள்வினா, இப்ப குழந்தைகளுக்கு வெளியில போய் அவங்கள மண்ணில புரண்ட விட்டாதான் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கறது அதிகமாகும். அதனால மண்ணில விளையாடுறாங்க, குழந்தைங்க வெளியில போறாங்க, டஸ்ட் அலர்ஜி ஆயிடும் அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபியூ டாக்டர்ஸ் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ மண்ணில போய் விளையாடுறது அப்படிங்கறதெல்லாம் பரவாயில்லையா, பழக்கலாமா? அது என்னுடைய முதல் கேள்வி.
0: அது பரவாயில்ல, ஏன்னா மண்ணில் விளையாடுறதும் டெங்கு. இப்போ நம்ம டாபிக் வந்து டெங்கு. ஸோ அது வந்து நம்ம கொசு கிடைக்காம பார்த்துக்கிட்டோம்னா போதும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு டெங்கு வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். வெளியில் போய் விளையாடுறது நல்லது குழந்தைகள், அதுதான் இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும்.
2: இன்னொரு கேள்வி என்னன்னா டாக்டர், இப்போ இந்த டெங்கு ஃபீவர் குழந்தைகளுக்கு வருது அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த விதம் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், இளையவர்களுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், அப்படின்னு இருக்குமா, இல்லைன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அந்த
0: கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெங்குக்கு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபீவர் குறைக்கணும். பாராசிட்டமால் சிரப்பு இல்லை டேப்லெட் கொடுத்துட்டு உடனே ஃபீவர் குறைக்கணும். உடம்பு ஃபுல்லாக நம்ம உத்தரம் கொடுத்துட்டு

0: ஜுரத்தை வந்து ஃபஸ்ட்டு குறைச்சிடணும். ஃபீவர், ஹை ஃபீவர் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. அடுத்தது வந்து நம்ம வாட்டர் இன்டேக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குழந்தைக்கு வந்து ஓஆர்எஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு குழந்தையோட உடம்புல இருக்கிற நீர் அளவு வந்து குறைக்க விடாமல் பார்த்துக்கணும்.
1: ஓகே
0: பொதுவாக இந்த மாதிரி பண்ணாலே குழந்தைக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வராது.
1: சூப்பர், ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்தீங்க, நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
2: தேங்க்யூ சார். சார், யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ டெங்கு ஃபீவர் வந்துருச்சு, இப்போ பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் கொடுத்துட்றோம், இல்லை ஃபீவருக்கு பேராசிட்டமால் கொடுக்குறீங்க. ஸோ இது கண்டினியூஸாக கொடுக்குறப்ப ஏதாவது பிரச்சனை ஏற்படுங்களா?
0: பேராசிட்டமால் கொடுக்கும் போது பிரச்சனை வராது, பட் எந்த பெயின் கில்லரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம பேன் பண்ணிடணும் பெயின் கில்லர். உதாரணத்துக்கு டைக்ளோஃபெனாக்குன்னு சொல்லுவோம், ப்ரூஃபன் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நிறைய பெயின் கில்லர் வந்து நம்ம சாதாரண மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கினோன்னா அந்த மாதிரி பெயின் கில்லர் கொடுத்துட்றாங்க. அது வந்து நம்ம வந்து அதை வன்மையாக அப்போஸ் பண்ணோம். அதுக்கு அது வந்து அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ணாலே காம்ப்ளிகேஷன்ஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பெயின் கில்லருக்கு வாய்ப்பே இருக்காது டெங்கு இருக்கும்போது.
2: ஓகேங்க சார். இப்போ சில டாக்டர் கிட்ட நம்ம போகிறப்ப அவங்க எந்த ஃபீவர் அப்படின்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க. கண்டுபிடிக்காமலே பார்த்தீங்க அப்படின்னா இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குமோ அப்படின்ற இதில் சில நேரங்களில் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த டெங்கு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து
0: டெங்கு ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் வந்து ஒர்க் பண்ணாது. டெங்கு ஃபீவருக்கு வெறும் நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணணும்னா தண்ணி, வாட்டர். ஸோ நம்ம ஃப்ளூயிட் இன்டேக், தண்ணி ஆகாரம் எடுத்துட்டோம்னா நம்ம சேஃப் ஆகிடுவோம். நம்ம ஒரு நாளுக்கு வந்து ஜுரம் வரும்போது படுத்துகிட்டே இருப்போம், தண்ணியை குடிக்க மறந்துடுவோம், அது பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 200 ml தண்ணி குடித்தோன்னா 10 மணி நேரத்துக்கு 2-3 லிட்டர் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவோம். தண்ணி நிறைய குடித்தோன்னா நம்மளுக்கு டெங்குலேருந்து சேஃப் ஆகிடுவோம்.
2: ஓகேங்க சார். ஸோ அந்த மாதிரி டெங்கு இருக்குது அப்படின்றவங்க என்ன மாதிரியான உணவு வகைகள், காய்கறிகள், பழங்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிளேட்லெட் குறையுதுன்றீங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
0: நிறைய எவிடன்ஸ் வந்து பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தால் வந்து பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு சொல்லுது. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். பொதுவாக வந்து ஃபுட்டு நம்மளால் எடுக்க முடியலனாலும் தண்ணி ஆகாரம் வந்து நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம கஞ்சி எடுத்துக்கலாம், ரைஸ் கஞ்சி எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் வீட்டில் செஞ்சது. ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம், வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிட்டோன்னா சூப் கூட எடுத்துக்கலாம். சூப்பு, ஜூஸு, ஓஆர்எஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்வலாக சேஃப் ஆகிடுவோம். நம்மளால் சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல, ஏன்னா டெங்குவில் வந்து கொஞ்சம் லிவரும் வீங்கும். ஸோ அந்த டைமில் பசி கம்மியாக இருக்கும், ஸோ சாப்பிடணும்னு தோண்டாது. பட் ஆனால் நம்ம தண்ணி வந்து நார்மலாக குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த வைரஸ்னால ப்ராப்ளம் வராது.
2: ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம சூப் அப்படின்னு சொல்கிறப்ப வெஜிடேரியன் சூப் மட்டும் எடுத்துக்கலாங்களா இல்லை நான்
0: வெஜிடேரியன் சூப் வந்து ஏன்னா நம்ம ஈஸியாக டைஜஸ்டபிளாக இருக்கணும், நம்மளுக்கு வாந்தி வரக்கூடாது, அதனால் ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் எடுத்தால் அது சிம்பிளாக இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு நம்மளால் ஃபுட்டு சாப்பிட முடியுதுன்னா எந்த ஃபுட்டு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நம்ம இட்லி எடுத்துக்கலாம், தயிர் சாதம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை. சப்போஸ் நம்மளால் சாப்பிட முடியலன்னா பரவாயில்ல, பட் ஆனால் நம்ம வந்து 3-4 லிட்டர்ஸ் ஃப்ளூயிட் இன்டேக் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும்.
2: ஓகே சார். இதில் விட்டமின் சி உள்ள பழங்களை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது எந்த
0: அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அது நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்மளால் சப்போஸ் வந்து நம்மளுக்கு அசிடிட்டி இருக்குது, நம்மளால் எடுக்க முடியலன்னா அதுவும் வருத்தம் இல்லை. நம்ம ஓஆர்எஸ் எடுத்துக்கணும், நம்ம தண்ணி நிறைய குடிச்சிக்கணும், இளநீர் குடிக்கலாம், அந்த மாதிரி வந்து.
2: ஓகேங்க சார்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: 3:32:47 நொடிகள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய டெங்கு தினம் குறித்து டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சி டெங்கு குறித்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அழைப்புல ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டுலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், சொல்லுங்க. அதுக்கான விளக்கத்தை கொடுப்பாங்க, நீங்க ரேடியோல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சார். உங்க கேள்வி அவ்வளவுதானங்களா? காலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, மழை காலங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த டெங்கு வந்து ஏற்படுமா அப்படின்னு கேக்குறாங்க சார்.
1: இந்த காலத்துல வந்து டெங்கு த்ரூ அவுட் தி இயர் இருக்கு, மழை காலங்களுக்கு அப்புறம் அதிகமா ஆகும். பட் மற்ற டைம்லயும் வந்து இந்த மஸ்கிட்டோவும் இந்த வைரஸ் வந்து ஆக்டிவா தான் இருக்கு. நம்ம ஸ்டேட்லயும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, பல மற்ற டைம்லயும் பிப்ரவரி மாசம் மே மாசத்துலயும் சில டைம் வந்து டெங்கு கேஸ் வருது. அதிகம் சான்ஸ் வந்து நம்மளுக்கு மழை விட்ட உடனே வரும், அந்த டைமில் தான் தண்ணி எல்லாத்துலேயும் நிற்கும், அந்த டைமில் வந்து வைரஸோ ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
0: ஸோ அந்த கொசு டெங்கு கொசுவோடைய இனப்பெருக்கம் அதிகமாக வர நேரங்களில் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லைங்களா?
1: அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ சில மாதங்களில் நம்ம பார்க்கும்போது வருஷத்தில் எல்லா மாதத்துலேயும் வந்து டெங்கு கேஸ் வந்து வருது.
0: ஓகேங்க சார். ஸோ அப்போ எப்போவுமே நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக
1: இருக்கிறது நல்லது.
0: ஓகேங்க சார். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெங்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை வந்துடுச்சு, ஸோ மறுபடியும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்குங்க சார் இருக்குது?
1: மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குது. கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வாட்டி அட்டாக் ஆகுதுன்னா, சப்போஸ் ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கொசு கிடைக்குது, டெங்கு வருது. டெங்கு வந்து நாலு வைரஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன்று வந்து, செகண்ட் டைப் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து டெங்குவோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வரும். அதனால் நம்ம ரெண்டாவது வாட்டி டெங்கு வருதுன்னா நம்மளுக்கு அது சிவியராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சீரோ டைப்னு சொல்லுவோம், அது வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும், காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி டெங்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வராதுன்னு அந்த மாதிரி கருத்து இல்லை. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு ரெண்டாவது வாட்டி வரும்போது தான் நம்ம வந்து இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு வாட்டியும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும்.
0: சரிங்க சார். டெங்கு வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமாங்க சார்?
1: வாய்ப்புகள் கம்மி, ஆனால் சில டைம் வந்து அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நம்மளுக்கு ஹை ஃபீவர் இருக்கும் போது ஒரு மஸ்கிட்டோ வந்து நம்மளை வந்து கடிக்குது, அதே டைமில் நம்ம பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கவங்கள வந்து கடிச்சதுன்னா, அதே ரத்தத்தை எடுத்துட்டு கடிச்சு மற்ற பர்சனுக்கு இன்ஜெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த டைமில் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகலாம். பட் பொதுவாக அந்த மாதிரி ஆகாது. பொதுவாக ஒரு வீக், 1 week டைம் இருக்கும் நம்ம ஒருத்தவங்களை கடிச்சிட்டு அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரியான நிறைய டைம் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஹை ஃபீவர் இருக்கும் போது பக்கத்தில் படுத்துட்டு இருக்கவங்கள போயிட்டு ஒரு மஸ்கிட்டோ கடிச்சிட்டு அதே மஸ்கிட்டோ சேம் மஸ்கிட்டோ இன்னொரு பக்கத்தில் இருக்க படுத்த பர்சனை கடிச்சதுன்னா வாய்ப்புகள் இருக்குது.
0: ஸோ இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டெங்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களும் கொஞ்சம் பாதுகாப்போடு இருக்கணும் இல்லையா?
1: மஸ்கிட்டோ கடிக்காமல் பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு வராது. இது வந்து கோவிட் மாதிரி இல்லை, இரும்புனா இல்லை பக்கத்துலேயே படுத்தா வராது. நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வரும்.
0: ஸோ அவங்கள கடித்த கொசு நம்மளை வந்து கடிக்கிறப்ப
1: அந்த டைமில் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு
0: இருக்குது. ஓகேங்க சார். ஸோ டெங்கு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுக்கணும், நிறைய தண்ணீர் உணவுகளை வந்து நிறைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எந்த உணவுகளை சார் எடுக்கக்கூடாது?
1: அந்த மாதிரி எதுவுமே டிஸ்கிரைப்டு இல்லை. நம்ம ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் எடுக்கணும். உதாரணத்துக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்பைசி எடுத்துக்கூடாது, நான்வெஜ் எடுத்துக்கூடாது, ஹெவியான ஃபுட் எடுத்துக்கூடாது, வெளிலேருந்து வாங்கிட்டு இல்லை அந்த மாதிரி ஃப்ரைடு ஃபுட் எடுத்துக்கூடாது.
0: ஓகேங்க சார். ஸோ டெங்குக்கு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது நிரந்தர மருந்து இல்லை தடுப்பூசி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா?
1: தடுப்பூசி வந்து இப்போதைக்கு WHO வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 40 நாடுகளில் வந்து அந்த ஊசி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டிலையும் அது வந்து Phase 3 ட்ரையல்ஸில் இருக்குது. ட்ரையல்ஸ் இன் த சென்ஸ், நார்மல் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அது கொடுத்து பார்த்துட்டு அது ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் மேபி 1 or 2 months

0: இது வந்து அப்ரூவ் ஆகிடும். அது டெக்கேடான்னு ஒரு ஜப்பான் கம்பெனி தயாரித்த வேக்சின், ரெண்டு டோஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு மாதம் கேப்பில். அதுலேருந்து நம்மளுக்கு எல்லாம் இந்த வேக்சின் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த வேக்சின்லேருந்து நம்மளுக்கு எல்லா 4 டைப்புக்கும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். வேக்சின் இன்னும் அப்ரூவல் ஆகிறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஆகிடும்ட்டு எதிர்பார்க்குறோம்.
1: ஓகே சார். ஸோ இந்த டெங்கு வந்தது அப்படின்னா ஒருத்தவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் அல்லது மாதங்கள் எடுக்கும் சார்?
0: பொதுவாக வந்து இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இருக்கும். காய்ச்சல் வந்து 5 நாளுக்கு இருக்கும். 6வது நாள் 7வது நாள் தான் காம்ப்ளிகேஷன் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம அதிகம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கிற டைம் வந்து 6th day and 7th day. நம்மளுக்கு ஜுரம் குறைய ஆரம்பிக்கும், அந்த டைமில் தான் காம்ப்ளிகேஷன் ஹையஸ்ட் வரும். 7 டேஸ்க்கு அப்புறம் காம்ப்ளிகேஷன் சான்சஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட ரிகவரி வர ஆரம்பிச்சிடும். 2 வீக்ஸில் கம்ப்ளீட் ரிகவரி எதிர்பார்க்கலாம்.
1: ஓகே சார். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் எல்லாம் வழியாக இருக்கு இல்லைங்க சார், அதை வந்து நம்ம டெங்கு ஃபீவராக கன்சிடர் பண்ண முடியுங்களா இல்லை சிக்கன் குனியான்னு சொல்கிறாங்க சார்?
0: ஏன்னா அதோட மஸ்கிட்டோ ரெண்டுமே சிமிலர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு வைரஸுமே ஒரே டைமில் வந்து ஒரு மனுஷனை வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சிக்கன் குனியாகவும் இருக்கலாம், அதை நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிக்கன் குனியாலும் இதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும், இதே மாதிரி ஃபீவர் இருக்கும், இதே மாதிரி தலைவலி இருக்கும். ஸோ அதனால் வைரஸ் டெஸ்ட் பண்ணால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிக்கன் குனியாவில் வந்து அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ரொம்ப மாதம் வரைக்கும் இருக்கலாம். இந்த ஜாயிண்ட் மூட்டு வீக்கம் வலி வந்து கொஞ்சம் நாள் இருக்கலாம்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு பற்றி மக்கள்கிட்ட என்ன மாதிரியான தவறான நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை இருக்குங்க சார்?
0: ஃபஸ்ட்டு நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணுறது வந்து எல்லாருமே பயந்துடுறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இது மற்ற காய்ச்சல் மாதிரி தான். இது என்னென்னா இந்த காய்ச்சலில் வந்து நம்ம தண்ணி சரியாக குடிக்கல, நம்ம ஒழுங்காக அது பார்க்கலை, நம்ம கேர் எடுத்துக்கலனா நம்ம வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். தண்ணி வந்து நல்ல ஹைட்ரேஷன், ரெஸ்ட் எடுத்துக்கணும், தண்ணி நிறைய குடிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிக்கணும். இது பண்ணோம்னா நம்ம பயப்பட தேவையில்லை.
1: ஓகேங்க சார். இப்போ ஒரு ஆஃபீஸ் கோயிங் அவங்க போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுது. ஸோ டெங்கு வந்துடுது, வீட்டிலேருந்து ஒரு 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்போத்துலேருந்துங்க சார் ஸ்டார்ட் பண்ணலாம்?
0: 1 வீக் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரிகவர் ஆனது வந்து 1 வீக் அப்புறம் எல்லா நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.
1: ஓகேங்க சார். இந்த கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த மக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்?
0: கொசு கட்டுப்படுத்துறதுக்கு செக், க்ளீன் அண்ட் கவர் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஏரியாஸையும் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு வந்து பூச்செடிகள், ஃப்ளவர் பாட் இருக்கலாம், கேன்ஸ் இருக்கலாம், பக்கெட் இருக்கலாம், டயர் இருக்கலாம், அந்த கோகனட் ஷெல்ஸ் இருக்கலாம், இல்லைனா சாதாரண தண்ணி கப்பே இருக்கலாம், வாட்டர் கப்பே இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இதில் வந்து தண்ணி ஏதோ சேர்ந்துருக்கான்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு இதை க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிற எல்லா இடத்தையும் நம்ம கவர் பண்ணணும். இது பண்ணோன்னா நம்மளுக்கு 90% வந்து நம்மளுக்கு சேஃப்டி வந்துடும். இதனால் வந்து மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஆகாது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம துணிகள் வந்து நம்ம போடும்போது ஃபுல் ஸ்லீவ் போட்டுக்கணும், பேண்ட்டு இல்லை ஃபுல் நம்ம உடம்பு கவர் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்க்கும்போது ஸ்க்ரீனு, நெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இதுலேருந்து நம்மளுக்கு மஸ்கிட்டோ உள்ளார வராமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நம்ம பார்த்தோன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் மாதிரி சாதாரண ஒரு ஆயில் பேஸ்டு எந்த க்ரீம் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்காது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மஸ்கிட்டோ கடிக்காமல் இருக்கும்.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
3: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்ட தொகைய அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். டைம் சரியா 3:48. தேசிய டெங்கு தினம் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சி டெங்கு குறித்த பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெங்குல பாத்தீங்க அப்படின்னா பெயின் கில்லர் முக்கியமான வந்து இடம் பெறுது இல்லைங்க சார். ஸோ இந்த பெயின் கில்லர் மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறப்ப ஏன் வந்து மக்கள் கவனமா இருக்கணும்?
3: பெயின் கில்லர் டேப்லெட் எடுக்கும் போது நம்மளுக்கு ப்ளீடிங் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாக இருக்கும் போது நம்மளுக்கு ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த பெயின் கில்லர் யூஸ் பண்ண உடனே நம்ம வயிறுலாம் புண்ணாயிடும், அங்கே வயிறுலேருந்து அப்படியே ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும். நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து பெயின் கில்லர்னால வருது. அதனால் பெயின் கில்லர் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. பாராசிட்டமால் எடுத்துக்கலாம்.
2: ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு காய்ச்சலே பார்த்தீங்க அப்படின்னா எந்த நிலை வந்து ரொம்பவே ஆபத்தான ஒரு கட்டமாக நம்ம எடுத்துக்கலாம்?
3: நம்மளுக்கு சராசரி ஒரு 5 வரைக்கும் ஜுரம் இருக்கும். ஜுரம் குறைய குறைய வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து 6, 7, 6வது நாள் 7வது நாள் வந்து ஹையஸ்ட் சான்ஸ் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு. அந்த டைம் தான் நம்ம நினைப்போம் அப்பா ஜுரம் குறைஞ்சிச்சுன்ட்டு. பட் அந்த டைமில் தான் நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். டெங்கு பாசிட்டிவாக ஆகிட்டோம் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோன்னா அப்போ அந்த 6வது நாள் 7வது நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பிளேட்லெட் கவுண்ட்டும் ரொம்ப கம்மியாகும். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க நீர் அளவெல்லாம் ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஜுரம் கம்மியானால் பத்தாது. நம்ம 6th day and 7th day 6வது 7வது நாள் வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
2: ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே ஒரு ஃபீவர் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகிடுவோம் இல்லைங்களா? அதுலேருந்து
3: நம்ம ரிலீஃப் ஆகிடுவோம், நம்ம கொஞ்சம் நல்லா ரிகவர் ஆகுறோம்னு நினைப்போம். பட் இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் ரிகவர் ஆகிற டைமில் தான் மேக்ஸிமம் காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்.
2: ஸோ அப்போ வந்து நம்ம எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வீட்டில் இல்லாமல் அந்த பிரச்சனைன்னு ஆரம்பிக்கிறப்பவே வந்து மருத்துவரை வந்து ஆலோசிக்கிறது
3: நல்லது.
2: ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு காலங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் என்ன மாதிரியான விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க சார்? ஏன்னா இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கல்லூரியோ பள்ளியோ இருந்ததுன்னா என்ன செய்யணும் சார்?
3: ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஏரியா பெருசாக இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் தண்ணி நிற்கிற வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கூல்ஸ் கல்லூரியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்ஃப் எஜுகேட் ஆகிட்டு அவங்களுக்கு உள்ளார அந்த ஒரு எஜுகேஷன் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களும் ஆக்ட் பண்ணணும். அவங்களும் வந்து அவங்களோட என்வாயர்மெண்ட்டு சுற்றி அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அந்த என்வாயர்மெண்ட் வந்து அவங்க சுத்தமாக வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து மற்றவங்களுக்கும் அதை சொல்லித்தரணும். யுனைட்டடாக வந்து ஒரு குரூப்பாக வந்து அவங்க செஞ்சாங்கன்னா அது வந்து என்டையர் கம்யூனிட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்மளால் டெங்கு வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
2: ஓகேங்க சார். ஸோ டெங்கு இந்த காய்ச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படுது. இந்த உயிரிழப்புகளை குறைக்கணும் அப்படின்னா அரசு மற்றும் பொதுமக்கள் இணைந்து எந்த மாதிரியான முயற்சியை எடுக்கணும் சார்?
3: நம்ம வந்து சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஏர்லி டயக்னோசிஸ் சீக்கிரமாக வந்து நம்ம டாக்டர் போய் பார்க்கறது, வீட்டு வைத்தியம் பண்ணாமல் டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கு வியாதி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமான ட்ரீட்மெண்ட் எடுத்தோன்னா டெங்குலேருந்து வர டெத்து வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சீக்கிரமாக போய் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம வைரஸ் டெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சிடும். பாசிட்டிவாக தெரியும் போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரமாக நம்ம ரொம்ப நேரம் லாஸ்ட் கடைசி கட்டத்தில் போகும்போது அந்த டைமில் வந்து கஷ்டமாக இருக்கும் எல்லாருக்கும் சரி பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போனோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸும் வராமல் இருக்கும்.
2: ஓகேங்க சார். ஸோ இந்த டெங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்பவே சீக்கிரம் எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதை சீக்கிரமாக கியூர் பண்ணிக்க முடியும். கடைசியாக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இந்த டெங்கு குறித்து முக்கியமாக விழிப்புணர்வான செய்தியாக சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புகிறேன்?
3: 4-5 விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து நம்ம வந்து மஸ்கிட்டோ எங்கெங்கே வந்து அது ப்ரொடக்ஷன் ஆகுதோ அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு

0: அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் அது தான். ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கணும். நம்ம வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு நெட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கணும். மூணாவது வந்து நம்ம சீக்கிரமாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ஹைட்ரேஷன், சே எஸ் டு ஹைட்ரேஷன். இது வந்து இந்த நாலு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுருந்திங்கன்னா நம்மளுக்கு டெங்குனால ப்ராப்ளம் வராது. ஒன்று வந்து மஸ்கிட்டோ பற்றி நம்ம மஸ்கிட்டோ ப்ரீடிங் ஏரியாஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம செல்ஃப் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். மூணாவது வந்து நம்ம சீக்கிரமாக ஏர்லியாக ஸ்டார்ட் ஏர்லி கன்சல்டேஷன் சீக்கிரம் போகணும். நாலாவது வந்து நம்ம ஹைட்ரேஷன் பற்றி ரொம்ப கவனம் செலுத்தணும்.
1: ஓகேங்க சார். லாஸ்ட் பட் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி டெங்கு வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க டெங்கு வந்து பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்துக்கணும்,
0: டக்குன்னு செய்யக்கூடிய விஷயம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், ஜுரம் சீக்கிரமாக குறைச்சிக்கணும், பெயின் கில்லர் யூஸ் பண்ணக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பயப்படுறதுக்கு விஷயம் இருக்காது. நம்ம போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும்னா அவங்க சில டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டிலே இருந்து கூட இந்த டெங்கு வைரஸை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். வார்னிங் சைன்ஸ் பற்றி எல்லாருக்குமே வந்து நம்ம சொல்லித்தரணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வார்னிங் சைன்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை பற்றி மற்றவங்களுக்கும் சொல்லி தருவாங்க. வயிற்று வலி அதிகமாக இருக்குது, உடாது, வாமிட்டிங், வாயிலேருந்து மூக்கிலேருந்து ரத்தம் வருது, ரொம்ப மயக்கமாக இருக்குது, அசாதாரணமான டயர்ட்னஸ் இல்லைனா ரொம்ப மயக்கடிச்சு கீழே விழுற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது, பிபி கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து இதெல்லாம் வார்னிங் சைன்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: ஓகேங்க சார். ஸோ இன்னைக்கு எங்கள் நிலையத்துக்கு வந்து டெங்கு குறித்து நிறைய தகவல்களை பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்பவே விரிவாகவும் தெளிவாகவும் நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையான சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுல
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: Let's go.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நேயர்களுக்கு சூப்பரான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 4:01:39. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். கேமரா ரோலிங் அப்படின்னா படம் தானே வரும், ஆனா இங்க எஃப்எம் ரெயின்போல டைலாக்ஸ் தாங்க வரப்போகுது. என்னோட ஆர்ஜேவும் இருக்காங்க. முதல்ல நான் யாரு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். நான் ஆர்ஜே காயத்ரி, என் கூட இன்னொருத்தவங்க யாரு இருக்காங்க
4: அப்படின்னா பூஜா.
3: பூஜா அவங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருக்கீங்க பூஜா?
4: சூப்பரா இருக்கங்க.
3: இது நீங்க வந்து கேக்கணும். ஏன் வந்து நீ என்ன எப்படி இருக்கேன்னு கேக்கணும்.
4: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன். நான் வந்து ஏன் கேட்டேன் அப்படின்னா, ரொம்ப நாளா ஆச்சு நம்மளுடைய பேரிங் ஆகி, அதனால வந்து நானு நேயர்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, புது பேர் வந்திருக்கு.
4: நாங்க ரொம்ப புதுசுங்க இதுக்கு.
3: அதை சொல்றதுக்குதான் நான் வந்து இப்படி வந்தேன்.
4: சரி, மக்களுடைய கருத்து என்ன சொல்லுவாங்க கடைசியா, அவங்க பேர் எப்படி இருந்தது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படின்னா என்ன காயத்ரி பண்ணனும்?
3: என்ன ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒரு காமெடி இல்ல ஏதாவது ஒரு மூவி டயலாக் வந்து போடுவோம். அது வந்து அவங்க அழகா நம்ம கிட்ட வந்து பேசி காட்ட போறாங்க. இதுதான் அவங்க பண்ண

0: பண்ணணும், எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க.
1: 2271760 இன்னொரு நம்பர் 2275230.
0: ஓ அப்படியா, நம்பரை மாத்திட்டாங்களா?
1: ஆமாங்க, கொஞ்சம் சில நேரங்களில் நடக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நாங்க கொடுக்கக்கூடிய டைலாக்ஸையோ இல்ல காமெடி இதையோ வந்து கட்ஸையோ வந்து மக்களாகிய நீங்க எங்களுக்கு ரொம்பவே அழகா பேசி காட்ட போறீங்க. கேமரா
0: ரோலிங். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டயலாக போட்டுருவோம், போட்டுட்டு ஒரு பாட்டு போட்டுருவோம். பாட்டு போட்டுட்டு நம்ம வந்து யார் வராங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம்.
2: இரண்டு பேரும் ஏதாச்சும் லேண்டிங் கியர் கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாரி. இரண்டு பேரும் துப்பாக்கியில் குண்டு லேண்டிங் கியர் கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாரி.
0: ஓகே நேர்களே, இந்த டைலாக் தான், அதாவது பஞ்சதந்திரம்ல இருக்க டைலாக் தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து இறக்கி இருக்கேன்.
1: ஓகே, அங்கேயும் ரெண்டு இங்கேயும் ரெண்டு, என்னன்னா
0: சிங்க் ஆயிடுச்சு சிங்க்.
1: சரி, இந்த ரெண்டு டைலாக், அதாவது ஒரே படத்துல வர ஒரு டைலாக எத்தனை பேர் கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
0: ஆமா, ஓகே, நாமளும் வந்து ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். நம்பரை வந்து மறுபடியும் நான் சொல்லிடுறேன், ஒரு நம்பர் நான் சொல்றேன், ஒரு நம்பர் நீங்க சொல்லிடுங்க. 2271760 மற்றும்
1: 2275230.
0: ஓகே, இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.

0: நேரம் 4:08. இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: ஓகே, என்ன பூஜா, ஒரு காலரும் வரல. நம்ம போட்டது பவர்ஃபுல்லா இல்லையா, இல்ல நம்ம பேசுறது பவர்ஃபுல்லா இல்லையா?
1: டைலாக் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான டைலாக் தாங்க. வருவாங்க வருவாங்க, மக்களுக்கு தெரியணும் இல்லைங்களா நம்ம நார்மல் மோடுக்கு வந்துட்டோம் அப்படின்றது.
0: ஆமா, எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, இன்னும் வந்து எலெக்ஷன்லயே இருக்கிறாங்க பாவங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க.
1: எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கமான் பீப்புள் வாங்க.

0: நம்பரை சொல்லிடுங்க.
1: ஓகே, 2271760 2275 2330.
0: ஓகே, நம்பரை சொன்னோடனே ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஓகே, லைன் கிடைக்கல போல இருக்கு அவங்களுக்கு.
1: என்னாச்சு
0: என்னாச்சு தெரியலையே, அவங்களதான் கேட்கணும். அதாவது கிட்ட வந்துட்டு போயிருக்காங்க, நம்ம வரலாமா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க.
1: வந்துட்டேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க வராங்க. லைன் அட்டெண்ட் பண்ணி பாத்துடலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் சீன் மலை தண்டபாணி பேசுறேன்.
1: ஓகே தண்டபாணி சார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சீன் பாளையம்.
1: சீன் பாளையம், ஓகே. டயலாக் பேச ரெடியா இருக்கீங்களா?
2: டயலாக் போடுங்கமா.
1: மறுபடியும் போடணுமா?
2: ஆமா.
1: ஓகே ஓகே, ப்ளே பண்ணிடலாம் சார்.
3: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு, ஏரே ஸ்டேஷன்ண்டு ஏதாச்சும் பண்ணு, லேண்டிங் கியர் கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி. இரண்டு பேருண்டு லேண்டிங் கியர் கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி.
0: ஹலோ சார்,
2: ஒண்ணும் புரியல மேடம். அது
0: ஒண்ணும் புரியலையா? சரி ஓகே, அதுக்காக
1: நம்ம வந்து கே ரவிக்குமார் சாரும் கமல் சாரும் இப்படி ஒரு சூப்பரான ஒரு டயலாக பேசிருக்காங்க. ரெண்டு தடவை டயலாக கேட்டுட்டு தண்டபாணி சார் புரியல, நீங்கன்னா என்ன அர்த்தம் இது?
0: இணங்க நம்மளுடைய ஆர்ஜே பூஜா வந்து பாட்டாவே பாடி காட்டுவாங்க.
1: என்ன ரெடியா விட்டாங்க கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நான் இப்ப டயலாக் வந்து உங்களுக்கு பேசி காட்டுறேன். இதே டயலாக இப்ப நீங்க பேசணும், சரிங்களா? ஓகே. இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு.

0: அவங்க ஸ்ருதிக்கு போயிட்டாங்க. வா வா, வெரி நைஸ்.
1: கமல் சார் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ருதி இல்லாம இருக்குங்களா?
0: வெரி நைஸ். நான் கூட இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, இவ்வளவு அழகா நீங்க பாடுவீங்க அப்படின்னு.
1: இப்ப தண்டபாணி சார் பாடுவாரு.
2: இரண்டு பேரும் ஒன்று துப்பாக்கி உண்டு உண்டு உண்டு ஒன்று இருக்கு தீவிரவாதி.
1: பாதி டைலாக, பாதி டைலாக சொல்லிட்டு பாதி டைலாக வந்து விட்டுட்டேன். தண்டபாணி சார்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் சரிங்களா?
0: அழகா வந்து அவரால் எவ்வளவு முடியுதோ அது வந்து பாடிட்டாரு. நீங்களும் வந்து ரொம்பவே சூப்பரா பாடிட்டீங்க. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஐ டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ.
1: அதாங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற மாதிரி சில நேரங்கள்ல சில டயலாக்ஸ் வந்து அது கரெக்டா அமைஞ்சிரும். இந்த வந்து இதே டயலாக் வந்து நம்ம இன்னும் சில நேயர்களுக்கு வந்து வாய்ப்பா கொடுக்கலாம்.
0: ஓகே,
1: அவங்க வந்து எப்படி வந்து பாடுறாங்கன்னு கேட்டுக்கலாம் சரிங்களா?
0: சரி, அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாட்டு போட்டுடலாம். பாட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்பரை வந்து சொல்லிடலாம். 2271760 மற்றும்
1: 2275230.
0: ஓகே, வெளியூர் நேயர்கள் இல்லைன்னா செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டியனையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே நேயர்களே, நம்ம வந்து ஒரு விளம்பரம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்க போயிடலாம். வெறும் விவசாயம்.

0: இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
2: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்டுற தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 4:18, 22 நொடிகள். ஓகே, இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் வித் எஸ் காயத்ரி அண்ட் பூஜா. ஓகே பூஜா, நீங்கள் வந்து அடுத்ததாக ஒருத்தவங்க

0: வந்து லைன்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் என்னன்னு கேட்டுடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: டைலாக் எல்லாம் பாடி கட்ட தயாரா?
1: தயாரா இருக்கேன்.
0: ஊட்டிக்கு தயாரா?
2: அதேதான்.
1: தயார் மேம்.
0: தயாரா? அப்ப ஓகே. கட் கேமரா
2: ரோலிங்.
1: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏரேஸ்டர் பிரண்டு ஏதாச்சும் பண்ணு லேண்டிங் ஏறேனா கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி.
0: என்னைக்காவது
2: ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து பாட்டெல்லாம் பாடி சமாளிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல கமல் சாருக்கும் கே எஸ் ரவிக்குமார் சாருக்கும் தான் அமையுங்க. இப்ப நான்
0: கேக்குறேன் பாருங்க, இது வந்து நீங்க இந்த சிச்சுவேஷன் யோசிக்க கூடாது. வீட்டுல வந்து இந்த மாதிரி இருக்கு, அப்ப நம்ம வந்து எப்பயாவது சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி பாட்டு பாடி இருக்கீங்களா?
2: கேப்பாங்க.
1: சுந்தரி
2: கண்ணால் ஒரு சேரி அந்த
0: பாட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க.
2: அந்த பாட்டை நீங்க டயலாக அப்படியே சொல்லுங்க பாப்போம். சுந்தரி கண்ணால் ஒரு சேரி,
0: அதாவது நம்ம பாட்டோட வரிகள் இருக்குல்ல,
1: அத
0: வந்து பாடாம அப்படியே சொல்லணும், அவ்வளவுதான். அதுதான் சிம்பிள் டாஸ்க். நான் உங்களை பாடவே சொல்லல, சிம்பிள் டாஸ்க்.
1: சுந்தரி கண்ணால் ஒரு சேதியா, அவ்வளவுதான்.
0: அப்பெல்லாம் ஏமாத்த கூடாது. அது எங்க இவங்களே சொல்லிட்டாங்க, அப்பெல்லாம் ஏமாத்த கூடாது. வேற ஏதாவது
2: பாட்டு எடுத்து எனக்கே நீங்க போட கூடாது.
0: ஆமா,
1: ஒருவேளை அந்த பாட்டு தான் என்ன சொல்ல சொல்றீங்கன்னு சொல்லிட்டேன்.
2: நீங்க வேற பாட்டு ஏதாவது அந்த மாதிரி சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க கேக்கலாம்.
1: மேம் இன்னொரு நாளைக்கு ட்ரை பண்றேன் மேம், இப்போதைக்கு வரலீங்க மேம்,
0: என்ன விட்டுருங்க.
2: சரி ஓகே. கலைவாணி மேம், ஓகே, நாங்க சொன்னதே சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, சரிங்களா?
0: ஆமா, ட்ரை பண்ணீங்கல்ல, நாங்க சொன்னதை வந்து ட்ரை பண்ணிட்டீங்க, சூப்பர்.
1: தேங்க் யூ.
0: ஓகே, கால் பண்ணதுக்கு நன்றி.
1: தேங்க் யூ மேம்.
0: ஓகே பூஜா, அடுத்ததான் இன்னொருத்தர் வந்திருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து அப்படின்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர்
2: சார். டயலாக் வந்து பாட ரெடியா?
3: பாட ரெடி, ஆனா அந்த டயலாக நோட் பண்ணல, ஐ மீன் பாட்டை நோட் பண்ணல. நீங்க சொல்லுங்க, நீங்க போடுங்க, நான் கேக்குறேன்.
0: ஓகே போட்டுடலாம்.
4: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏதாச்சும் பண்ணுவோம் லேண்டிங் கியரேனா கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி. இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு ஏதாச்சும் பண்ணுவோம் லேண்டிங் கியரேனா கழட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி.
0: ஓகே சந்திரசேகர் சார், கேட்டிங்களா டயலாக?
3: ரொம்ப சூப்பரா உங்களுடைய இன்டராக்ஷன்ஸ்லாம் கேட்டேன், அதுதான் வந்தது.
2: உங்களுக்கு ரெண்டு தடவை போட்டாச்சு.
0: ஆமா
3: அதுதான், நீங்க ரெண்டு வாட்டி போட்டீங்க, இருந்தாலும் எனக்கு எதுவும் கேக்கல. சரி பரவாயில்ல,
0: நீங்க நாங்க இருங்க, படம் பேரு சொல்றோம், நீங்க வந்து கெஸ் பண்ணி பாருங்க. பஞ்சதந்திரம்ல ஓபனிங் சீனே இதுதான். அவங்க வந்து
2: நடக்கக்கூடிய ஒரு சம்பவம்,
0: டெரரிஸ்ட் வந்து ஹைஜாக் பண்ணிருவாங்க ஃப்ளைட்டை. அப்போ வந்து அவர் கே எஸ் ரவிக்குமார் சாரும் கமல் சாரும்

0: வந்து அந்த வெள்ளக்காரங்களுக்கு தெரியாம இவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க பாட்டு மூலமா.
1: ஓகே
0: அதுதான் ஞாபகம் இருக்கா?
1: சரி நான் பாடுறேன்.
0: இதுதான் ஸ்பிரிட்.
1: இதுதான்
0: இது என்னடா, இது புது டைலாகா இருக்கு.
1: ஏதாச்சும்
0: பண்ணு பண்றது
1: ரெண்டு கேனா திரும்பினா வாழு.
0: டைலாக பேசி சொன்னா சார் பாடிட்டு இருக்கீங்க சார். ஹலோ சந்திரசேகர் சார், இப்ப எங்க ஆர்ஜே பாத்தீங்கன்னா எங்க ஆர்ஜேவே இப்ப பாடி கட்ட போறாங்க. ரொம்ப கஷ்டம் கேக்குறவங்க எல்லாம் அவர் போன் வச்சுட்டு போக போற.
2: காயத்ரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பாடி காட்டுவாங்க உங்களுக்காக. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைமா என்ன கோத்து விட்டாங்க. அவங்களை கோத்து விட்டாம இந்த ஷோ முடிச்சா எப்படி நல்லா இருக்குது இல்லையா? இப்ப சோ அதனால அவங்கள நான் வந்து கோத்து விட்டுட்டேன்.
0: சரி ஓகே,
2: டயலாக் வந்து அவங்க பாடுவாங்க கேட்டுட்டு நீங்க அடுத்து நீங்க ரெடியா இருக்கணும்.
0: நான் பாடலாம் இல்ல, நான் வந்து டயலாக் வந்தா சொல்றேன்.
2: ஓகே சொல்லுங்க.
0: இரண்டு பேர் உண்டு துப்பாக்கியில் குண்டு. ஐயோ நான் லிரிக்ஸ் வரும்போது நம்மளுக்கே வாய் குளறது. இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு, ஏர் ஹோஸ்டஸ் ரெண்டு, ஏதாச்சும் பண்ணு. அது வந்து அது. அப்புறம் கமல் சார் சொல்றது வந்து லேண்டி கியர கழட்டி விட்டுட்டேனா. அவ்வளவுதான் எனக்கு தேவை இருக்கு.
2: தீவிரவாதி அவ்வளவுதான்.
0: ஓகே இதுதான் சார் டைலாக். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க.
1: துப்பாக்கி குண்டு வேணா
0: பாடிட்டேன்.
1: பட் நல்லா இருந்தது. அதாவது வித்தியாசமா டைலாக் சொல்லி சொல்லி சொல்லி இந்த மாதிரி பாட்டு பாடி நீங்க பண்ண வைக்கிறதும் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு.
2: ஓகே ஓகே, நன்றி நன்றி சந்திரசேகர் சார்.
1: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி
0: நன்றி. ஓகே, நம்ம அடுத்த நேயர் ஒருத்தரம் காத்துட்டு இருக்காங்க. யாரும் இங்க இருந்து கேட்டலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கோம்.
2: டயலாக் எல்லாம் கேட்டு மனப்பாடம் பண்ணியாச்சா?
1: எனக்கு அது வேண்டாம், வேற ஏதாவது டயலாக் கொடுங்களேன்.
2: வாவ் சூப்பர், இதுதாங்க எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி ஆட்களை தாங்க நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். போடுங்கப்பா அடுத்த டயலாக்.
0: அடுத்த டயலாக் போடுறேன், கேளுங்க. ஓகேவா?
3: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
4: ஆஃபீஸர் பண்ணுங்க.
3: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ.
4: ஆஃபீஸர் பண்ணுங்க.
3: ஏன்
4: பண்ணுங்க?
3: சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
0: ஓகே, என்ன ஐயப்பன் நீங்க வந்து கேட்டீங்களா? கேட்டீங்களா? ரெடியா நீங்க?
1: நான் ரெடி.
0: ரெடி,
2: கேமரா ரோலிங்.
1: சொக்க தங்க ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரினு வந்து ஆடுவாங்களோ. ஆபீசர் இன்னொரு தடவை பண்ணுங்க.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐயப்பன் சார்.
1: சொக்க தங்க ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. அஞ்சு போய் தான் செலவுலாம்னு கூறா.
2: இதே மாதிரி ஃபேமஸான வேற ஏதாவது ஒரு டயலாக் எங்களுக்காக வந்து சொல்லி காட்டுங்களேன்.
1: எப்பயுமே ஒரே ஒரு டைலாக் தான் பேசுவேன்.

0: அதெல்லாம் கிடையாது. என்னங்க எப்பவுமே நான் வந்த வந்தா வந்து
1: ஒரே டைலாக் ஒரே டைலாக், அதாவது
0: ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு ஒக்கே ஒக்க சான்ஸ்ல ஒன்னே ஒன்னு முடிச்சிருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க.
1: தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்கு தான் அள்ளே.
0: நிறைய தெலுங்கு பட பாப்பீங்களோ?
1: இல்ல இது விஜய் பட டைலாக்.
2: ஓ நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த வாட்டி பேசும்போது இன்னும் ரெண்டு மூணு டைலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்ப டெலிவரி கொடுத்துக்கலாம்.
0: உங்களுடைய தனித்திறமையெல்லாம் வெளிப்படுத்தலாம் இல்லைங்களா?
2: ஆமா.
1: ஓகே
0: ஓகே ஓகே. நன்றி நன்றி
1: நன்றி.
2: ஓகே சூப்பரா பண்ணீங்க. ஓகே பூஜா, இப்ப வந்து அவர் வந்து அடுத்த ஒரு டைலாக கேட்டு வாங்கி பண்ணிக்கிட்டாரு. இப்போ நேர்கள் வந்து எந்த டைலாக் வேணாலும் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பஞ்சதந்திரம்லேருந்து ட்ரை பண்ணலாம், இது ஆளினால் அழகுராஜா அந்த திரைப்படத்துலேருந்து வந்த டைலாகையும் வந்து அவங்க ட்ரை பண்ணலாம். நம்பர்
0: காயத்ரி நீங்க வந்து எப்படி சொல்லுங்க, அந்த சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரின்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இல்ல ஜுவல் போட்டுட்டு
2: அதெல்லாம் நிறைய பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிருக்கேன்.
0: அப்புறம் பண்றாளா நீங்க?
2: ஆமா, இப்போ இந்த இப்பெல்லாம் எப்படின்னு தெரியல. முன்னாடிலாம் நம்ம வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தீபாவளி பொங்கலுக்கு விசேஷ நாள்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது இந்த ஃபேஷன் ஷோ நடக்கிற மாதிரி நடப்போம் தெரியுமா?
0: ஆமா, அன்னைக்கு தாங்க நடப்பழகிற மாதிரியே நான் பல பேர் நடந்து பழகுவாங்க.
2: ஆமா, அதுவும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு வீட்டுல எல்லாருக்கும் உட்கார வச்சு ஃபேஷன் ஷோ காட்டுறது வந்து ஒரு அலாதி பிரியம். ஆனா இன்னும் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே வாவ். அப்ப எங்களுக்கும் கூடிய விரைவில் ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷோஸ் எல்லாம் எங்களுக்கும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நினைக்கிறேன்.
2: அது கொஞ்சம் கஷ்டம் தான்,
0: வீட்டுக்கு வரணுமோ?
2: கண்டிப்பா. அப்ப எனக்கு நிறைய பேர் வீட்டுல இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இது வீட்டுல பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இந்த டிபிக்கல் இந்தியன் ஃபேமிலில நிறைய பேர் பண்றாங்க. நீங்களும் பண்ணிருப்பீங்க, ஆனா நீங்க வந்து சொல்ல மாட்டீங்க.
0: இல்லைங்க, நான் அப்படி இல்லைங்க. நான் ரொம்ப ஷை டைப்.
2: தெரியுது தெரியுது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, ஒரு சின்ன விளம்பரம் இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ புதுவை 102.8. எப்படி இந்த அரை மணி நேரம் போச்சுன்னே தெரியல, ஏன்னா மணி வந்து 4:31 ஆயிடுச்சு. இப்ப லைன்ல ஒருத்தர் காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாமா?
0: ஷுவர் ஷுவர்.
2: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், புதுவையில இருந்து ஆசி தம்பி.
0: ஓகே ஆசி தம்பி, எப்படி இருக்கீங்க?
6: இருவரும் நலமா? நான் நலமா இருக்கேன்.
0: நலம் நலமறி ஆவல்.
6: ஓகே
0: ஓகே,
6: ட்ரை பண்ணி பாக்குறேன்.
2: எந்த டயலாக் சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க.
0: ஓகே சூப்பர்.
6: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு, ஏதோ ஃப்ரெண்டு ஏதாச்சும் பண்ணு, லேண்டிங் கேரேனா கழட்டி விட்டுட்டேனா, தீவிரவாதி
0: பைலட். ஓகே சூப்பர் சூப்பர்.
6: இதே வந்து ஒரு பாட்டு இருந்தது இல்ல, அந்த பாட்டு அதுதான் இது. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், மறந்து வாழ ஒன்று நினைத்து வாழ ஒன்று. நீங்க ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, அதை டைலாக்கா பேசி காட்டுறோம்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல வந்து நீங்க டயலாகா எங்களுக்கு சொல்லுங்க.
6: ஒரு பாட்டு ஏதோ ஒரு சின்ன பாட்டு ஒண்ணு சொல்லுங்கண்ணா.
2: இது இல்ல, இந்த இருவர் தான் நினைக்கிறேன், நறுமுகையேன்னு வரும்ல. நறுமுகையே நறுமுகையே
6: நானானையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டா, உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை, இவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா, இவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டா. அந்த இது வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
0: ஆனா யார் மேலேயோ கோபமா இருந்திருக்கீங்க வீட்டுல உங்களை பின்னாடி.

0: பேசுறப்ப யாரோ ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, அவங்க மேல இருக்க கோவத்தை தான் நீங்க காட்டுறீங்க.
1: டிஸ்டர்ப் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு இந்த பாட்டு சொன்னாங்க. அது இன்னொரு பாட்டு ஒண்ணு
2: நீங்க தெருக்கி விட்டுட்டு இருக்கீங்க.
1: வேட்டைக்காரன்ல வந்து அது வந்து என்ன பாட்டுன்னு சொன்னா, உலகத்தில் நீ
0: நேர்களே நிறைய விஷயம், அதாவது கட் கேமரா ரோலிங்ல ரெண்டு டயலாக போட்டாச்சு, நிறைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா டயல் பண்ணுங்கள்
2: 2271760 மற்றும் 2275233 என்ற எண்களில் வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமாக கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்.

நேரம் 4:38 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் கேட் கேமரா ரோலிங் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உங்கள்கிட்ட பேசலாம்.

0: ஓகே, ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மாலை வணக்கம் சொல்வது இளமங்கலம் முருகன், ஈராமா முருகன்.
2: முருகன் சார், இனிஷியலோட வந்திருக்கீங்க, சொல்லுங்க. டைலாக் எல்லாம் பேச பாட ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி மேடம். முதல் டைலாக் சொல்லிடுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. கட் கேமரா ரோலிங்.
1: இரண்டு பேர் வேண்டும்.
2: வேண்டுமா? உண்டா?
1: இரண்டு பேர் ஒன்னு, இரு மனசம் ஒன்னு.
2: புது டைலாக இருக்கு.
0: அவரோட
1: தோட்டாக்கள் இரண்டு ஆனால் ஒன்று. இரண்டாவது டைலாக் மேடம். சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்வரி, சொக்க சொக்க ஜுவல்வரி.
2: இது என்னடா, இது புதுசு எல்லாமே.
0: சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி,
2: சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி,
1: சொக்க தங்கம் சொக்க தங்க ஜுவல்லரி, சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி.
0: இப்ப வண்டிங்க பாருங்க லைனுக்கு
1: மேடம். ஒரு தத்துவத்தோட ஒரு மோதிர மோடத்துக்கு சொல்றேன் மேடம். நம்ம வானூர்ல ஒளிபரப்பு தான்.
0: சரி சொல்லுங்க.
1: மோதிரம் போடாத சுண்ணம் விரலம் இருந்தால் என்னதான் இருந்தால் என்ன, இடிப்படாத உரலம் இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன?
2: எனக்கு
1: தமிழ்ல ஒண்ணு எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.
2: நாங்க எந்த படத்துடைய டயலாகையும் விடுறதா இல்ல. திறமை எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காரு அவரு. சொல்லுங்க. ரெடியா?
1: ரெடி மேடம். என்ன குழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு?
2: எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்கு? அவரு போயிட்டு இருக்கு சொல்லுங்க.
1: என்ன குழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கிட்டு போயிட்டு இருக்கு?
0: இத வந்து நீங்க உங்க லைஃப்ல எதையாவது ஒண்ணு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன குழப்பு இது அப்படின்ற மாதிரி
1: திடீர்னு கேட்டா எப்படி மேடம் சொல்ல முடியும்?
2: சந்தோஷமான சிச்சுவேஷன் இல்லைங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனுங்க. அப்ப இந்த மாதிரி சிரிச்சிட்டா சொல்லுவீங்க? எப்படி சீரியஸா சொல்வீங்களோ அப்படி சொல்வீங்க பாப்போம்.
1: அப்ப சீரியஸ் அது அவங்க ஏதாவது சொன்னா அந்த டைம்ல நமக்கு என்னது அத தான் நடந்து போது சீரியஸா பேச முடியும்.
2: இப்ப நீங்க அப்படியே நினைச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு சோகமான தருணம்.
0: இன்னும் நான் எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்ப உங்க ஆபீஸ்ல இப்ப நீங்க எங்க வேலை பாக்குறீங்க?
1: இப்ப வந்து விவசாயம் தான் மேடம்.
0: விவசாயம் பாக்குறீங்க. அதுல வந்து யாராவது இந்த வேலை செய்யறவங்க யாராவது நான் வரல இன்னைக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன பொழுப்பு இது, நம்ம வாழ்க்கை எது நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: என்னால வரவும் முடியாது போகவும் முடியாதுரா, போடா வேலையும் பாரு
0: அப்படின்ட்டு.
2: எல்லாத்துக்கும் தயாரா இருக்காரு.
0: ஆமா, நீ என்ன ஸ்பாட் கொடுத்தாலும் நான் ரெடிப்பா அப்படின்றாரு அவரு.
2: ஓகே ஓகேங்க சார், நிறைய முயற்சி பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க சார்.
1: உங்கள் இருவருக்கும் நன்றி மேடம். மாலை வணக்கம் சொல்வது ஈழமங்கலம் முருகன்.
2: முருகன் சாருக்கும் நன்றி.
0: நன்றி. ஓகே, இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: என்ன
2: என்ன
3: போயிட்டு
2: என்ன
3: பொழுப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு?

0: ஓகே.
1: நீங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப வடிவேல் சார் வந்து எந்த சூழ்நிலையில அவர் சொல்லியிருப்பாரு, அதே சூழ்நிலை நீங்களும் மனசுல வச்சுட்டு இப்ப சொல்லுங்க பாப்போம். என்ன
0: என்ன
1: குழப்பம்?
0: பொழுப்பு இருக்குது நம்ம, என்ன பொழுப்பு இருக்குது நம்ம வாழ்க்கையை, அதை நோக்கி போயிட்டு இருக்கு.
1: இப்ப வந்தீங்க பாருங்க,
2: வடிவேலு சாருடைய அந்த சிச்சுவேஷனை வந்து அவர் மைண்டுக்குள்ள கொண்டு வந்து இப்ப பண்ணிருக்காருப்பா.
1: ஆமா, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. சொல்லுங்க சார்.
0: நான் ஒரு கருத்து ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா?
1: சொல்லுங்க.
0: ஹலோ,
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: ரெண்டு பேருக்கு ரெண்டு கவுரு வேணும், என்ன கவுரு?
2: புரியல, இது ஜோக்கா கடி ஜோக்கா அப்படின்னு?
1: கடி ஜோக் தாங்க, கடி கடி ஜோக் தாங்க. ஓகே கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லுங்க.
0: இது அண்ணாவுடைய
1: அண்ணா தவிர அது பண்ணிட்டு, இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு டைலாக் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஒரு வாட்டி பிளே பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அந்த டைலாக் வந்து எல்லாரும் கேக்கட்டும். நேர்களே கேளுங்க. ஓகே, ஒரு விளம்பரம் கழிச்சு நம்ம வந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, நேரம் 4:45. இப்போ வந்து பாட்டு கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன், ஒரு காலர் வந்துட்டதால நாங்கள் பாட்டை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா காலர்கிட்ட போயிட்டோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம்.
1: யார் இங்க பேசுறீங்க?
5: கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம். ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம்.
1: ஹேமலதா, ரெடி ஆயிட்டீங்களா?
5: பஞ்சதந்திரம்
1: அதுல இருந்து நினைச்சுக்கோங்க, அந்த சூழ்நிலையை நினைச்சுக்கிட்டு இந்த டைலாக் வந்து வரணும், அப்பதான் சூப்பரா வரும்.
5: என்ன பொழப்பு இது, எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எப்பவும் கிச்சனும் கரண்டியும் கையுமா?
1: மழை வேற பெய்யுது இப்ப பஜ்ஜி போட சொல்லிருப்பாங்களே.
5: வீட்டுல வயசானவங்களா இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வெளில போயிடுறாங்க, அதனால வீட்டுல இருக்கிறதுல வேலைக்கு போயிடுறாங்க.
1: இத வந்து எங்களுக்கு சொன்ன டைலாக் மாதிரியே தெரியலீங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேர்த்தாங்க சொல்றேன், சும்மா இந்த சும்மா சும்மா டீ கேக்குறது, இந்த ஸ்நாக்ஸ் கேக்குறது எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கப்பா. பஞ்சதந்திரம்ல போட்டோம்ல அந்த டயலாக் ஒரு இடத்துல உங்க வாயால கேக்கணும்னு ஆசைப்படுறோம்.
5: இன்னொரு தடவை பிளே பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்கேன்னா லைன் பண்ணிட்டு
1: இருக்கேன், பிளே பண்ணிடலாம் இருங்க.
5: இல்லன்னா உங்க வாயில சொல்லிருங்க, உங்க திருவாயால சொல்லிருங்க.
1: திருவாயால சொல்லிடுவா? இப்ப யாரு சொல்லணும் நீங்களே முடிவு சொல்லிடுங்க. நான் சொல்லுமா?
5: ரெண்டு தடவை சொல்லிருங்க.
1: ரெண்டு பேருமே ரெண்டு தடவை, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க உங்களுக்கு. இது கிடையாது மேம், இது வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு. காயத்ரி மேடம் சொல்லுமா, நான் சொல்லுமா? சொல்லுங்க.
5: ரெண்டு பேரும் சொல்லுங்க.
1: இரண்டு பேருண்டு துப்பாக்கியில் குண்டு, ஏர் ஹோஸ்டஸ் ரெண்டு ஏதாச்சும் பண்ணு, லேண்டிங் கியர் நான் கழட்டி விட்டுட்டேனா, தீவிரவாதி. மன்னிச்சுக்கோங்க, என் வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு.

0: பாடுங்க.
1: இரண்டு மனம் வேண்டும், ஒன்று உழைத்து வாழ, இன்னொன்னு பிழைத்து வாழ.
2: வரிகளுக்கு போயிடுச்சு,
1: அதுவும் மறந்து போச்சு.
0: ஐயோ என்னன்னே தெரியல, எல்லாமே மறந்து மறந்து போகுது ஹேமா மேம்.
1: இரண்டு தோட்டா வேண்டும், ஒரு ஒரு துப்பாக்கி வேண்டும், இரண்டு தோட்டா வேண்டும்.
2: சரி, அப்ப நம்ம சொக்கு தங்கம் ஜுவல்லரிக்கு போயிடலாம்.
0: ஓகே
1: சொல்லுங்க.
2: என்ன திடீர்னு எனக்கே ஜாம ஆயிடுச்சு.
0: சொக்கத்தங்கம், சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி. ஹேமா மேம் சொல்லியாச்சு,
1: எங்களுக்கு அப்படிதான் லைன் கிடைச்ச உடனே எல்லாம் ஆஃப் ஆயிடும். அப்படியே
2: ரிலாக்ஸ்க்காக நாங்க பேசுறோம், ரிலாக்ஸ் ஆகி நீங்க வந்து உள்ள இருக்கிறதுல வெளில வர்றதுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம்.
1: இன்னொரு கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ்.
2: சொக்கத்தங்கம், சொக்கத்தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி. இவ்வளவுதாங்க டைலாகு.
1: இது சொல்லிடலாம், சொக்க வைக்கும், சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்கத்தங்கம், சொக்கத்தங்கம் ஜுவல்லரி.
2: ஓகே, இப்ப நான் இதுல இதுல ஒரு சின்ன சொல்லுங்க, இதுல ஒரு சின்ன இதுல ஒரு சின்ன ஒரு டாஸ்க் இருக்கு. இப்ப நான் வந்து இன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க, சுண்டல் தான் கேட்டான்னு சொன்னாங்கல்ல, இந்த சுண்டலை இந்த பாட்டுல எப்படி ப்ரமோட் பண்ணுவீங்க?
1: சொக்க வைக்கும் சுண்டலு, உப்பு உப்பு போட்டு தாளிச்சு வச்சா சுண்டலு.
0: எப்படி கொடுத்தாலும் நாங்க பண்ணுவோம்ப்பா. சூப்பர் ஹேமா மேம், ட்ரை பண்ணீங்க. கடைசி நிமிஷத்துல
1: பட்டாணி சுண்டலு, தேங்காய் மாங்காய் போட்ட பட்டாணி சுண்டலு.
2: நல்லா இருக்கும் போல இருக்கே, தேங்காய் மாங்காய் போட்டு.
0: எனக்கும் பசிக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹேமா மேம் ஒரு பார்சல் இப்படி அனுப்பி விடுங்க.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: நேரம் 4:57. FM ரெயின்போவின் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில வந்து நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். எப்படி அந்த ஒரு மணி நேரம் போச்சு அப்படின்னே தெரியல.
2: ஓகே, ஆமா, இன்னைக்கு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா காலர்ஸ் வந்து ஃபன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இடையில இடையில எங்க சொந்த டயலாகியும் நாங்க சேர்த்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க காயத்ரி.
1: ஆமா, நிறைய பேர் ஆன் தி ஸ்பாட்ல கொடுத்தது கூட டக்கு டக்குன்னு வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது ஒரு மாதிரி சூப்பரா ஜாலியா போச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டதால நிறைவா ஒரு பாடல் போட்டுட்டு நான் வந்து கிளம்புறேன். அடுத்ததான் வந்து அலையோடு விளையாடுக்காக RJ அந்தவான் வந்து எந்த பீச்ல இருக்காரு அப்படிங்கறத வந்து கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன். நேரிலே நீங்களும் ஆர்வமா இருங்க. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.
3: If what had to be done could only be done by you, உன்னை போல் ஒருவன்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:17 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஸ்டுடியோல நான் உங்க ஆர்ஜே பூஜா. சோ ஸ்டுடியோக்கு வெளியில ஆர்ஜே அந்த்வான் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ எந்த பீச்ல இருந்து இன்னைக்கு ஷோ பண்ண போறாரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த்வான்,
2: ஒரு மதிய வணக்கத்தோட நேரம் 5 மணிக்கு நான் இன்னைக்கு பாண்டி மெரினா பீச்ல இருந்தாங்க இன்னைக்கு உங்களுக்கு ஓபி பண்ண போறேன். அதாவது பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே இயற்கை எழுத்து இடங்கள், நல்ல பிரெஞ்சு கலாச்சாரம் கட்டிடங்கள், அது மட்டும் இல்லாம பொழுதுபோக்குக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வீக்கெண்ட் பயங்கரமான கிளைமேட்டோட பாண்டிச்சேரி பாண்டி மெரினால இருந்து நான் அலையோடு விளையாடுறது வச்சு உங்களுக்கு வழங்க போறேன். நிறைய ஃபன் கேம்ஸோட இங்க வர காலேஜ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம். அந்த வகையில நம்ம கூட பேச முதலாவதாக ரெடியா இருக்கிறவங்க யார் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: என் பேர் அசீரா. என் பேர் ஜெனிஃபர்.
2: ஜெனிஃபர் அசீனா, எங்க இருந்து வரீங்க?
3: நாங்க ஒரு கிரேட்ல இருந்து வரோம்.
2: நீங்க
3: ஒரு கிரேட்ல?
2: அம்மா போ.
3: அம்மா போன.
2: இந்த நேரத்துல அது மழை பெய்யுற டைம்ல பாண்டி பீச்ல என்ன பண்ணிட்டு
3: ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு வந்தோம்.
2: இந்த மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட இந்த இந்த படத்துல காமிப்பாங்க சம்திங் சம்திங் அது மாதிரியா? மழையில ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப பிடிக்குமா?
3: ரொம்ப பிடிக்கும். அதோட கிளைமேட் இந்த பாண்டியில வந்து செம்ம சூப்பரா இருக்கு. அதனால நானும் அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு மெரினா வந்தோம்.
2: ஓகே, எனக்கு ஒரு டவுட். எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மழை டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட தண்ணி போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க.
3: ரெண்டு கோன் வாங்கணும். நான் ஒண்ணு என் பொண்ணு ஒண்ணு சாப்பிடுறேன்.

0: பாண்டிச்சேரி அப்படின்னா பீச்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி பாத்தீங்கன்னா ராக் பீச் இருக்கு, செவன்டி பீச்சஸ் இருக்கு. உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச் எல்லாம் எந்த
1: மெரினா இப்போ ஓகே தான், ஏன்னா நம்ம உட்காந்துன்னு பேசினு இருக்கிறதுக்கு நல்ல கிளைமேட்டு, உட்காந்து நல்லா இருக்கு, இடமும் நல்லா இருக்கு.
0: உங்களுக்கு என்ன பீச் பிடிக்கும்?
1: எனக்கும் மெரினா தான் பிடிக்கும், ஏன்னா அங்கே வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்கும், அதை சாப்பிடு.
0: எங்க ஏதோ நினைக்கிறது நீங்க எவ்வளவு வர சாப்பாடு சாப்பாடு முக்கிய பிடிக்கலாம்.
1: அங்க நிறைய வெரைட்டியா ஃபுட் இருக்கும், அது சாப்பிடுறதுக்காகவே நாங்க மெரினாக்கு வருவோம். நிறைய என்டர்டெயின்மெண்டான கேம்ஸ் எல்லாம் அங்க இருக்கும்.
0: ஒரு ஜாலியான சாப்பிடையா
1: இருக்கீங்க?
0: விளையாடலாமா?
1: எடுத்துறாங்க
0: பயங்கரமான மம்மியா இருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே பிடிக்குமா? இப்போ வந்து பீச்ல இருக்குல்ல கடல் இருக்குல்ல, இந்த கடல் நடுவுல ஒரு புதையல் இருக்கு. ஓகேவா? புதையல் பிடிக்குமா? ஓகே, அப்போ பிடிக்கினா இப்போ நீங்க சொல்லணும். இந்த புதையலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்க், அது வந்து ஒரு சிமிங்கலம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சிமிங்கலம் என்ன பண்ணுது அப்படின்னா பாதுகாக்கும். ஓகேவா? இப்ப அந்த பாதுகாக்கிற சிமிங்கலத்துக்கு நீங்க ஏதாவது ஒரு பச்சை விளக்கத்துக்கு வரணும். அப்படின்னா என்ன பச்சை விளக்கு சொல்லுங்க,
1: என்ன சொல்லலாம்
0: அவங்க பாதி டைலாக் பாதி புதையல அவங்க எடுத்துக்கோங்களா? முழு புதையல் இருந்தா நீங்க ஒரு டைலாக் சொல்லணும், சொல்லுங்க ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டைலாக்ஸ் ஏதாவது. நீங்க சிரிச்சாலே வேலைக்கு தெரிஞ்சு டாஸ் நீ ஓடிதோன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ சூப்பரா பேசுங்க. எனக்கு நான் சொன்ன உங்க அப்பா அவங்க உங்களோட உங்க மம்மி வாங்கி ஒரு போட்டி வச்சு விளையாடுறாங்க, அவங்க கிட்ட போய் ஒரு கேம் விளையாட்டு வரும். சரி ஓகே, நீங்க வந்து இந்த கேமுக்கு வந்து சொன்னீங்கன்னா இப்போ வாங்க நம்ம ரெண்டு பேரும் கேம் விளையாடுவோம். ரிப்பீட் மீ தான், அதே ரிப்பீட் மீ தான். நான் சொல்றது என்ன பண்ணும், கேம் ரூல்ஸ் மார் நான் சொல்றதை நீங்க சொல்லக்கூடாது. இதுதான் இந்த கேம், டோன்ட் ஸ்டே வித்அவுட் யூ. ஓகே, இதுதான் கேம். உங்க பேரு
1: ஜான்.
0: ஜான் பேர் சொல்லிட்டீங்களே, பேரு சொல்லக்கூடாது.
1: ஓகே, ஆமா.
0: அவுட் ஆயிட்டீங்க, அவுட் ஆயிட்டீங்க. அம்மாவும் மகளும் வந்து என்ன பண்ணி
1: மழை
0: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஐஸ்கிரீம் பார்லர் போனோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், பொண்ணு ஃபிங்கர் சிப்ஸ் கேட்டு ஃபிங்கர் சிப்ஸ்

0: போறதாச்சு
1: ஜாலியா.

0: சில்லா இருக்குல்ல அப்படியே என்ஜாய் பண்றீங்க கிளைமேட்டா?
1: ஆமா.
0: எப்ப வீட்டுக்கு போறதா இருக்கு?
1: இந்த வீடு எப்ப கட்டி முடிச்சிருமோ அப்பதான் வீட்டுக்கு
0: போகும். வீடே கட்டின கஷ்டம் இருக்கும். மழை தூக்கி கரண்ட் இருக்குதா வீட்டுல இருந்துறீங்களா?
1: அப்படி இல்ல, எனக்கு பிடிக்கும் அது வந்து நினைச்சுக்கிறேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுறது
0: என்ன
1: ஒரு
0: பயங்கரமான ரீசன் சொன்னீங்க, சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன ரீசனும் சூப்பரா இருக்கு. நீங்க பேசுறது டைமும் வந்து ஜாலியா பேசுங்க. ஓகே, எப்போ கேப்பீங்க? எப்ப கேக்குற பாக்கலாம் இருக்கா? எப்பலாம் கேப்பீங்க? சில பேர்
1: போதும்
0: ரொம்ப சொல்லக்கூடாது. அலையோடு விளையாட பாத்தீங்க, என்ன நல்லா பண்ண போறாங்க, பேச போறோம் அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம். ரெயின்போ பொதுவாய் நூற்று 2.8 ஒரு சிறிய பாடலுக்கு அப்புறம் பேசுவோம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 5:20 ஆயாச்சு. அலையோடு விளையாடு ஷோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம மெரினா பீச்ல இருந்தாங்க போயிட்டு இருக்க நம்ம ஆச்சே அந்த்வான் தான் மழையோடு கடல் அலையோடும் சேர்ந்து அங்க இருக்க மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அடுத்ததா யாரோட பேச போறாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோங்க. ஆமாங்க, ஆர்ஜி சொன்ன மாதிரி நான் மழையோடும் அலையோடும் நான் விளையாடணும் இல்லையோ. எனக்கு முன்னாடி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மழையோட அலையோடும் நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க, பயங்கரமாவும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கிளைமேட்டை. அந்த வகையில அடுத்ததா ஒரு உங்ககிட்ட பேச போறோம், பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: பேர் சொல்லுங்க.
2: என் பேர் அல்பர்டின்.
1: என் பேர் அல்வினா. ரெண்டு பேரும் ஒரே பேர் ஃப்ரெண்ட்ஸா?
2: ஆமா ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க
1: என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்?
2: காலேஜ் படிச்சிருக்கோம்.
1: இந்த மழையில ரெண்டு பேரும் பீச் வர்றதுக்கான காரணம் என்ன?
2: கிளைமேட் நல்லா இருக்கு, அதுவும் மழை டைம். மழைன்னா எனக்கு பிடிக்கும். அதனால
1: உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நீங்க பேசும் போதே எனக்கு நல்லா தெரியும்.
2: நாங்க ராக் பீச் தான் வந்தது. ஆனா மெரினால எப்படி கிளைமேட் இருக்குன்னு சும்மா பாத்துட்டு போலாம். அப்படியே இல்ல, இங்க கிளைமேட் எப்படி இருக்கு பாக்கலாம்
1: அப்படின்னு. மழை டைம் காலேஜ் விட்டுட்டு எங்க பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணுங்க?
2: நாங்க சும்மா பானிபூரி சாப்பிட்டோம் சூடா, அப்புறம் டீ காஃபி குடிச்சோம், சமோசா சாப்பிட்டோம், அவ்வளவுதான்.
1: மழைக்கு ஏத்த மாதிரி கிளைமேட்
2: அதுக்கப்புறம் அது வந்து ஆகஸ்ட் மாசம் ஜான் மாசத்துல வந்து பரேட் எல்லாம் நடக்கும், அதுவும் செம்மையா இருக்கும். அப்புறம் எல்லாம் வாக்கிங் போவாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: ரெண்டுமே பிடிக்கும்.
1: ரெண்டுமே பிடிக்கும். ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும்.
2: மெரினா.
1: மெரினா எதனால மெரினா பிடிக்கும்?
2: ஃபுட் சீட் இருக்கு, அதே பார்த்து
1: நான் வர நேர்ஸ் எல்லாருமே வந்து சாப்பாடு பிடிக்கும்.
2: சாப்பாடு மேல நின்று போட்டோஸ் எல்லாம் நல்லா எடுக்கலாம்.
1: போட்டோ எடுக்கணும்.
2: போட்டோ எடுக்கணும்.
1: போட்டோ பிடிச்சாங்க.
2: ஆமா.
1: நீங்க?
2: எனக்கும் போட்டோ பிடிக்கும். கிளைமேட் ஏத்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கும். அதுல
1: எனக்கு என்ன ஆக போறீங்க?
2: நான் டீச்சர் ஆக போறேன்.
1: நீங்க?
2: நான் பேங்க் மேனேஜர் ஆக
1: போறேன். இது பயங்கரமா இருக்கு. டீச்சர் பேங்க் மேனேஜர். இப்ப பாண்டிச்சேரி பீச் சொல்லிருக்கீங்கல்ல, நம்ம வந்து இங்க அலையோடு விளையாடு கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அலையோடு விளையாடுல வர பேசுற காலேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு அவங்க பதில் தான் சொன்னாங்கன்னா நாங்க ஒரு சில கேம்ஸ் தான் விளையாடுவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம விளையாடலாமா? சரி ஓகே. ஒரு இது ஒரு பன்னி கொஸ்டின் தான், பன்னியா யோசிங்க. ஓகேவா? ஒரு யானைக்கு கால் வந்து கட்டியிருக்கோம். ஓகே, ஒரு காலை கட்டியிருக்காங்க, ஒரு எண்டுல கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஒரு 10 மீட்டர் தூரத்துல அதோட சாப்பாடு வச்சிருக்காங்க. நம்ம யானை எப்படி போய் சாப்பிடுவோம்?
2: நடந்து
1: போவாது. நடந்து போய் தான் அந்த சாப்பாடு
2: சாப்பிடும்.
1: ரெண்டு பேரும் கேள்வி தப்பா சொன்னது. கேம்
2: விளையாடப்போம்.
1: என்ன கேம் அப்படின்னா, நீங்க 1 சொல்லணும், உங்க ஃப்ரெண்டு 2 சொல்லணும், 3 சொல்லணும், 4 சொல்லணும், ஆனா 5 சொல்லக்கூடாது.
2: நம்பர்ஸ்
1: பண்ணிட்டே போனோம்.

0: யார் தூக்குறீங்களோ அவங்க கூட சின்ன ஒரு பெனால்டி மாதிரி இருக்கும். ஓகேவா? ஐடியாவில் இல்லாமா?
1: 1, 2, 3, 4 பஸ், 6, 7, 8, 9 ஸ்கூட்டர், 11, 12, 13, 14 கார், 16, 17, 18, 19 கார், 21, 22, 23, 24 ட்ரெயின், 26, 27, 28, 29 ஏரோப்ளேன், 31, 32, 33, 34
0: விளையாடுறீங்க இந்த கிளைமேட்ல சூடா சாப்பிட்டோம்னு சொன்னீங்கல்ல, இப்ப வந்து நீங்க சூடா சாப்பிட்டு இப்ப எப்ப வீட்டுக்கு போலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்க? நாங்க
1: வந்து ஒரு 6 மணிக்கா கிளம்பலாம்.
0: என்ன 6 மணிக்கு? சொல்லுங்க.

0: கிடையாது, வானில் பிட்டு பிடித்து பறக்கும் பறவையாய் நான்.
1: பயங்கரமா பேசுறீங்க.
0: வாழ்வின் அர்த்தம் அறியாது, வானில் பிட்டு பிடித்து பறக்கும் பறவையாய்
1: நான். இந்த கவிதை எல்லாம் புரிஞ்சீங்க
0: மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும், வாழ்க்கையும் மாறும்.
1: நீங்க எதாவது சொல்றீங்களா? சூரிய சுத்திங்கிற செவ்வாழை இதெல்லாம் சொல்லி தர மாட்டியா? அந்த நீங்க எதை சொல்லுங்க.
0: உன் கண்ணு என்ன மீனா?
1: இது பேர்தான் வந்து ஏற்றாண்டா. உன் கண்ணு என்ன மீனா? அது எது சொல்றது? பேனா அதானே அவங்க சொல்றது. காப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவிதை காப்பி பயங்கரமா கவிதை ரொம்ப பிடிக்குமா?
0: பிடிக்கும்.
1: நிறைய கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்களா?
0: அப்படிலாம் இல்ல, சும்மா லைட்டா.
1: எப்ப அப்பெல்லாம் கவிதை எழுதிருக்கணும்? நீங்களும் தொடர்ந்து விளையாடு பாடி நான் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசலாம்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 5:39 43 நொடிகள் ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு அலையோட விளையாடு ஷோ பார்த்தீங்க அப்படின்னா மெரினா பீச்ல இருந்தா ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்டதான் நம்ம ஆஜய் அந்த்வான் பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா யாரோட எல்லாம் பேச போறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஹலோ ஹலோ, நாங்களும் ரெடியாக தாங்க இருக்கேன். ஆனால் பட் என்ன பண்ணுறது, கிளைமேட் கொஞ்சம் நடுவில் வந்து சரி பண்ணிவிடுச்சு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையே ஆமாங்க, பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளைமேட் பயங்கரமாக இருக்கும், அதெல்லாம் அப்படியே ட்ரெஸ்லிங் ஆகிட்டு இருக்கு. அந்த அப்போ இங்கே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டு இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களும் பேச ரெடி ஆகிட்டாங்க. சரி வாங்க, அவங்களுக்கு பேச. வணக்கம்.
2: வணக்கம்,
1: உங்கள் பேர் சொல்லுங்க.
2: ஷாலினி.
1: ஷாலினி மேம் எங்கே சொல்லிருக்கேன்? எனக்கு
2: மழையில ஜாலியா நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட
1: போறீங்க. மழையில சம்திங் சம்திங் பண்றதுங் சொல்ல அப்படின்ற மாதிரி
2: சம்திங் சம்திங்
1: பண்ணாம தெரியாம மன்னிச்சிருந்தோம். சரி ஓகே, வந்ததுல இருந்து என்ன நல்லா சாப்பிட்டு அதை சொல்லுங்க.
2: ஒரு 3 ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்.
1: போதுமா?
2: இல்ல அது திருப்பி போறதுக்குலாம் முடிவு பண்ணாம.
1: சரி ஓகே, பாண்டில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, உங்களுக்கு பாண்டில ஸ்பெஷலா எந்த பீச் இருக்கும்
2: அப்படின்னு?
1: என்ன காரணத்துக்காக ஆரோவில்?
2: அது இப்போ ஆரோவில் அங்க போனா நார்மலா எல்லாருமே இங்க வருவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்.
1: நீங்க இங்க என்ன அங்க போவீங்க?
2: போவேன்.
1: போயிட்டு என்ன பண்ணுவீங்க?
2: வழக்கமால சால் நினைச்சிட்டு பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு.
1: சரி, நீங்க ஒரு 96 டூக்கிட்டா
2: பாத்தா அப்படி எப்படி
1: தெரியுது? எனக்கு தெரியுதுன்னா உங்க கிட்ட எதுவும் சொல்லிடுங்க. பாண்டிச்சேரி பீச் லீவ் விட்டாங்க, பீச்ச மூடிட்டாங்க. ஏமாந்துருக்கீங்களா? உங்க வீட்டுல எதாவது ஏமாத்திருக்காங்களா?
2: ஏமாத்தது கிடையாது, டேரக்டாவே சொல்லிடுறாங்க. கூட்டம் எல்லாம் போக முடியாது சார், உட்காருமா அப்படின்னு ஒரு ஜாலியா இருந்தோம் போவாங்க. லோன்லியா இருந்தாலும் சரி பரவாயில்ல, இந்த சைடு வரலாம் சொல்லிட்டு
1: இப்படி வருவாங்க. பசங்க
2: கூட வந்தா அந்த சைடு, நம்ம தனியா வந்தா இந்த சைடு.
1: லோன்லயும் பிடிக்கும், பசங்க கூட கம்பைண்டா இருக்கும். சரி, அப்படி நீங்க லோன்லியா இதை தாண்டி பீச்சு தாண்டி நாங்க எல்லாம் போய் என்ஜாய் பண்ணிருந்தாப்பா, இந்த மாதிரி எந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கோம்?
2: பாண்டிச்சேரியில மேக்ஸிமம் எல்லா இடமே
1: பாண்டிய தாண்டி,
2: பாண்டிய தாண்டி
1: டெஸ்டினேஷன் பக்காவான டெஸ்டினேஷன் போயிருக்கோம். பாருங்க, இது
2: முட்டை வேளாங்க நீங்க போவாங்க, வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க.
1: ரைட்டு போ, இது பயங்கரமான டெஸ்டினேஷன் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, ஸ்டீவன் அலையோடு விளையாடு அப்படின்ற ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க கூட பேசுகிற காலேஜ் தான் ஒரு சின்னதாக பண்ணியாக ஒரு டாஸ்க் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஒரு பண்ணியாக ஒரு டாஸ்க் இருக்கேன். நீ யோஸ் பண்ணியாக தான் இருக்கும், கொஸ்டின் ஒரு பண்ணியாக இருக்கும், ஆன்சரும் பண்ணியாக தான் இருக்கும். ஒரு அப்பா ஒரு பையன் எங்களை சர்க்கஸ் போகிறாங்க. அந்த இடத்துல போன இடத்துல பையன் வந்து என்ன இடறாரு, அம்மா அப்பாவுக்கு என்ன

0: மயக்கம் வந்துடும் ஓகேங்களா. அப்ப வந்து ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அந்த பையனை பார்த்துட்டு இவன் ஏன் பையன் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க. ஏன் எதனால இருக்கும்
1: பாக்குறதுக்கு அவங்க பையன் மாதிரியே எடுத்துருக்கலாம்.
0: தப்பு
1: அவங்க பையனோட தம்பி மாதிரி அந்த அதே சாயல்ல இருந்து
0: பையன் சொல்லுவாங்க,
1: அதே சாயல்ல இருந்துருக்கலாம்.
0: தப்பு
1: சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் மென்டலா இருந்திருக்கும்.
0: இல்ல தப்பு. அம்மாவும் ஒரு கால கட்டிருக்காங்க, அந்த யானைக்கு ஒரு 20 மீட்டர் தூரத்துல சாப்பாடு வச்சிருக்காங்க. அந்த யானை எப்படி போய் சாப்பிடும்?
1: நடந்து போய்தான்
0: சூப்பர் கரெக்ட் நடந்து போய்தான் சாப்பிடுவேன். ஏன்னா கரெக்டா சொல்லிட்டீங்க, ஆனா இருந்தாலும் நீங்க ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் தப்பா
1: சொல்லிட்டீங்க.
0: இப்ப அதுக்கான கேம் விளையாடுவோமா? ரிப்பீட் மீ ஆஃப்டர் அப்படின்னு இருக்கும். விளையாடலாமா? ரெடியா? ப்ளூ
1: ப்ளூ
0: கிரீன்
1: கிரீன்
0: கலர் ஆஃப் கிராஸ்
1: கிரீன்.
0: ஓகே
1: ஏன்
0: கலர் ஆஃப் கிராஸ்னா நீங்க திருப்பி என்ன கலர் ஆஃப் கிராஸ்
1: சொல்லக்கூடாது.
0: ஓகேங்களா?
1: தெரியுது.
0: அவுட் ஆயிட்டீங்க. அவுட்டு அவுட்டு சரி ஓகே. திருப்பி விளையாடுவோம். உங்களுக்கு ட்ரையல்ஸ் ட்ரையல்ஸ் ஒன்
1: ஒன்
0: 2 3 4 4 4 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 5 உங்களுக்கு பாண்டிச்சேரி டக்குங்கிற பாண்டிச்சேரின்னு சொன்னா எந்த பீச் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரும்? எதுனால
1: அது ஒரு பர்சனல் கனெக்ஷன். சின்ன பிள்ளையில ஃபர்ஸ்ட் ஏத்தோடனே மெரினா தெரியாது, ஆரவில் தெரியாது. சின்ன பிள்ளையிலே ஃபர்ஸ்ட் அப்பா கை எப்படி எங்க கூப்பிட்டு வராங்கன்னா காந்தி சதர் சிலைக்கு தான் கூப்பிட்டு
0: வராங்க. அதான்
1: காந்தி சதர் சிலை தான்.
0: இதை தாண்டி ராஜ் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்
1: என்ன? லேக் கஃபே பிடிக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் நிறைய சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஃபிளைட் ஹவுஸ்
0: ஒரு பார்க்ல ஒரு யானை மரம் போய்
1: விளையாடிங்களா?
0: சூப்பரா பேசுறீங்க. எஃப்எம் தொடர்ந்து நீங்களும் தொடர்ந்து போயிட்டுதான் இருக்கு. எஃப்எம் வெண்பு குடும்பத்தில் சேர்ந்த குழுவில் அலையோடு விளையாடுங்க கேட்டு இருக்கீங்க.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஷோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து மெரினா பீச்சில் இருந்தாங்க போயிட்டுருக்கு. இந்த ராக் பீச் அப்படின்ற விஷயம் நம்ம மனசில் ஒரு பதிஞ்சதுனால மெரினா அப்படின்ற விஷயம் டக்குன்னு வரமாட்டேங்குது இல்லைங்களா. ஆனால் நம்ம இன்னைக்கு ஆர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ராக் பீச்லேருந்து பண்ணல, மெரினா பீச்லேருந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட மீண்டும் இணையலாம். டைம் சரியாக 5:50
1: வெல்கம் பேக் டு திஸ் ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளைமேட் ஜாலியா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே இங்கேயும் இன்னும் ரொம்ப ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. சில பேர் ஆங்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்தது நம்ம கூட பேச இணைந்து இருக்க யாரு பாப்போமா. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: ரேவதி.
1: உங்க பேரு?
2: சைமன்.
1: சைமன். ரேவதி சைமன், பயங்கரமா இருக்கு பேர் காம்பினேஷன். என்ன பண்றீங்க பீச்ல இந்த டைம்ல?
2: நீங்க அவனுக்கு எது பிடிச்சிக்கிட்டு அதுதானே நாங்க செலக்ட் பண்ண முடியும்.
1: எத்தனை மகனுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அது வந்து உங்களுக்கு ஃபுட்பால் ஏன் பிடிக்கும்?
2: ஃபுட்பால்
1: வந்து சின்ன சின்ன விளையாடுவாங்க, அதனால சும்மா சின்ன நீங்க ஃபுட்பால் சொல்லி தருவீங்களா இருக்காது கேட்டா? ஓகே, அந்த அளவுக்கு அது நீங்களும் விளையாட தெரிஞ்சுக்கோ. பாண்டி பீச்ல வந்து என்ன நல்லா சாப்பிட்டீங்க? பாண்டி பீச் நாளா பாண்டி பீச் சாப்பிட தான் வருவீங்க அப்படின்னா?
2: ஆமா.
1: பாண்டி பீச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: எங்க
1: அம்மாலாம் வந்து பீச் வர அம்மாலாம் இப்ப வந்து மாடர்னா மாட்டீங்க நினைக்கிறேன். எங்க அம்மா எல்லாம் ஐஸ்கிரீம் அடிப்பாங்க. நீங்க மழை டைம்ல
2: அப்பெல்லாம் டாக்டரே இல்ல, இப்ப நிறைய டாக்டர் இருக்காங்க.
1: நிறைய பீச் இருக்குல்ல சார், உங்களுக்கு பாண்டில எந்த பீச் இருக்கும்? உங்க பேர் சைமன். சைமன், உங்களுக்கு பாண்டிச்சேரி பீச்ல என்ன ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு வந்து மெரினா பீச்ல வந்து அந்த பார்க் பிடிக்கும்.
1: பார்க்
2: பிடிக்கும். அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுறேன்.
1: ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு

0: அந்த ட்ரெயின்ல போங்க, அதெல்லாம்
1: போயிருக்கீங்க.
0: என்ன பிடிக்கும்?
1: நடந்து வாக் பண்றதுக்கு பிடிக்கும்.
0: இந்த மண்ணில விளையாடுவோம். ஒரு அப்பாவும் ஒரு பையனும் என்ன பண்றாங்க அப்படின்னா சர்க்கஸ்க்கு போறாங்க. சர்க்கஸ்ல கூட்டம் அதிகமானவனே அப்பாவுக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா மயக்கம் வந்து ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போறாங்க. பையனையும் அப்பாவையும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்தா அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து இப்ப ஏன் பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்லிருப்பாங்க? அப்பா தான் வந்து மயக்கத்துல இருக்காரு சார்.
1: அங்க சொன்னவங்க அவனோட ரிலேஷன் வந்திருப்பாங்க.
0: ரிலேஷன் எப்படி பையன் சொல்லுவாங்க? நீங்க
1: கேட்டீங்க
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்டா சொல்லுங்க. அந்த பையனுடைய ஒரு யானை வந்து என்ன பண்றாங்க கட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு கால கட்டி இருக்காங்க, அதுக்கு ஒரு 20 லிட்டர் தூரத்துல அதோடைய சாப்பாடை வச்சிருக்காங்க. யானை எப்படி போய் சாப்பிடும்?
1: எப்படி சாப்பிடும்? நடந்து போய் தான் சாப்பிடும்.
0: விளையாடலாமா?
1: என்ன
0: பண்ணிதான் சொல்லணும்? டென்னுக்கு அப்புறம் பரவாயில்ல, சூப்பரா விளையாடுங்க, சூப்பரா விளையாடுங்க. சொல்லுங்க.
1: சாப்பிடல
0: என்ன சாப்பாடு உங்களுக்கு? என்ன சாப்பிட்டு ரொம்ப
1: பிடிக்கும்?
0: நீங்களும் தொடர்ந்து பாண்டி மெரினா பீச்ல இங்க கூட வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அழகா இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. நானும் இங்க பயங்கரமா ரசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு பாட்டு கேட்டு ரசிச்சுட்டு வந்துருங்க.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம ஷோ பாத்தீங்க அப்படின்னா மெரினா பீச்ல இருந்த நம்ம ஆர்ஜே அந்த்வான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரோட மீண்டும் இணையலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஷோவோடைய லாஸ்ட் எண்டிங் டைம் வந்துருந்தேன் சொல்ல, கடந்த ஒரு மணி நேரமா நம்ம அலையோடு விளையாடு பாண்டி மெரினால இருந்து ரொம்ப சூப்பராகவே போச்சுங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசினா எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா, நம்ம கேட்கிற கேள்விக்கும் நம்ம கொடுக்குற கேம்ஸ்க்கும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் என்ஜாய் பண்றதுக்காக எதுக்காக எல்லாம் பீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டாங்க. நிறைய நம்மளுக்கு வந்து சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆன் ஸ்பாட்ல கவிதை எல்லாம் அடிச்சாங்க, சூப்பரா பேசினாங்க. நம்ம கேட்கிற எதுக்குமே வந்து எக்ஸிடேட் ஆகாம ஜாலியா நம்ம கூட வெயிட் பண்ணாங்க. நீங்களும் தொடர்ந்து பேசும் பிரெயின்ல கேட்டுக்கிட்டே இருங்க, நிறைய பாடல்கள் நிறைய விஷயங்களை பிரெயின்போட கேட்டுக்கிருந்தீங்க. ரெயின்போ பொதுவாய் இன்னும் 2.8.
1: Thank you, Antoine.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். UAE அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹியானை அவர் சந்தித்து எரிசக்தி ஒத்துழைப்பு உட்பட இருதரப்பு உறவுகள் குறித்தும் பரஸ்பர அக்கறையுள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விவாதிக்கிறார். இருதரப்பு உறவுகளை வலுவான அரசியல், கலாச்சார மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புடன் கூடிய தந்திரோபாய கூட்டாண்மையாக மேம்படுத்துவது குறித்தும் விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான உறவுகளில் எரிசக்தி ஒத்துழைப்பு முக்கிய தூணாக திகழ்வதும் கடந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 11% அந்நாட்டிலிருந்து பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் 5 நாடுகள் பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பயணத்தின் 2ம் கட்டமாக அபுதாபியிலிருந்து இன்றே நெதர்லாந்து செல்கிறார். நெதர்லாந்து மன்னர் திரு வில்லம் அலெக்சாண்டர், ராணி மேக்சிமா, பிரதமர் ராப் ஜெட்டன் ஆகியோரை அவர் சந்திக்கிறார். பாதுகாப்பு, பசுமை, ஹைட்ரஜன், செமிகண்டக்டர் உட்பட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக பிரதமரின் நெதர்லாந்து பயணம் அமைகிறது. நெதர்லாந்தை தொடர்ந்து பிரதமர் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்வீடனுக்கும் 18ம் தேதி நார்வே நாட்டிற்கும் பயணம் மேற்கொள்கிறார். ஸ்வீடனில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லேயனுடன் இணைந்து ஐரோப்பிய வர்த்தக தலைவர்கள் கூட்டத்திலும், நார்வேயில் 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 19ம் தேதி இத்தாலி சென்று அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மத்ரெல்லா உள்ளிட்ட தலைவர்களை சந்திப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: சீர்திருத்தங்களுடன் கூடிய திறம்பட்ட பலதரப்பு ஒத்துழைப்பு என்னும் குறிக்கோளை எட்டுவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியாவின் உறுதிப்பாடு தொடர்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் 2ம் நாளான இன்று திறந்த நிலை அமர்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், பலதரப்பு அமைப்புகளில் உலகின் நடப்பு யதார்த்தங்களுக்கு ஏற்ப சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், குறிப்பாக சர்வதேச நிதி கட்டமைப்பில் சீர்திருத்தங்களுக்கு அவசர தேவை இருப்பதாகவும் கூறினார். தனிப்பட்ட நாடுகளின் இறையாண்மை, நில ஒருமைப்பாடு மற்றும் பிரத்யேக தேவைகளை மதிக்கும் அதே வேளை, ஒவ்வொரு நாடும் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் அமைய வேண்டும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே ஈரான், கியூபா, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அவர் சந்தித்து பேசினார். எதிரிகளை அவர்கள் அறியா வண்ணம் சென்று தாக்க வல்ல ஸ்டீல் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் பரிசோதனை வசதிகளை உள்ளடக்கிய அதிநவீன AMCA மையத்தை இன்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இனியும் மற்றவர்களை நம்பியிருக்க முடியாது என்றும், தேசிய பாதுகாப்பிற்கு அடிப்படை சுயசார்புதான் என்றும் விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1.42 லட்சம் கோடி ரூபாயாகவும், இத்துறையின் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாயாகவும் அதிகரித்திருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நீட் UG மறுதேர்வு June 21ம் தேதி நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை இன்று அறிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் வெளியாகும் தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இம்மாதம் 3ம் தேதி நடைபெற்ற நீட் UG நுழைவுத் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான குற்றச்சாட்டின் பேரில் பின்னர் ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களின் நலனுக்கே அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நீட் UG

0: தேர்வு எழுதும் மாணவர்கள் அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள் தேர்வு கூட அனுமதி சீட்டு பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு முதல் நீட் யுஜி தேர்வு ஓஎம்ஆர் விடைத்தாளுக்கு பதிலாக கணினி வழி தேர்வாக நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேற்காசிய பிணக்குகளை தொடர்ந்து ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வை சமாளிக்க உலகமே போராடும் நிலையில் இந்தியாவில் அந்நிலை இல்லை என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சமூக ஊடக பதிவு குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பல்வேறு நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 20 முதல் சுமார் 100% வரை உயர்ந்த நிலையில் இந்தியாவில் மட்டுமே பெட்ரோல் விலை உயர்வு 3.2% அளவிலும் டீசல் விலை உயர்வு 3.4% அளவிலும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சர்வதேச சந்தையில் விலை நிலவரங்கள் தீவிரமடைந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100 தாண்டி அதிகரித்த நிலையிலும் இந்தியாவின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் பல வாரங்களுக்கு பெரும் இழப்பை தாங்களே ஏற்றுக்கொண்டு பொருளாதார அழுத்தம் மற்றும் பண வீக்கத்திலிருந்து மக்களை பாதுகாத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை, மக்கள் நலன் இரண்டையும் ஒருசேர பராமரிப்பதில் இந்தியா பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் தொடர்ந்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.
0: புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக முறைப்படி பதவியேற்ற பின்னர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் 18ஆம் தேதி முதல் June 1ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொது நுழைவுத் தேர்வு June 14ஆம் தேதி நடைபெறும். பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர விரும்புவோர் சென்டாக் இணையதளம் மூலம் முதலில் நீட் அல்லாத படிப்புகளுக்கும் பின்னர் தனியாக பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கும் 2 முறை விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக வீடுகள் மற்றும் கட்டிடங்களை பட்டியலிடும் பணிகள் தொடங்க இருப்பதை முன்னிட்டு காரைக்காலில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுய கணக்கெடுப்பு விவரங்களை பொதுமக்கள் இணையதளம் மூலம் பதிவு செய்யும் நடைமுறைகள் குறித்தும் இதுகுறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பது குறித்தும் அதிகாரிகளுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் சுய கணக்கெடுப்பு பணிகளை 100% முழுமையாக எட்ட அனைத்து துறை தலைவர்களும் தொடர்புடைய அலுவலர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உட்பட உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் பகுதி மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொண்டு தங்கள் பகுதி சார்ந்த சட்டம், ஒழுங்கு மற்றும் இதர கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கலாம் என்றும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி பருவமழை கேரளத்தை எட்டக்கூடும் என்றும் இக்கணிப்பில் முன்பின் 4 நாள் தவறு நேரலாம் என்றும் இந்திய வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளது. கேரளத்தில் June 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்குவதே வழக்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நேற்று வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது. இன்றைய தினம் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழகத்தின் கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றடைந்துள்ளார். பலதரப்பு அமைப்புகளில் சீர்திருத்தம் கொண்டு வருவதில்

கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியாதான் எண்ணெய் விலை உயர்வை திறம்பட்ட முறையில் சமாளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: நேரம் 6:21:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணுமா? அப்ப உடனே போன் எடுத்து 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கலாம். நேர்களின் விருப்பம் மனம் விரும்புதே. இதே வெளியூர் நேர்களா இருந்து செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டியனையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்பரை மறுபடியும் சொல்றேன், 2271760 மற்றும் 2275230. இப்போ ஃபர்ஸ்டா ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விருப்ப பாடல் வேணும்?
1: பழனி திரைப்படத்துல இருந்து அடி திருவாரூர் தேரு பக்கம் வாடி அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு, ஓகே. ஏன் இந்த பாட்டு?
1: ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு, உற்சாகமா இருக்கும், மாலை நேரத்தில்
0: உற்சாகமா இருக்கும். அது ஃபர்ஸ்டே வந்து நம்ம கேட்கும் போது ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஆயிடும் அப்படின்றதுக்காக இந்த பாட்டு கேக்குறீங்களே,
1: அப்படிதானே?
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 6:28:23. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: காண்டீபன்.
0: காண்டீபன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தர்மதுரை பத்துல இருந்து மேடம்.
0: நன்றி.

0: நேரம் 6:34 நிமிடம் 28 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியில ஆப்பிளே கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருக்கு.
0: ரொம்ப நன்றி சார்.

0: இப்ப வந்து எனக்கு மனம் விரும்புதை நிகழ்ச்சியில வந்து தாமரை பரணி என்ற படத்துல இருந்து கருப்பான கையால் என்ன போடுச்சு அப்படின்ற பாட்டு தாங்க.
1: ஓகே சார், இன்னும் ஒரு லைன் பாடுங்களா, அப்பதான் விடுவேன்.
0: கருப்பான கையால என்ன பிடிச்சா காதல் என் காதல்
1: பூ பூக்குதமா. ஓகே சார், சூப்பர். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
0: நன்றி.
1: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் கால் பண்ணுங்க. நீங்கள் வந்து லேண்ட்லைன் மூலியமா இல்லைன்னா செல்போன் மூலியமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறியீட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 6:39 எஃப் எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: தற்கண்டு பாகாய் கணீரசன் தேனாய் காற்றலையில் கதை படைத்துக் கொண்டிருக்கும் காயத்ரி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: வணக்கம் சார், வணக்கம். உங்களுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: பம்பாயில இருந்து உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடும் ஒரு அருமையான பாடல். நரம்பிழந்த வீணையில் நாதம் இல்லை, நீ சுரமிழந்த வேளையில் கீதம் இல்லை, நீ மௌனமாகி இருக்கும் வேளை நான் மரணமாகி கிடக்கும் வேளை, ஒலி அலை என வந்து என்னை உயிர்ப்பிப்பாய உயிரே.
0: கண்டிப்பா,
1: நன்றி மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: 6:47. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பவுனகிரிலிருந்து வீரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கேன் சார். வீரமணி சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பொம்மைக்குட்டி அம்மாவில இருந்து குயிலே குயிலே கிழக்கா.
0: ஓகே, ஏன் இந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா?
1: வயசு ரொம்ப நல்லா இருக்கும் மேம். லேடி சாங். எனக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓ, பொம்மை பிடிக்கும், அது மாதிரி சித்ராமா வாய்ஸும் பிடிக்கும்ன்றதால இந்த பாட்டு. ஓகே ஓகே, சரி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணி
1: ஓகே மேம். தேங்க்யூ மேம்.
0: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃப்ரம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275233 என்ற எண்களில் கால் பண்ணுங்க. லேண்ட்லைன்லேருந்து இல்லைனா செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 6:54. FM ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
4: பாபு சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
5: இன்னைக்கு உலக குடும்ப தினம், அதனால பாண்டவர் பூமி படத்திலிருந்து அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள்.
4: ஓகே, நீங்க வந்து உலக குடும்ப தினத்துக்காக இந்த பாடல் கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய்
5: பண்ணுங்க. நன்றி நன்றி
4: நன்றி சார், நன்றி. நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை FM ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல.
6: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே

சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: தொடர்வது இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை சந்தித்து உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் தடையின்றி பாதுகாப்பாக செல்வதற்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். அவர் தமது பயணத்தின் 2ம் கட்டமாக இன்றே நெதர்லாந்து செல்கிறார். சீர்திருத்தங்களுடன் கூடிய திறம்பட்ட பலதரப்பு ஒத்துழைப்பு என்னும் குறிக்கோளை எட்டுவதில் கூட்டாண்மை நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியாவின் உறுதிப்பாடு தொடர்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் 2ம் நாளான இன்று திறந்த நிலை அமர்வு ஒன்றில் அவர் உரையாற்றினார். எதிரிகளை அவர்கள் அறியாமனும் சென்று தாக்கவல்ல ஸ்டீல் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் பரிசோதனை வசதிகளை உள்ளடக்கிய அதிநவீன AMCA மையத்தை இன்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பிற்கு அடிப்படை சுயசார்புதான் என்று விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவுத் தேர்வில் பங்கேற்க வரும் 18ம் தேதி முதல் June 1ம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் நடைபெறும் போட்டியில் லக்னோ சென்னை அணிகள் மோதவுள்ளன. காமன்வெல்த் 2026 விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் உயர்நிலைக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 7:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, நேயர்களின் விருப்பம் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வன்னியப்பாளையத்திலிருந்து ரமேஷ் பேசுறேங்க.
0: ரமேஷ் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: இது நம்ம படத்திலிருந்து சங்கீதம் பாட ஞானம் உள்ள வருது வேண்டும் ஒரு அற்புதமான பாட்டுங்க.
0: ஓகே சார், எதுக்காக இந்த பாடல்?
1: பாட்டு பாக்கியராஜ் சேமிச்சிருப்பாரு, அதனால எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: இந்த பாட்டு போட்டீங்கன்னா நேரில் சந்தோஷப்படுவோம்.
0: ஓகே, நீ சந்தோஷப்படுங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி. நன்றி சார்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சைபோலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களை, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயார்

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: சைபோரின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களை, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று 7:30 உழவர் உலகம். சிறுதானியங்கள் மற்றும் மரபு வகை அரிசிகளில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்து சின்னசேலம் மூங்கில்பாடி உழவர் ஜி பாரிவேல் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
0: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேரம் 7:11 FM ரெயின்போவின் மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், தமிழ்ச்செல்வி.
1: சேதராப்பட்டிலேருந்து தமிழ் செல்வி பேசுறீங்க. ஓகே, அதே இவ்வளவு மெதுவா சொல்றீங்க. ஓஹோ, சரி சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: சேரன் பாண்டியன் படத்திலிருந்து செம்பநாத்து சரிகாச்சி மச்சா செல்லு தவிது அங்கம் பூரா, அந்த பாட்டு.
1: ஓகே, சூப்பர். பாடியே காமிச்சிட்டீங்க. பாடி காமிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிரிப்பு வேற, அழகா.
3: அதுதான்
1: தமிழ்ச்செல்வி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணிட்டு நன்றி.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு முகமது பின் ஜயத் அல் நஹியானுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இந்தியாவில் 47,970 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் செய்யப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் போர் விமான உற்பத்தி பிரிவுக்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். 2014 பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 46,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்ததாகவும் தற்போது இது 154,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இதில் முக்கிய பங்கு வகித்ததாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பை எட்டுவதில் ஆந்திர மாநிலம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பெட்ரோலியத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். குருகிராமில் உள்ள பெட்ரோலிய மேலாண்மை மையத்தில் நடைபெற்ற கலந்தாலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். விமான எரிபொருள் விலைக்கான மதிப்பு கூட்டு வரியை மகாராஷ்டிரா அரசு குறைத்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 18% இருந்த மதிப்பு கூட்டு வரி இன்று முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மகாராஷ்டிர முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக பல்வேறு நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாக குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வு காரணமாகத்தான் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். இருப்பினும் இப்பிரச்சினையில் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக 90% சுமையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இப்போட்டியில் இந்தியா சாதனை படைக்க சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஜூலை 23 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவை செயலகத்திற்கு குறைந்தது 3 முன்னதாகவே தகவல் தெரிவித்துவிட்டு உறுப்பினர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விதி செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். சட்டத்தை மதித்து அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 2004 தொடங்கி இதுவரை 54 வெளிநாட்டு பயணங்களை திரு ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

தொடர்ச்சியான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் மக்களுக்கு விடுத்த 7 வேண்டுகோள்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஐநாவிலும் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சர்வதேச நிதி மற்றும் வர்த்தக முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 13.6% அதிகமாகும் என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விண்வெளித்துறை தொடர்பான உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் விண்வெளித்துறையின் வளர்ச்சிக்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற பாரம்பரியத்தை வடிவமைப்பதில் முதலாவது மக்களவைத் தலைவர் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் முக்கிய பங்கு வகித்ததாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். 1952 இதே நாளில் கணேஷ் வாசுதேவ் மௌலங்கர் பதவியேற்றதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்றும் கூட அவரது சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் 3 IPS அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் முறையாக பணியாற்றவில்லை என்று கூறி இவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இவர்கள் மீது துறை ரீதியிலான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட பயிற்சி மருத்துவரின் பெற்றோருக்கு பணம் கொடுக்க முயற்சித்தது, அரசின் ஒப்புதல் இல்லாமல் செய்தியாளர் சந்திப்பை நடத்தியது போன்ற புகார்கள் இவர்கள் மீது உள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் தொடர்பான எந்தவொரு பிரச்சினைக்கும் ராணுவ ரீதியிலான நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக அனைத்து கப்பல்களும் செல்வதற்கு உதவிட ஈரான் தயாராக உள்ளதாக கூறிய அவர், இருப்பினும் தற்போதைய சூழல் அதற்கு உகந்ததாக இல்லை என்றும் தெரிவித்தார். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கூறினார். இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஈரான் வரவேற்பதாக திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்தார். பாகிஸ்தானில் 9 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட பஜோர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 9 பேர் உயிரிழந்தனர். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 69 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-9 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பசா ஆன் பணச்சேட்டை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் ரிமஸ் என்ஜியை வென்றார். இப்பிரிவில் ரவுனக் சௌஹான், சதீஷ்குமார், ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சூர்யா கரிஷ்மா தமிரி, தஸ்னிமிர் ஆகியோர் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா பிரான்சின் அலெரிசா விரோஸ்ஜா இடையேயான முதல் சுற்று ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களில் இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்டும் கையெழுத்திட்டுள்ளன. பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி 76,94,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. மேற்காசியாவில் அமைதி திரும்ப இந்தியா மேற்கொள்ளும் எந்த ஒரு நடவடிக்கையும் வரவேற்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜிந்தர் கவுர் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் வருமுதே. நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 2271760 மற்றும் 2275230 என்ற எண்களில் கால் பண்ணலாம். செல்போன் மூலமா கூப்பிடுறவங்க, லேண்ட்லைன்லேருந்து கூப்பிடுறவங்க 0433 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: நான் தென்பேருந்து கணேஷ் ராஜா பேசுறேன்.
0: ஓகே சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: படம் பல்லாண்டு வாழ்க, பாடல் வந்து சொர்க்கத்தின் திறப்பு விழா.
0: ஓகே,
3: பாடல் ஒளிபரப்பு.
0: ஓகே சார், ஏன் இந்த பாடல் தான் நான் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
3: நன்றிமா, நன்றி.
0: நன்றி சார்.

நேரம் 7:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, நேயர்களின் விருப்பம். இந்த நிகழ்ச்சி மனம்

0: முதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே அபு சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வால்டர் வெற்றிவேல், பாடல் பூங்காற்று இங்கே வந்து வாட்ட. அந்த பாடல் கேட்கறதுக்கு காரணம் மேடம், நாளை நமது திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியில ஆகாஷவாணிக்கு 88வது ஆண்டு பிறந்த நாள் மேடம். அத சம்பந்தமா அந்த பாடல் கேட்கறேன் மேடம்.
0: ஓகே சார், சூப்பர். அதை ஞாபகம் வச்சுட்டு நீங்க எங்களுக்காக பாட்டு டெடிகேட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆனா ஒவ்வொரு ஆண்டு அந்த வானொலிக்கு கடிதம் அனுப்பினிருக்கு மேடம், வாழ்த்து கடிதம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

0: நேரம் 7:36 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சி வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாடலிடம் சொல்லுங்க?
1: எனக்கு தெரி இந்த திரைப்படத்தின் பெயர். ஸ்ரீராம் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல என் இனிய தனிமையு இந்த சாங்கோட மியூசிக் லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். சாங் எழுதுறீங்களா மேம்?
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: கால் பண்ணதுக்கு நன்றி.

0: நேரம் 7:42. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க பேசுறீங்க?
1: ஈரா முருகன், இளமங்கலம்.
0: இளமங்கலம்,
1: வணக்கம்.
0: ஓகே, இரவு வணக்கம் சார். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பாடல் வந்து விடுதலை. பாடல் வந்து நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க, அம்மம்மா இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்க.
0: சூப்பர், பாடியே காமிச்சிட்டீங்க. ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம்,
0: நன்றி. டெய்லி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் 2271770 என்ற எண்கள்ல 2271760 மற்றும் 2275230 என்ற எண்கள்ல

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:49. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எப்படி?
0: நல்லா இருக்கேன். நீங்க யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் பர்வீன், திருவண்ணாமலை.
0: ஓகே பர்வீன் மேடம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சொல்லக்கூடிய மனசு படத்துல இருந்து மொழி இன்பத்தேன்மை அந்த பாட்டு வேணும்.
0: அந்த பாட்டு வேணுமா? ஏன் அந்த பாட்டு?
1: அது கொஞ்சம் அமைதியா போகும்ல, அழகா இருக்கும் மியூசிக்.
0: அமைதியா?
1: ஆமா,
0: நன்றி.

0: நேரம் 7:55. எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நிறைவாக வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கொம்பாக்கத்திலிருந்து சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து தேன் கூடு நல்ல தேன் கூடு, அந்த பாட்டு போடுங்க.
0: ஏன் இந்த பாடல்?
1: இந்த மழைக்கு இதமா இருக்கு அந்த பாட்டு கேட்டேன்.
0: ஓ, மழைக்கு இதமா இருக்கு இந்த பாட்டு, அதனால இந்த பாட்டு எனக்கு வேணுங்க அப்படிங்கிறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, சூப்பர், நிறைவா வந்திருக்கீங்க, சூப்பரா பாட்டு கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: நன்றி.

விழி. உலகளாவிய ஆளுகையில் சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்றம் கொண்டு வருவதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. புதுடெல்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சக கூட்டத்தின் முடிவுகள் குறித்து இன்று வெளியிடப்பட்ட ஆவணத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பில் மக்கள் மற்றும் மானுடத்தை முன்னிறுத்தும் வகையிலான இந்தியாவின் அணுகுமுறை உறுப்பு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்றும் உறுப்பு நாடுகள் கூறியுள்ளன. 5 நாடுகளுக்கான 6 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று UAE தலைநகர் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யானை சந்தித்து உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் தடையின்றி பாதுகாப்பாக செல்வதற்கு இந்தியாவின் ஆதரவை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். அவர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்றே நெதர்லாந்து செல்கிறார். எதிரிகளை அவர்கள் அறியா வண்ணம் சென்று தாக்கவல்ல ஸ்டீல்த் ரக போர் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் திட்டத்திற்கு தேவையான ஒருங்கிணைப்பு, மேம்பாடு மற்றும் பரிசோதனை வசதிகளை உள்ளடக்கிய அதிநவீன AMCA மையத்தை இன்று ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். தேசிய பாதுகாப்பிற்கு அடிப்படை சுயசார்புதான் என்று விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். புதுச்சேரியில் உப்பளம் தொகுதி அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் மாநில செயலருமான திரு அன்பழகன் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சட்டப்பேரவை செயலர் இன்று வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் 18ஆம் தேதி முதல் June 1ஆம் தேதி வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தொடங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் இன்று லக்னோவில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த லக்னோ அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட சென்னை அணி சற்று முன்வரை 4.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 32 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. சைமாலின் என்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 to 11:00 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
4: என்னமோ ஏதோ எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: morning performance at the 11th Sanda World Cup, winning 2 gold, 1 silver, and 2 bronze medals in Macau. The women athletes in particular put up a stellar display by securing both gold medals from the 6-member contingent. In the women's 75-kilogram category, Border Security Force athlete Shivani defeated a Russian opponent to clinch the gold medal. Aparna also produced a brilliant performance in the 52-kilogram category to secure India's second gold medal. In the 48-kilogram category, Indian Air Force athlete Kushal Kumar claimed silver medal. At the Asian Under-17 Boxing Championships, Indian young boxers concluded their historic campaign today by winning 2 golds and 7 silver medals in Tashkent, Uzbekistan. India also bagged 8 bronze medals in the Under-17 category. With this, the total number of medals won by the boys and girls teams of the country combined reached 17 in this category. Earlier in the Asian Under-15 Boxing Championships, India won a total of 27 medals, including 9 gold, 6 silver and 12 bronze medals. In Asian Weightlifting Championships, Harjinder Kaur won bronze medal in the women's 69-kilogram category snatch event by lifting 96-kilogram in Gandhinagar today. Harjinder also lifted 121-kilogram in the clean and jerk event and finished 4th overall with a total lift of 217-kilogram. In Thailand Open Badminton, India's top men's doubles pair of Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advanced to the semifinals in Bangkok. They defeated Japanese pair of Takumi Nomura and Yuichi Shimogami in straight games in the quarterfinal match today. However, PV Sindhu and Lakshya Sen lost the singles quarterfinal matches. In IPL cricket, Chennai Super Kings were 153 for 5 in 18 overs against Lucknow Super Giants in Lucknow when reports last came in. Earlier, Lucknow Super Giants won the toss and opted to field. The sacred Piprawa relics of Lord Buddha were accorded an emotional farewell at the Leh airport today after the conclusion of a 14-day long grand exposition in Ladakh. Over 1 lakh devotees paid obeisance to the holy relics, making it one of the largest spiritual gatherings organized in the Union Territory. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi reaffirms India's support for safe and uninterrupted navigation through Strait of Hormuz for regional stability and energy security. BRICS foreign ministers call for democratic global governance and stronger multilateral action on peace and climate challenges. CBI arrests one of the kingpins in NEET UG 2026 paper leak case. West Bengal government suspends 3 IPS officers in connection with RG Kaur rape and murder case. Indian Ushu team bags 2 gold, 1 silver, and 2 bronze medals at Sanda World Cup in Macau. And India concludes Asian Under-17 Boxing Championships with historic 2 gold and 7 silver medals at Tashkent. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் துணை மருத்துவ படிப்புகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கூடுதல் மருத்துவ கல்வி இயக்குநர் டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம்.
4: நல்ல சுகாதார கட்டமைப்பை உருவாக்குறதுல வந்து மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த எஜுகேஷனை வந்து வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அப்படின்றது என்ன சார்? ஏன்னா படிப்பு மட்டும் அவங்க கற்றுக்கல, அங்கே வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது சார்?
5: அதாவது ஒரு நோயாளி வந்து மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது நம்ம எல்லா நோயாளியும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் அதுதான் சொல்லுவேன், பேஷண்ட் உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவர்கள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 100% உண்மைன்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து, நான் ஒரு பீடியாட்ரிஷியன் அடிப்படையில் அதனால் நான் சொல்லுவேன், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஆள், 24 மணி நேரம் அந்த குழந்தையை பார்த்துட்டு என் குழந்தைக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் இட் இஸ் அப்நார்மல், சம்திங் அப்நார்மல், யூ ஹவ் டு அட்டெண்ட்.
4: மக்கள் எதிர்பார்ப்பாங்க சார் என்னன்னா, டாக்டர் நர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்க சொல்றது எல்லாத்தையும் பொறுமையா கேட்கணும். முதல்ல இவங்களுக்குலாம் இருக்க வேண்டிய ஒரு பெரிய குணமா அந்த பொறுமைன்ற விஷயத்தான் பாக்குறோம்னு நினைக்கிறேன்.
5: கட்டாயம், அதாவது இன்முகத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட யார் பேசுறாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ப்ரைவேட் பிராக்டிஸ்ங்கிறது வந்து பெரிய கம்பசூஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க சொல்றதை நான் வாங்கணும், நீங்கள் கேட்டுட்டு அதுக்கான தீர்வு நான் பிறகு நான் வந்து என்னால் கொடுத்து சரியாக கொடுக்க முடியலன்னா கூட நீங்கள் சொல்கிறத நான் ரிசீவ் பண்ணுற ரிசீவ்

0: எண்ணில் நான் ப்ராப்பராக இருந்துட்டேன்னா என்னுடைய தனியார் மருத்துவமனையில் நான் பார்க்கின்ற எண்ணிக்கை வந்து கூட்டிகிட்டே போகும். இதை நான் கண் கூட பார்த்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். நான் வந்து முதல்வராக பதவியேற்கும் முன்பு 127 கேஸ் பார்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளினிக் முடிச்சுட்டு வந்தேன். அந்தளவு நோயாளிகள் வந்து வருவாங்க. தே ஆர் ஆல்வேஸ் கரெக்டுன்னு 100% கரெக்ட். ஏன்னா அதே தாய் வந்து அந்த குழந்தை நலமாக இருக்கும்பொழுது அது சிரித்து பேசிகிட்டு இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், இந்த மதர் இஸ் நாட் ஹாப்பி, சம்திங் இஸ் கோயிங் ராங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த பேராமெடிக்கல் கோர்ஸுக்கும் அது டியூ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செவிலியராக நீங்கள் பயிற்சி எடுக்கணும் வச்சிங்க, அந்த செவிலியர் வந்து கொஞ்சம் முகத்தை கட்டிட்டான்னு வச்சிங்களேன், அந்த என்டையர் இதுவுமே நீங்கள் பேஷண்ட்டை டிசார்ஜ் வாங்கி போயிடும்.
1: ஆமாம், வந்து சரியாக பேசலை,
0: ரொம்ப முறைக்கிறாங்க,
1: கொடுத்தாலுமே அதை வந்து அவங்க அப்படின் மாட்டாங்க.
0: ஆனால் நான் வந்து எல்லாரும் சொல்ல முடியாது, அவங்க பணி சுமையின் காரணமாக கூட ஒரு சில நேரங்களில் தடித்த வார்த்தைகளையோ அல்லது ஒரு டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பேஷண்ட் தான்.
1: ஆமாம்,
0: அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நாம வந்து
1: பாதிக்கப்படுமா
0: செகண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நர்சஸ். அதனால நர்சஸ்க்கு நான் சொல்லும் போதில் என்ன சொல்லுவேன்னா, 1000 விஷயங்கள் இருக்கும் வீட்டில், உங்களுக்கு பல மனசூழல் இருக்கும், ஒரு நர்ஸ் வந்து 40 பேஷண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். எதுவாக இருந்தாலும் இன்முகத்துடன் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுளினுடைய ஆசீர்வாதம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்லுவேன். அது எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி தான் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இசிஜி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இசிஜி எடுத்து மாற்றுக்கருத்தை கிடையாது.
1: அதே மாதிரி நீங்க வந்து குறிப்பிட்டீங்கல்ல சார், ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பாங்க. சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயம் பட்டிருக்கு, அதுக்கு வந்து கட்டுக்கட்ட போகிறாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறாங்கன்னா கூட அப்போ கூட அவங்கள வந்து எப்படி இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த காயத்துக்கு மட்டும் மருந்து போடுறது இல்லாமல் ஒரு 4 வாரத்தை வந்து நல்லபடியாக பேசினா அவங்களுக்கு அந்த வலி கூட தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் நர்சஸாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்ல வராங்க, அப்போது அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அந்த மாத்திரையே பிடிக்கலனா கூட அவங்க சொல்கிற வார்த்தையில் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்களையும் பார்க்குறோம். இன்னொன்று, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்லாம் வந்து சொன்னீங்க, அதுக்கான படிப்புகள் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, அவங்களுடைய ரோல் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
0: அதாவது அந்த தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹால் இருக்கும், அதில் அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு பயத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். உள்ள தியேட்டருக்குள்ளே போக
1: போகிறோம்,
0: அவங்களுக்கு அந்த தியேட்டர் ட்ரெஸ்லாம் போட்டிருப்பாங்க,
1: அதுலேயே பாதி பயம்
0: அப்படியே உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு பயம் தான் சகோதரம். அப்போ அவங்கள கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் பாய்ஸு, தியேட்டர் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் உள்ளே கொண்டு போகும்போது நர்சஸ் பேசுறது, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சர்ஜரி வந்து நீங்கள் ஒரு சிஸ்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஒரு ஹெர்னியா ஆப்ரேஷன், இப்போ இதெல்லாம் ஒரு டாக்டருங்க டெய்லி ஒரு 100 பண்ணுறது, இப்போ இதில் ஒரு 50 பண்ணுறது, இப்போ அந்த கேசஸ் இதில் வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது, நீ தைரியமாக போயிட்டு தைரியமாக வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் அவங்க கொடுக்கும்போது அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே அவங்க வந்து மிக உன்னிப்பாக கவனிப்பாங்க, அதை உள்வாங்கிப்பாங்க. வர கடலிங் எஃபெக்டும் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கோர்ஸ் நம்ம படித்தாலும் இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டிஃபிகல்ட் பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவேன்னா, நான் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டில் சில பேர் வந்து இந்த ஆல்கஹால் கன்சம்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தா இன்ஹபிரேட்டட் ஸ்டேட்டில் இருப்பாங்க, அவங்க அடிபட்டு வந்திருப்பாங்க, வந்தோன்னா அவங்க கண்ணாமனான்னு பேசிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்ட முடியாது.
1: நிச்சயமாக சார்,
0: இப்போ நம்ம போயிட்டு அவங்க இனியும் திட்டுறான் அப்படி திட்டுறான்னு சொல்லி நம்ம பேசிட்டு முடியாது. சி, அவன் இந்த ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரது, அவங்களுக்கு வேண்டிய முதல் உதவிகளை முதல்ல செய்யணும் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்ஜுரி ஆயிருக்கு, ஸ்க்ராச் ஆகி ரத்தம் வந்துட்டு இருக்கு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ரே எடுப்பாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது ஃப்ராக்சர் இல்லை, ஃப்ராக்சர் இல்லைனா நம்ம ஃப்ரீ. ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவனுக்கு வந்து பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்பது தான் டாக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அதை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், உன்னை பொறுத்தவரையிலும் உனக்கு ஃப்ராக்சர் இல்லை, நீ வந்து சர்ஜரி தேவை கிடையாதுன்னு முடிவு பண்ணுறேன். கிரீவியஸ் இன்ஜுரியா இல்லைங்கிறது அவனோட சிம்பிள் இன்ஜுரி, கிரீவியஸ் சிம்பிள் இன்ஜுரி தான். பட் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ஜுரிஸ் மிகப்பெரிய இன்ஜுரி, ரத்தம் வந்துட்டு இருக்குது, ஸ்க்ராச் ஆகிட்டு இருக்குது, எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல, இதுதானே முக்கியம். அதனால நீ அதை முதல்ல அட்டன் பண்ணினாதான் நீ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். அதில் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, நான் ரவுண்ட்ஸ் காலையில் 7:30 போகும்போது நான் இதை பார்த்துட்டே போவேன், எல்லா இடத்துலையும் நான் போயிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும், சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க, அடுத்து இன்னொரு முறை ஆனாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் தெரிய வரணுன்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்களை கரெக்ட் பண்ணும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் நர்ஸ் ஆகும், சக்ஸஸ்ஃபுல் பேராமெடிக்கல் ஸ்டாஃப் ஆகும் வருவாங்கன்றதுல இதுவே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பாருங்கள், அவங்க ட்ரையஜிங் பண்ணுவாங்க, இந்த ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்லாம் கோர்ஸ்லாம் இருக்குது, அவங்க வந்து வந்த உடனே அந்த வைட்டல் பேல உட்காந்து அவங்களோட பிளட் ப்ரெஷர், பிபி, அப்புறம் பல்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு டச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நீங்கள் பெறுவீங்க, உங்களுக்குமே ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பேஷண்ட்.

0: நல்லாயிட்டு போறாங்க.
1: நிச்சயமா
0: அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம்.
1: அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து கடவுளுக்கு நிகரா பாக்குறது வந்து மருத்துவர்களை தான், அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த வியாதியிலிருந்து குணமடைஞ்சு அந்த மருத்துவர்கிட்ட பேசுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளே நேரில் வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய இந்த படிப்புல படிக்கிறவங்களையும் பார்க்குறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் சார். இப்போ நிறைய பேருக்கு வயதானவங்களுக்கு இந்த மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட அந்த ஹெல்ப்ன்றது ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து வயசானவங்க மட்டும் இல்லை, ஒரு 40 வயசு கடந்தவங்கனா கூட அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்களுடைய ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அந்த படிப்புக்கான மகத்துவம் அப்படின்றது எப்படி இருக்கு சார்?
0: போதுமான ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து ஜீரியாட்ரிக் அப்படிங்கிற ஒரு நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் 2 இடம் தான். ஒன்று வந்து எய்ம்ஸில் இருக்கு, 2வது வந்து நம்ம கிண்டியில் வந்து நான் நிற்கும்போது அதை துவங்கப்பட்டது 2024 திறந்தாங்க. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய லாங்கிவிட்டி அதாவது உயிர் வாழும் எண்ணிக்கை வயதினுடைய எண்ணிக்கை வந்து கூடிடுச்சு. இப்போது 58 ஒரு காலத்தில் சராசரியாக வயதுங்கிறது 64 ஆயிடுச்சு. அது இன்னமும் கூடுன்றது தான் இப்போ நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பண்ணும்போது அக்சசபிலிட்டி அதிகமாகுது, அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதனால் லாங்கிவிட்டி அதிகமாகிட்டும். இப்போ இந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் வந்து ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா 60-100. இப்போ அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனைகள்னு பார்க்குற பொழுது இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸு, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்து அல்சைமர் டிசீஸ், டிமென்ஷியா, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்கு வந்து போன் ஃப்ராக்சர்ஸ் இல்லை இது மாதிரி ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபிசியோதெரப்பியினுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் கோர்ஸ். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இப்போ நேஷனல் சென்டர் 2000 OP வராங்க ஒரு நாளைக்கு. உங்களுக்குமே ஒரு கோர்ஸ் இருக்கு, கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒன்று நாங்கள் இருக்கும்போது அங்கே ஸ்டார்ட் பண்ணதுங்க. அது எப்படின்னா அவங்கள பார்த்துக்கிட்டு
1: தெரிஞ்சுக்கணும்.
0: கேர்டேக்கர் கோர்ஸ்னு ஒரு ஷார்ட் கோர்ஸ், யாரெல்லாம் ட்ராப் அவுட் அதில் வந்து நம்ம பெருசாக வந்து பிளஸ் டூலாம் வைக்கல, 10th ஃபெயில் அவங்க எலிஜிபிலிட்டி அப்படி. அவங்க என்னென்னா இந்த மைதான மூத்தவர்களை இப்படி வந்து பாதுகாப்பாக அவர்களை பராமரிப்பது என்பது தான் அந்த 3 மாதத்தினுடைய கோர்ஸ். அவங்களுக்கு அதுக்கு ஒரு மேனுவல்லாம் கொடுத்து அவர்களை எப்படி பாத்ரூம் அழைச்சிட்டு போகிறது, அப்புறம் அவங்க வந்து நர்சிங் கேரில் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான ஃபீடிங் எப்படி கொடுக்குறது, சுயநினைவு இருந்து இழந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீடிங் கொடுக்குறது, ஸோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான கோர்சஸ் வந்து அந்த ஒரு 3 மாதம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அதுக்கான வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் மாணவர்களுக்கு அது தெரியல, அதனுடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு நாளைக்கே வந்து 1000-2000 வீட்டில் எம்ப்ளாய் பண்றது ரெடியாக
1: அதேதான்.
0: அது நர்ஸ் வச்சா கூட உங்களுக்கு ரொம்ப அதிகமாகன்றதால இந்த கேர்டேக்கர் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபீஸ்ல ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு 30,000 ரூபீஸ் பர் மந்த் நீங்க வேலை போகும்போது. அந்த மாதிரியான கோர்சஸும் இருக்குங்க, கேர்டேக்கர் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு
1: இதையும் மாணவர்கள் நோட் பண்ணிக்கலாம்.
0: அது வந்து பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் தான். அது வயதானவர்களை பராமரிப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல.
1: இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா சார், முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமாக இருந்தோம், வயதானவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து கூட்டு குடும்பங்களாக இல்லை. இன்னொன்று வேலை நிமித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர் வந்து பிள்ளைங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்க, தனித்து தான் இங்கே இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்போது அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக
0: ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா USAல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டும் தனியாக ஒரு கம்யூனிட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒன்று ரெடி பண்ணி ஜீரியாட்ரிக் கேர் ஹோம்னு ஒன்று இருக்கு சென்னையில். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல,
1: இது வரைக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள்லாம் எல்லாமே யூஎஸ்ல இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அங்கே தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து வீடியோ காலில் பேசுறது, கொள்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள பார்த்துக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பொருளாதார சூழ்நிலை, அவங்களும் வந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய சூழல், பெற்றோர்களும் வந்து வயதானவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் ஆளை வச்சு
1: பார்த்து கூட கூட்டு போக முடியாத
0: ஒரு சூழல், இந்த மாதிரி பல்வேறு கிஷன்கள்லாம் இருக்கிறதுனால இந்த ஜீரியாட்ரிக் கேருங்கிறது வந்து ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ், அது அட் த சேம் டைம் வந்து அரசாங்கத்தில் கிடைக்குதுன்னும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய இது. இங்கே கூட பே வார்டெலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பே வார்டில் வந்து அவர்களை தேவை வச்சு பராமரிக்கிறது ஒரு நாளைக்கு உள்ள இது இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வந்து அவங்க அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ எம்எஸ்சி சைக்காலஜிலாம் சொல்லிக்க பாருங்க, அந்த கோர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குறது. பெற்றோர்கள் நிறைய என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட யாராவது பேசணும். அந்த ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு
1: கேட்டிங்கன்னா 4 வாரத்தை
0: நம்ம கூட உட்காந்து ஒரு 5-10 நிமிஷம் பேசுவாங்களா, அதுதான் தேவை.
1: இன்னொன்று அந்த சின்ன வயசில் இருக்க பிள்ளைங்களை பார்க்கும்போது அவங்க பேர பிள்ளைங்க மாதிரியே அவங்க இருக்கா
0: நினைப்பாங்க. ஸோ இது அந்த ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து தேவைப்படுது. அதுக்கு ஏற்ற கோர்சஸும் இருக்குது நமக்கு, எம்எஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து எம்ஏ சைக்காலஜி கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க படிக்கும்போது பிஏ முடிச்சுட்டு பிஏ சைக்காலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பல்வேறு விதமான இந்த பேராமெடிக்கல் கோர்சஸை வந்து உங்களுக்கு எது உகந்ததாக இருக்கிறது, நமக்கு மன ரீதியாக பிடிச்சிருக்கணும்.
1: ஆமாம்,
0: பிடிக்காத ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் விட்டு ஓடிடக்கூடாது, அது நீங்கள் சீட்டையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல தெளிவான ஒரு சிந்தனையுடன், யாரும் உங்களுக்கு மென்டார் யாராவது இருந்தால் அவரோட டிஸ்கஸ் பண்ணுறதோ இல்லை துறை சம்பந்தரோட டிஸ்கஸ் பண்ணினாலும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பி அந்த ஒரு கோர்ஸ்

0: நம்ம படிக்கின்ற பொழுது அது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இல்லாமல் ஒரு கேரியர் கொடுக்கும்.
1: நிச்சயமாக சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 45 மேற்பட்ட கோர்சஸ் வந்து இருக்கிறதா வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 3 பேச்சுலர் டிகிரி அண்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்
0: கோர்சஸ்.
1: அப்போ இவ்வளோ கோர்சஸ் இருக்கும்போது மாணவர்கள் அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த கோர்சஸ் வந்து நமக்கு எடுத்தால் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து இந்த மருத்துவத்துறையில் வந்து நுழையக்கூடிய மாணவர்கள், மருத்துவ கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்? ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சர்வீஸில் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை ஆளாக்கியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன சார்?
0: 3 D's மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து டிசிப்ளின், ரெண்டாவது விஷயம் வந்து டெடிக்கேஷன் அண்ட் டிவோஷன். இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல சின்சியராக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன். நம்ம வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. நம்ம எப்படி டாக்டர் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த பேராமெடிக்கல் இருக்க டாக்டர், அந்த ஒருத்தர் போகிற டாக்டர் அவர் எப்படி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டெடிக்கேஷன், இதில் என்னென்னா, நாங்கள் வந்து கோவிட் டைமில் வந்து 24/7 12 எனக்கு வந்து ஆம்புலன்ஸ் அதிகமாகி போச்சு, இடம் இல்லைன்னு சொன்னால் ஆட்டு கம், நான் என் வேலை முடிஞ்சு போச்சு, என்னுடைய ஆஃபீஸ் அவர்ஸ் வந்து 5 முடிஞ்சு போச்சு, நான் போயிட்டு வீட்டில் போயிட்டு இருக்க முடியாது.
1: அங்கேயே தான் இருந்தேன்.
0: அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும், அண்ட் நீங்கள் டெவோட்டன்னு இருக்கணும். அதில் நீங்கள் இன்வால்வ் பண்ணி எல்லாம் பண்ணீங்கன்னா கட்டாயம் சொல்கிறேன், கடவுள் வந்து உங்களுக்கு வேண்டிய அந்த அனுகிரகணையோட நீங்கள் உங்களுடைய கேரியரை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. அந்த கோர்ஸை முழுமையாக உள்வாங்கி நோயாளிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் ட்ரைனிங்கில் நீங்கள் எடுத்து அதை பயன்பெறும் வகையில் இந்த இன்டர்ன்ஷிப் பீரியடில் கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய ஆழ்ந்த கருத்து.
1: நிச்சயமாக சார், அதாவது மருத்துவத்துறையில் டாக்டர் அப்படின்றத விஷயத்தை தவிர வேறு என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் ரொம்ப விளக்கமாகவே வந்து சொன்னீங்க. மேலும் இந்த துறைக்கு வரும்போது என்ன உணர்வோடு நம்ம வரணும், அதனால் நமக்கு என்ன உணர்வுகள் கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்கள தான் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத வந்து உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்களை சொன்னீங்க, மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மாணவர்கள் www.tnmedicalselection.org அப்படின்ற இணையதளத்தை தொடர்பு கொண்டு இது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க சார். மேலும் 044-2986-2046 என்ற தொலைபேசி எண்ணையும் மாணவர்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: மிக்க நன்றி சார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:30:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இரவின் மடியில் ஒளிரும் இசை நட்சத்திரங்களின் தொகுப்பு தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல வெறுமாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

சைபோரின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை காண உலகம் சென்று அங்கேயும் இதையும் தந்து புதிதான காதல் ஒன்று நிகழ்த்திடுவேன். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சங்கர் மகாதேவன் மற்றும் பத்மலதா குரல்ல இன்று நேற்று நாளை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:41:47. எஃப்எம் ரெயின்போவின் தேஞ்சந்த தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒத்த லைட்டும் ஒன்ன நினைச்சு குத்து வழக்கணம் மாறிப்போச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி இமான் இசையில கல்யாணி நாயர் மற்றும் ஷான் ரோல்டன் குரல்ல. சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திலிருந்து.

என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரவில்லை. உன்னாலே பெண்ணானேன், எப்படி என்று தெரியவில்லை. தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் குரல்ல. டி இமான் அவர்களுடைய இசையில தேசிங்கராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 9:53 எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததை வனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் போதே பார்வையாளை கடத்தி சென்றாய். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அங்காடித்தர திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:13. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மனதை வருடும் இனிமையான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே பானம். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. காலங்கள் தடைமீறி தடை போடுதே, நீ இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா என் காதலே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

உன் நினப்பு நெஞ்சுக்குழி வர இருக்கு, ஏன் உலகம் முழுசும் ஒன்னு சுத்தி சுத்தி இருக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சத்யபிரகாஷ் மற்றும் சின்மயி குரல்ல இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்துல இருந்து. நேரம் 10:06.

இமைகளின் இடையில் நீ இமைப்பதை நான் தவிர்க்கிறேன். விழிகளின் வழியில் நீ உறக்கம் வந்தால் தடுக்கிறேன். தேன் சிந்தனை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சதீஷ் சக்கரவர்த்தி இசையில லீலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:16. வானமும் இந்த பூமியும் உன் தன் தோற்றமே, உன் பேர் சொன்னாலே உள்ளம் தித்திக்குமே. தேன் சிந்திவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிச்சரண் மற்றும் ஸ்ருதி குரல்ல பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து.

உன் வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறதே, என் சேவல் கூவுற சத்தம் உன் பேரை கேட்கிறதே. தேஞ்சிந்திரிவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பி சரண் மற்றும் பிரசாந்த் குரல்கள்ல. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில பாடல் கேட்கலாம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து.

திசையில் நடக்கிறதே, தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுதே. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கார்த்திக் குரல்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில அயன் திரைப்படத்திலிருந்து.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம், 10:33. தேன் சதேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், விட்டு விட்டு மின்னல் வெட்டும், சத்தமின்றி இருவர் மட்டும் நனையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

தேன் சிந்ததி வனம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆனந்த் அரவிந்தாக்ஷன் குரல் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல்ல சந்தோஷ் சுப்பிரமணியம் இசையில பாடல் வருது கொடி திரைப்படத்திலிருந்து.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தி.

காட்டில் தொலைந்த மழை துளி போல் நீயும் தொலைந்ததென்ன, நீரை தேடும் வேறினை போல பெண்ணே உனை கண்டெடுப்பேன். தேன் சிந்ததேவானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஹரிஹரன் மற்றும் சக்தி ஸ்ரீகோபாலன் குரல்கள்ல அநேகன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில சைந்தவி கல்யாணி மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் குரல்கள்ல பாடல் வருது. த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம். 10:53. எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் தாமரை வரிகள்ல கார்த்திக் மற்றும் பிரியா குரல்கள்ல, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில பாடல் கேட்கலாம் மாற்றான் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

நேரம் 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தேவிகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் திணை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், சூழல் பாதிப்புகளின் மதிப்பீடுகள். வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவேளைகள். அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, நிமோனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:30 முதல் 8:15 வரை நம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் பிறப்பும். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்தின் இணை இயக்குநர் செல்வி கே புவனேஸ்வரி அவர்கள் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 டெல்லி அஞ்சல். 11:47 மெலடி மேஜிக். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தேவென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துகிறார் பிரியங்கா. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரூலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல்ராஜ்.

6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. நாளை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

0: மேடம், டாக் ஸ்டுடியோ டைம் டெஸ்டிங், 4 hours 58 minutes, 25, 26, 27. மேடம், சைட் மைக் டெஸ்ட், 4 hours 58 minutes, 40, 41, 42, 43.
1: ஓகே மேம்.

0: கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் என்ன புண்ணியம் செய்தேனோ. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்கள். ராகம் ரீத்தி கவுளை, தாளம் மிஸ்ர சாப்பு. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி. கற்றுக்கொள்பவர் ஏ ஸ்ரீநிதி.
1: வணக்கம்.
2: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புல என்ன கீர்த்தனை சொல்லித்தர ஆரம்பிச்சிருக்கேன்?
1: ரீதிகவுல ராகத்துல அமைஞ்சிருக்கிற என்ன புண்ணியம் செய்தேனோ, ஊத்துக்காடு வெங்கட கவி, 22வது மேலகர்த்தாவாகிய கரஹர பிரியா ஜன்யம், மிஸ்ர சாப்பு தாளம்.
2: தாளம் இந்த பல்லவி ஒரு முறை பாடிட்டு இந்த வகுப்புல அனுபல்லவி சொல்லித்தரேன். அந்த அனுபல்லவியோட சாகித்யம் சொல்லுங்க ஒரு முறை.
1: பன்னரும் வேதங்கள் படித்து உணர்ந்தாலும் உன்னருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. தின்ன தெவிட்டாத தெள்ளமுதே குரு தேவா தேவா தேவா தேவா உன்னருள் பெறவே நான்.
2: அதான் குரு பக்தி, அதான் சொல்றார் அவர். நம்ம மகாபாரதத்துல படிப்போம் இல்லையா, கர்ணன் வந்து அவர் குரு சாபம் போட்டதுனால வேணுங்கிற நேரத்துல அவருக்கு அந்த விஷயம் மறந்துரும் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி வந்து எப்போதுமே குரு குரு பக்தியோட அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து உணர்த்துறார் இந்த பாடல்ல. உன் அருள் இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது, அந்த வேர்ட்ல அதுதான் மீனிங். ரீதி கோள ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் பாடிட்டு அந்த பல்லவி பாடலாம், அப்புறம் அனுபல்லவி சொல்லித்தரேன்.